இணைய சேவை வழங்கல் உட்பட இரவு கொண்டாட்டத்தின் போது வருகையாளர்களின் பாதுகாப்பு, குச்சிங் வாட்டர்ஃபிரண்ட் பகுதிகளில் பொருள் விநியோகம் சீராக நடைபெறும் பொருட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். இந்தோனேசியா சுண்டக நீர்ப்பகுதியில் கிரகாத்தாவ் எரிமலை வெடித்து சிதறிய நிலையில் அங்கு தகவல் சேகரிக்க சென்றபோது காணாமல் போன ஊடகத்தார் ஐவர் உட்பட எண்மரை தேடி மீட்கும் நடவடிக்கை மூன்றாவது நாளாக நீடிக்கிறது. எனினும் அந்நடவடிக்கையில் இதுவரையிலும் புதிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியின் எதிரொலியாக தொடர்ந்து சமூகம் கவலையை வெளிப்படுத்தி வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு மன்றம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கூட்டம் ஒன்றை அடுத்த வாரம் நடத்தவுள்ளது. இந்த கூட்டம் உலக தலைவர்கள் ஒன்று கூடும் ஐநா பொது பேரவையின் போது நடத்தப்படும். எனினும் கூட்டம் நடைபெறும் நாள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு லாலிகா கார்பந்து. ரியல் பெத்திஸ் வில்லாரியலை 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தியது. இதன் மூலம் 12 புள்ளிகளுடன் அவ்வணி பட்டியலில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: டொரோத்தி படத்துல இருந்து பாடலை கேட்டோம், முத்துமணின்னு வந்துச்சு. சரி, இப்போ வந்து ஒரு புதிய தலைப்போடு மீண்டும் வந்திருக்கோம். ஏறக்குறைய சமூக வலைத்தளத்துக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். எதை நம்புறோம், எதை நம்பல அப்படின்றதுதான் இருக்கு பிரச்சனையே.
1: ஆமா, என்ன நம்புவோம்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கை காலையில எழுந்திருக்கும் போது எப்படி இருக்குன்னா, கைபேசியை நம்ம பார்த்தது நம்ம வாழ்க்கையை தொடங்கணும். ஒரு காலகட்டத்துல வந்துட்டு சாமி படத்தை பார்ப்போம், அல்லது கண்ணாடிகளை வைத்து நம்மையை நம்ம பார்ப்போம், வாசகங்களை பார்ப்போம். அந்த காலம் மலை ஏறி போச்சு, இப்ப எடுத்து என்ன வந்திருக்கு, யார் வந்திருக்குன்னு பாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கை இணையத்துல இணைஞ்சிருச்சு.
0: அதாவது இதுக்கு இந்த தலைப்பு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா, நம்ம பத்திரிகைகளை படிக்கிறோமா, இணைய பத்திரிகைகளை படிக்கிறோமா, செய்தித்தாள்களை புரட்டுறோமா அப்படின்றது ஒரு கேள்வி வந்துருச்சு.
1: ஆமா,
0: சோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காலைல எந்திரிச்சோனே முதல்ல என்ன பாக்குறோம்னா, காணொலியை பாக்குறோம், யார் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறோம். ஒரு விஷயத்த அவங்க பத்தி பேசினாங்க, ஓ அப்படியா, ஓ நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னா சரியாதான் இருக்கும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சரியாதான் இருக்கும், ஓ இவங்க கொஞ்சம் பிரபலமானவங்களாச்சே இவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு இந்த காணொலிகளையும் இந்த இன்ஃபுளுசரை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம்.
1: இப்ப காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு, ஆனா இதுல உண்மையிலேயே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்னீங்களே, நாளிதழ பாக்குறோமா, செய்திகளை பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த உண்மை புலப்படும். இவங்க யாரு இத சொல்றதுக்கு, இந்த துறை சார்ந்து படிச்சிருக்காங்களா, அனுபவம் இருக்கா, இவங்களுக்கு வந்து அதிக பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுல என்ன வேணாலும்
0: சொல்லலாம். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
1: ஆமா,
0: நீங்க மருத்துவரா, நீங்க வழக்கறிஞரா, இல்ல நீங்க அந்த துறையை சார்ந்தவரா. இப்ப நேபாள் பத்தி நம்ம பேசுவோம், நேபாள் பத்தி நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, இப்ப இன்னொரு நாட்டோட அரசியல் பத்தி நம்ம இங்க பேசுறோம், நம்மளுக்கு அதை பத்தி தெரியுமா. எல்லாருமே காணொலி பண்ணி போடுவோம், ஓ இவர் பேசுனாங்க லைக் பண்றோம், அப்ப இதுவா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம இன்னொரு ஒரு காஃபி குடிச்சிட்டு நண்பர்கள்ட்ட இதை தான் நம்ம பேசுறோம்.
1: ஆமா,
0: நம்ம ஒரு பார்வையாளரா சரியான விஷயத்த பின்பற்றுவோமா, சரியான விஷயத்துக்கு லைக் பண்றோமா, சரியான விஷயத்த பின் தொடர்றோமா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இப்ப நீங்க அழைத்து எங்க கிட்ட பேச போறீங்க, இப்ப எல்லாரும் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, நம்பிடுவீங்களா, இல்ல இவங்க அதை பேசுறதுக்கு யாரு அப்படின்னு நீங்க
1: நினைப்பீங்களா? இந்த கேள்வி உங்ககிட்ட நாங்க முன் வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. எப்ப யாரு நிபுணத்துவம் வாய்ந்தவங்கள்ட்ட நம்ம கேட்கும் போது என்னங்க பண்றது, மக்கள் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்கன்றாங்க. அப்ப மக்களே நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க விரும்புறீங்களா? உங்களுக்கே தெரியும் தானே, இவங்க உண்மையிலேயே மருத்துவர் கிடையாது, வழக்கறிஞர் கிடையாது, இவங்க கொஞ்சம் பிரபலமா இருக்காங்க சமூகத்துல அப்படின்னா அவங்க சொல்றத நீங்க கேக்குறீங்களா? அப்ப நீங்க இவங்கள கேட்டீங்கன்னா உண்மையாவே அதுக்கு படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன
0: ஆராய்ச்சி பண்ணி அவங்க துறையில் இது வந்து பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தான் கொடுத்திருக்கு.
1: ஆதங்கத்தை வெளிப்படுத்துற ஒரு தலைப்பாவும் இருக்கு. அதனால வாங்க சொல்லி கொட்டி தீர்த்து விடலாம் இன்றைய தலைப்பை.
0: ஆக அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. சாய பயங்கர், சாய் ஸ்மிருதி கொண்டு வரக்கூடிய பாடல் வருது.

0: வணக்கம். என்ன உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தீராயிசேனே வருது திரேசா ஐயா
1: வருது வெள்ளிக்கிழமை அடிக்கடி வருது போனா
0: 8:15 ஆயிடுச்சுங்க. அதாவது இப்போ ஒரு விஷயத்துல நம்ம நிபுணத்துவம் பெற்றிருக்கணும். பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் வந்து பரபரப்பா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால காணொலி பக்கம் அவங்க எல்லாம் வர்றது குறைவா இருக்கு. ஆனா மற்றவங்க அவங்களோட வேலையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம வானொலி எடுத்துக்கோ, மின்னல் எஃப்எம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குன்னு நிறைய எஸ்ஓபி இருக்கு.
1: ஆமா,
0: இப்போ நம்ம பொதுவா சொல்றோம், இப்போ உடற்பயிற்சி செய்யுங்க, இப்போ வந்து புகை மூட்டமா இருக்கு, இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்க. இதை செய்ய சொன்னாங்கன்றது எந்த சோர்ஸ்ல எந்த மூலத்தில இருந்து நமக்கு வந்துச்சோ அதை பார்த்துதான். இப்ப சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி சொல்லியிருக்கிறாரா, அதை பார்த்துதான் நம்ம சொல்றோம்.
1: ஆமா,
0: அதே நேரத்துல ஒரு துறையை சார்ந்து ஒரு விஷயத்த பிரச்சனையை பேசும்போது அந்த துறையை சார்ந்தவர்கள் நிபுணர்களை தான் நம்ம கூப்பிடுறோம். இன்றைக்கே நம்ம புகை மூட்டத்தை பத்தி பேச போறோம். அது அது சார்ந்த நிபுணர் ஒருவர் 9:15 வரப்போறாரு.
1: ஆமா,
0: அதை நம்ம பேச முடியாது. என்னதான் பல தரப்பட்ட விவரங்களை நம்ம வானொலியில பகிர்ந்தாலும் நமக்குன்னு ஒரு நிர்மாணிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு, எஸ்ஓபின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம பின்பற்றோம். ஏன்னா வானொலி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை பின்பற்றி தான் ஆகணும். எல்லாரும் எல்லாரையும் பேச முடியாது. மனநலமா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட மனநல ஆலோசகர் தான் பேசுறாங்க இல்லையா. ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சமூக வலைதளங்களை எல்லாருமே எல்லாரையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
1: இப்போ மின்னல் எடுத்துக்கொள்ளும் போது, நம்ம இப்ப உதாரணத்துக்கு வணக்க மின்னலை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு சார்ந்து நம்ம பேசுறோம் இல்லையா. ஆனா பேசுவதற்கு முன்னதாக பின்னணியில நம்ம போடுற அந்த உழைப்பு இருக்குல்ல, துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட அழைத்து கேட்கிறோம், உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா, கருத்துக்களை முன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு பிறகுதான் நாம இந்த பக்கமா சொல்றோம். ஆனா அதை கூட நாம சொல்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனாலதான் எப்பவுமே துறை சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் போது அதுல நிபுணத்துவம் நம்ம பெற்றிருக்க வேண்டும். தெரிந்த விஷயங்களை சொல்லலாம், ஆனா தெரிஞ்ச மாதிரி சொல்றதுதான் இப்ப நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: அதாவது மக்கள் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒருத்தவங்க கலகலப்பா அந்த விஷயத்த சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க,
1: ஈர்க்கக்கூடிய
0: மாதிரி அந்த காணொலி இருக்கிறதுனால அதை சட்டுன்னு நம்பிடுறாங்க. குறிப்பா இந்த நியூட்ரிஷன் சம்பந்த ஊட்டச்சத்து சம்பந்தமா பொருட்களை விற்கிறாங்க, மருந்துகளை விற்கிறாங்க, அவங்க அது சார்ந்தவங்களா,
1: ஆமா
0: அவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற கேள்வி நமக்கு முதல்ல அந்த சாதாரண அந்த பகுத்தறிந்து நம்ம பாக்குற ஒரு விஷயம் நமக்கு இருக்கா. அதை வாங்கி நம்ம அம்மா கிட்ட கொடுக்கறோம், அப்பாவுக்கு கொடுக்கறோம், வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறோம், அவங்க யாரு நமக்கு அந்த மருந்தை விற்பதற்கான்ற கேள்வி நம்ம யோசிச்சிருக்கோம்.
1: இதை நீங்க சொல்றது வியாபார யுக்தி ஒரு புறம் இருக்கு. அதாவது வியாபாரத்துக்காக அவங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலாமே தவிர அதனால பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கிளைம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: இதை நீங்க சாப்பிடுங்க, உடல் எல்லை
0: குறைஞ்சிடும் சொல்லுவாங்களா, நீங்க மருத்துவமனைக்கு போக வேணாம், இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாங்கிறது தவறான ஒரு விஷயம்.
1: ஆமா,
0: அதனால இதை சம்பந்தமா ஒருத்தர் சந்திச்சு நம்ம பேச போறோம். இதற்கிடையில நீங்கள் எங்ககிட்ட அழைத்து பேசுங்க. இந்த மாதிரி காணொலியை பார்த்தோன்னு முதல்ல நீங்க நம்புவீங்களா, இல்ல வேணாங்க இதெல்லாம், நான் எனக்கு நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க,
1: எந்த ரகம்னு நாங்க இப்ப பாக்க போறோம்,
0: நாங்க பாக்க போறோம். நீங்க அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வணக்கம் மின்னல், இது காலிமணி 8:21 ஆயிருச்சு.
1: இன்று கைபேசி நம்ம பயன்படுத்துறோம் போல, ஆனா கைபேசி வந்து ஒரு காலத்துல தொடர்புக்காக பயன்படுத்த கால மாதிரி இப்ப உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ற அளவுக்கு மாறிடுச்சு.
0: ஆனா சரியான செய்தி தாள்கள், இந்த நியூஸ் போர்ட்டல்லாம் நம்ம போறோமா, போய் பாக்குறோமா, என்ன தகவலை முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எத்தனை பேர் பாக்குறோம் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. இதற்கே ஒரு கேட்டிருந்தோம், இப்ப எல்லாருமே எல்லாத்துலயும் நிபுணத்துவம் வாய்ந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாரும் யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், ஆனாலும் சரியான விஷயங்கள் சரியானதாய் மக்களுக்கு போய் சேரணும். இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து நேயர்கள் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. மோகனன் பேசுறாரு. வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க சம்பந்தமா?
2: இல்ல, எப்ப வந்து காணொலி வந்துச்சோ அதுல இருந்து சப்ஜெக்ட் மட்டும் எல்லாருமே சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. ரிப்போர்ட் இருந்தாதான் நம்ம வந்து பேச முடியும். அதுதான் என்ன கருத்து.
1: அப்போ நீங்க வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அதாவது நிபுணத்துவம் வாய்ந்தவங்க சொல்லலன்னா நீங்க கேட்க மாட்டீங்க?
2: நான் கேட்க மாட்டேன்.
0: சரிங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: நான் முருகன் பேசுறேன், இப்போல இருந்து. இப்ப நீங்க கொடுத்த தலைப்பு பத்தி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சோசியல் மீடியால சமூக வலைத்தளத்துல பேசினா, அவங்க முதல்ல நான் வந்து அதை ஃபாலோவோ இது பண்ணுவோம், அவங்க யாரு, அவங்க உண்மையாவே அதோட கிரெடென்ஷியல்ஸ், அதாவது அந்த எக்ஸ்பர்டா, அதை பத்தி லைக் சான்றிதழ் எதுவும் இருக்கா, உண்மையாவே அவங்க அந்த துறையை சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா, அனுபவங்க இருந்தா, அதை நான் வந்து கண்டிப்பா இது பண்ணுவேன். அதுதான் முதல்ல நான் பாப்பேன். அப்படி இல்ல நார்மலா அதை நான் தவிர்த்துருவேன், பார்க்க மாட்டேன்.
1: அது நீங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள் என்ன மாதிரி காணொலிக்கு வருது அத மட்டும் சொல்லுங்க.
3: இந்த மாதிரி காணொலி தான் நிறைய வருது, நிறைய அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.
0: சரி, அது மாதிரி தான் நிறைய போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க?
3: நிறைய போயிட்டு இருக்கு, ஆமா நிறைய பேர். ஆனா சில குறிப்பிட்ட அந்த துறையை சம்பந்தப்பட்டவங்க பேசுறது இருக்காங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி என்னோட பார்வையில.
0: ஏன்னா அந்த துறையை சார்ந்தவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு பேச நேரம் இருக்க மாட்டேங்குது, மத்தவங்க தான் பேசிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்க அது ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரமும் இல்ல, பட் அதை பத்தி சொல்லும் போது அது ஆளுங்க அது ஒரு எப்படி சொல்ல, அது அட்ராக்டிவா அது
0: பிரசன்ட்
3: பண்ணுது. அதுதான் ஆளுங்க வந்து கொஞ்சம் ஏற்ப ஏற்ப தன்மை குறைவா இருக்க மாதிரி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: திரேசா, இன்னைக்கு நம்ம கொடுத்த தலைப்பு கொஞ்சம் சூடு பறக்குதுன்னு சொல்லணும். ஆமா, பூ பூனு ஊத வச்சு கொஞ்சம் ஆற வைக்கணும்னு நினைக்கிறேன் நானு.
2: ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் தானே. ஒரு காலகட்டத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா அந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்றோம். ஆனா இப்போ அதிக பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இல்ல நான் பிரபலமா இருக்கிறேன்ற அடிப்படையில சொல்லக்கூடாது. ஒரு தகவலை தெரிவிக்கிறோம்னா அதனால என்ன வந்து நன்மை தீமை வருதுன்னு பாக்கணும்ல. இதுல யாரு தீங்களா அதிகமா பாதிக்கப்படுறது? வீட்டுல இருக்கிற பெரியவங்க.
1: ஆமா, இதுல வந்து செய்தித்தாள்களை நம்ம படிக்கிறோமா? வீட்டுல அம்மா அப்பா தான் செய்தி பாக்குறாங்க, அப்பா அம்மா தான் செய்தித்தாள்களை படிக்கிறாங்க, நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து ஒரு நேயர் இருக்கிறாங்க, சண்முகப்பிரியா அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க சண்முகப்பிரியா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: எப்படி போவனா கொட்டலாமா?
2: கொட்டுங்க, அதுக்கான களனோ இது. வாங்க வாங்க வாங்க.
3: இல்ல, நான் நீங்க சொன்ன உடனே நான் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ
3: என்ன விஷயம் அப்படினா, இப்போ எல்லாமே வந்து அதாவது வாய் இருந்தா யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. எனக்கு வந்து இப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து இப்ப டிக்டாக்ல இதெல்லாம் வருது அப்படின்னா நான் அதை வந்து நம்ப மாட்டேன். மெயினா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டு பெரியவங்க வந்து அதை நம்பிடுறாங்க. அப்ப உடனே எனக்கு வந்து கால் வரும், இந்த மாதிரி வந்தத உண்மையா, இந்த மாதிரி கொடுக்கறாங்களா அரசாங்கத்துல அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க வந்து செய்தி கேக்குறீங்களா பாக்குறீங்களா அதுல சொன்னாங்களா, அப்படி இல்லையா நீங்க தான் மின்னல் எஃப்எம் அன்னாடும் கேக்குறீங்களே அதுல சொன்னாங்களா அப்படின்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க, இல்லையே அதுல எல்லாம் இன்ன வரைக்கும் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு. அப்பதான் நம்பாதீங்க, அதுவா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ கை வைத்தியமா சம்பந்தப்பட்டதா இல்லன்னா ஏதாவது ஒரு இப்ப நீங்க சொன்ன சப்ளிமெண்ட், ஆமா இதெல்லாமே சொன்னாங்கன்னா ஐயோ நான் எதையுமே நம்ப மாட்டேன் புவனா திரேசா, நான் எதையுமே நம்ப மாட்டேன். அதாவது நீங்க என்ன டைட்டில் ஹோல்ட் பண்றீங்க இத பத்தி நீங்க பேசுறதுக்கு. இன்னொன்னு, ஒரு சோசியல் இஷ்யூ நடந்துட்டா போதும் உடனே தூக்கிடுறாங்க கேமராவா, ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குது இதை நீங்க செய்யக்கூடாது. இதை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? அதாவது சோசியல் இஷ்யூ நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம நிறைய தரப்பை பத்தி யோசிக்கணும். அந்த விஷயம் ஏன் நடக்குது, அதை சம்பந்தப்பட்டவங்க ஏன் அதை பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும். அவங்க ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதனால அவங்க அதை பண்றாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. நம்ம வாய் இருக்குன்னு நம்ம போனை தூக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்க கூடாது.
2: கையில ஒரு கட்டையை கொடுத்துருந்தா அங்க ஒரு அடி விழும் போல
1: நல்லா கொட்டுறாங்க போங்க.
3: எனக்கு வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, பந்தாங்க
1: அப்படின்னு
3: பந்தாங்க.
1: சரி திரேசா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்க பேசிட்டாங்க.
3: நன்றிங்க
1: கொட்டி தீர்த்ததுக்கு நன்றிங்க.
2: இடையே கொண்டு வருவோம் இந்த தலைப்பை, அப்பயும் பேசலாம் சரியா?
3: ஓகே, கண்டிப்பா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. சரி, இப்ப சமூக வலைதளங்கள நிறைய காணொளிகள், தகவல்களை, செய்திகளை பாக்குறோம். ஆனா அது உண்மையா இல்லையான்றத நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னதாக, நீங்க எந்த மாதிரி பார்வையாளர்கள், எந்த ரகம் தான் நாங்க கேட்டோம்.
1: சரி, இதை வந்து யாரையும் சாண்டணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் இல்ல, ஒரு விழிப்புணர்வு தாங்க. ஏன்னா வீட்டுல பெற்றோர்கள் இருப்பாங்க, வயசானவர் இருப்பாங்க, ஏன் நம்மளே இருக்கிறோம், எல்லாத்தையும் பாக்குறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை கேட்டிருந்தோம். அடுத்து ஒரு நேர அழைப்புல இருக்காங்க
2: அரவிந்த் பெட்ரை. பத்தி நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த இன்டர்நெட் வந்து நானும் ஒரு டிக்டாக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் தான். நான் எப்போதுமே வந்து ஜாப் அப்ளிகேஷன் இதை பத்தி பேசுவேன். ஒரு கம்பெனில உள்ள ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்குது, எப்படி சரியான முறையில அப்ளை பண்றது, இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட வந்து பேசுவேன். ஆனா நான் என்னோட செஷனுக்கு ஜாயின் பண்றவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்த பாக்குறீங்க இன்டர்நெட்ல பாக்குறீங்களா, இன்டர்நெட் வந்து ஒரு ரபிஷ்னு சொல்லுவேன். அங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் வந்து கொட்டலாம், அது லாஜிக்கா இருக்கா இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு விருந்தாளி வராங்கன்னா, அவங்க நம்ம வீட்டு வந்து ரபிஷ் பீனா யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யார் வேணாலும் புட்டிட்டு போலாம். அந்த மாதிரிதான் இன்டர்நெட் வந்து ஒரு ரபிஷ் பீன். யூ ஹேவ் டு ஹேவ், யூ நீட் டு ஹேவ் தி நாலேஜ் டு அனலைஸ், அதாவது அது ஃபேக்டா, அது சரியா இல்லையான்னு தீர விசாரிச்சு அப்புறம் முடிவு பண்ணுங்க. சும்மா நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்றாங்க, நிறைய பேர் அதை செய்யறாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சோ அதுதான் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து எம்பசைஸ் பண்ணுவேன். ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அவங்க அதை சொல்ற இடத்துல இருக்காங்களா, அவங்களுக்கு தகுதியான ஒரு பர்சனா இல்லையான்னு முத பாருங்க. நிறைய நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க, அது லாஜிக்கா இருக்கா இல்லையா, அது ஃபேக்டா இருக்கா இல்லையானு தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இதுல பெற்றோர்கள் இல்ல வயசு கூட உள்ளவங்க தான் வந்து எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பாக்குற எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடுறாங்க, ஏமல மாட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. சோ அந்த ஒரு விஷயத்த நான் பாக்குறேன்.
0: தெளிவாக இருக்கீங்க சார், நீங்க நிதானம். ஏன்னா அவர் வந்து இந்த HR இந்த வேலைகள் சம்பந்தப்பட்டு பேசுறதுனால அவருக்கு அந்த தெளிவு இருக்கு.
1: அடுத்த ஸ்கிரிப்ட் அவர் சொல்லிட்டாரு.
0: இல்ல, எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் வருது போனா.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார் இந்த கருத்துக்களுக்கு.
2: ரொம்ப நன்றி.

0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அப்புறம் எப்படி எல்லாம் போகுது? நீங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க. புவனா கிட்ட இதுக்கு முன்னுக்கு
0: பேசுனீங்களா?
1: அது எல்லாம் அடிக்கிறவங்களும் அவங்களோட ஸ்கிரிப்டே பேசினா அப்புறம் எப்படிதான் நாங்க பேசுறது சொல்லுங்க.
2: சரி, யாரு பேசுறீங்க?
0: இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்தபடி இத செய்யுங்க அத பண்ணுங்க அவங்களுக்கு தெரியாத விஷயத்து கூட அப்படி அடிச்சு பேசுற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: நீங்க எப்படி இதை பாக்குறீங்க, பகுத்து பாக்குறீங்க? இத நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த ரீலுக்கு போயிருவீங்களா இல்ல உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்களா?
0: நான் சம்டைம் ஏதோ ஃப்ரீயா இருந்தா சும்மா பாப்பேன். இல்லன்னு சொன்னா இதெல்லாம் நம்ம பாக்கணும், அவங்க பிறந்ததை மட்டும் எடுத்துக்குவோம். இல்லையா, அவங்க பேசுறாங்கன்னு தெரியும், நம்ம படுக்க போயிட்டே
1: இருக்கணும். நன்றிங்க, வணக்கம். சரி, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, நிபுணத்துவம் வாய்ந்தவங்க தான் பேசணும் அப்படின்ட்டுன்னு இவ்வளவு சொல்லிட்டு நாமே கடைபிடிக்கலாம் எப்படி? அதனால உண்மையிலேயும் ஒரு மருத்துவர், அவர் வந்து மருத்துவராகவும் இருக்கிறாரு, அதே தருணத்துல சமூக வலைதளங்கள்ல மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு.
2: போற போக்கில் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப இலகுவா மக்களுக்கு போய் சேரணும்னு மருத்துவத்தை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பேராசிரியர் டாக்டர்
1: ரிஷியா நம்மோடு இணைந்திருக்கிற, இன்னும் சிறிது நேரத்துலதான் அவர்கிட்ட நம்ம சந்தித்து பேச போறோம்.
2: இப்ப உள்ளூர் பாட்டு கேட்க போறோம். டாக்டர் பெர்ன் மற்றும் அவருடைய குழுவினர் பாடுறாங்க.

0: வணக்கம் இன்னல் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நேயர்கள் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம்.
1: நல்லா பேசினாங்கன்னு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க, நிம்மதியா இருப்பாங்க, அதுதான் நமக்கு வேணும். சரி, தொடர்ந்து நம்மோடு பேராசிரியர் டத்தோ டாக்டர் ரிஷா மாணிக்கம் இணைந்திருக்கின்றார். அவர்கிட்ட கேட்க போறோம் போனா
0: என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் மத்தியில என்ன பேசிக்கிறாங்க, இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்மோட பகிர்ந்து கொள்றாரு.
1: ஆக நிச்சயமாக வந்து சமூக வலைதளங்களில் நிறைய காணொலிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பார்க்கும் போது எந்த ரக பார்வையாளர்கள், அந்த பார்வையாளர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம கேட்க போறோம்.
2: வணக்கம் திரேசா, என் போனா அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அச்சோ, இவ்வளவு வளர்ந்த தம்பி, மருத்துவ தம்பி இருக்கிற
0: எல்லாம் சரிதான் அக்கான்னு சொன்னீங்களா? அங்கதான் கொஞ்சம் இதாயிருச்சு, பரவாயில்ல. சரிங்க டாக்டர், போற போக்குல எல்லாம் போய்கிட்டு இருக்கா நல்லபடியா?
2: போற போக்குல ஆண்டு முடிச்சுல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஆமா, அதை பத்தி தான் இன்றைக்கு நாங்க கேட்க போறோம். அதாவது நீங்க ஒரு மருத்துவர், நிபுணத்துவம் வாய்ந்த துறையில வந்து மக்களுக்காக வந்து சிகிச்சை அளிக்கிறீங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா உண்மையிலேயே டாக்டருக்கு நேரம் இருக்கா போனா அப்படின்ற கேக்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு இன்ஃபுளுசராகவும் இருக்கா?
0: அதனாலதான் டாக்டர் இந்த கருத்தை உங்ககிட்ட
2: விற்பனை அது ஒரு ப்ரொஃபஷன். அப்ப அந்த ப்ரொஃபஷனை வந்து நம்ம மதிக்கணும். அப்ப சிலவங்க வந்து நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க, நல்லா விற்பனை செய்வாங்க, நல்லா அந்த ப்ராடக்டோட நாலேஜ் நல்லா இருக்கும். ஆனா நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப மருத்துவம்னு நீங்க கேட்டனால அவங்களுக்கு இந்த இந்த சேல்ஸ் பத்தி, ப்ரொடக்ட பத்தி நாலேஜ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து டிசீஸ பத்தி நாலேஜ் இருக்கா, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களோட குவாலிபிகேஷன் என்ன, அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து அவங்க நாலேஜ் இருந்தா கூட, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பர்டீஸ் இருக்கான்னு ஒரு பக்கம், அடுத்து அவங்க சொல்றது எவிடன்ஸ் இருக்கா. சோ அதனால வந்து இது மூணையும் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. சேல்ஸ் ஒரு பக்கம், விற்பனை ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த குவாலிபிகேஷன், அந்த தகுதி இருக்குன்றதா எக்ஸ்பர்டீஸ், மூன்றாவது எவிடன்ஸோட பேசுறாங்களா. இது மூணும் ஒத்து போனுச்சுன்னா அவங்க சொல்றத நீங்க கேட்கலாம். பாதி நேரம் வந்து என்னன்னா ஒரு விஷயத்த நாலேஜ் பத்தி பேசுறது. நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். இப்ப கொரோட்டை விட்டு வருது பாத்தீங்களா, அப்ப வந்து அதற்கு பலர் வந்து ப்ரொடக்ட்ஸ் இருக்கும். இதை நீங்க ஒட்டனா, இது ஸ்ப்ரே பண்ணா, இது பண்ணா கொரோட்டை முற்றிலும் முற்றிலும் போயிடும், நல்லா போயிடும் சொல்றாங்க. அது அவங்க வந்து அந்த ப்ரோடக்ட் நாலேஜ் வச்சு சொல்றாங்க. கொரட்டைய பத்தி ஒண்ணு இவங்களுக்கு பேசுறதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கா, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதுக்கு முன்ன பேஷன்ஸ பாத்துருக்காங்களா, எத்தனை பேஷன்ஸ் கொரட்ட பேஷன்ஸ் இவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க, என் கொரட்டை என்ன காரணத்தினால வருது, டான்சல்ஸ்னால வருதா, மூக்குல நினைச்ச கட்டி இருக்கா, ஸ்லீப் அப்னியா இருக்கா, இத பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, எக்ஸ்பர்டீஸ் இருக்கா, அதுல வந்து குவாலிபிகேஷன் இருக்கா. இரண்டாவது, மூன்றாவது வந்து என்ன எவிடன்ஸ் சொல்லுது. அதனாலதான் பாத்தீங்களா நம்ம பேசக்குள்ள எப்பயுமே வந்து எவிடன்ஸ் என்னன்னு முதல்ல தேடிட்டு இதை எப்படி முறையா பேசணும்னு பேசி அதை சொல்றோம். மக்களுக்கு வந்து சென்சிட்டிவா இருக்கிற விஷயத்த எவிடன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா வந்து அதை வந்து தவிர்த்தரணும். அந்த மாதிரி பயத்தை காட்டிடக் கூடாது. சோ பயத்தை காட்டி ஒரு ஹூக்க போட்டு நம்மளுக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அது மருத்துவம்னு ஆயிராது, எவிடன்ஸ் ஆயிராது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ஃபிட்னஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், நீங்க ஃபிட்னஸ் பத்தி பேசுங்க, நல்லா பேசுங்க. இப்ப நியூட்ரிஷன் பண்றீங்கன்னு வச்சுங்க, நியூட்ரிஷனை பத்தி நல்லா பேசுங்க, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க, ஆனா இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க, இதை விட்டுருங்க, மருந்து ஹாஸ்பிடல் மருந்த விட்டுருங்க, கேன்சர் வந்து இது கியூர் பண்ணிரும், அங்கத்தான் வந்து டங்குன்னு மணி அடிக்கும் பாருங்களேன். அத காரணத்தினாலதான் வந்து நீங்க சொன்னீங்க அவ்வளவு வேலை இருந்தாலும் விட்டுட்டு போற போக்குல இது நான் செய்யறதுக்கு காரணமே வந்து சில நேரத்துல வந்து நம்மளோட தப்பும் இருக்கு. மருத்துவர்கள் வந்து அன்றைய காலத்துல வந்து நீங்க இன்டர்வியூ பாத்தீங்களா, அப்படியே வெறப்ப வந்து கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வந்து டஸ்ஸு புட்டு டஸ்ஸு புஷுன்னு இங்கிலீஷ் உள்ள வார்த்தைகளை அடிச்சு விடுறதுனால ரொம்ப தொலைவா போயிட்டோம் மக்களுக்கு. அதனால நடுவுல உள்ள கேப்ப வந்து ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்ப ஃபீல் பண்ற நேரத்துல வந்து இது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனா இப்ப வந்து விழிப்புணர்வு வரனால வந்து பலர் வந்து நல்லா செய்யறாங்க.
0: இப்போ பண்றவங்களை இது வரைக்கும் சொன்னீங்க, பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐயோ, பாக்குறவங்க நான் எப்பயுமே கேக்குற நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து ஏஇஐயோ யூனு ஞாபகம் வச்சுங்க. AEIOU ஏன்றதே ஆஸ்க் பண்ணனும், முதல்ல கேட்கணும். இவங்க சொல்றது இந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவங்க வந்து சொல்றதுக்கு உண்மையான விஷயமா, இவங்க வந்து சொல்றது வந்து அவங்களுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்கான்னு முதல்ல பாத்துங்க. அது முதல்ல கேட்கணும். இரண்டாவது வந்து அப்ப சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த விஷயம் ஆழமா பேசக்கூடிய ஒரு புவியியலை பத்தியோ இந்த என்ன காரணத்தினால மழை வந்துச்சு, சில நேரத்துல அவங்க ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஆனா வந்து இத மித்தவங்க விக்க சொல்றாங்க, ஜாமனம் வாங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அங்கதான் இப்ப இடிக்கும். ரெண்டாவது வந்து எவிடன்ஸ் என்ன, இவங்க பேசுறதுக்கு எவிடன்ஸ் என்ன, இத சாப்பிடுங்க இல்ல இத பண்ணுங்க உங்களுக்கு சரியா வந்துடும், மழை வராது இப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஹா, என்ன எவிடன்ஸ், பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு கடைசியா வந்து இது வாங்குங்கன்னு சொல்றதே ஒரு ரெட் பிளாக். அதனால வந்து இத வாங்குங்க, இது பயனடைஞ்சு பாக்கலாம்னு சொல்றது ஓகே. ஆனா இந்த ப்ராடக்ட் நாலேஜோட வச்சுக்கீங்க, அதை தாண்டி நீங்க வந்து இதனால அது வேணாம், இது ஏற்பாடு இருங்க, இது செஞ்சிருங்க, இதை ஸ்டாப் பண்ணிருங்கன்னு செய்யற நேரத்துல தான்
0: போற போக்குல அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
2: மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி பாஸ்.
0: நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: மலேசியா ஐக்கிய அரபு சிற்றரசு வணிக உறவு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்குள் 902 சுகாதார மையங்களில் செயற்கை நுண்ணறிவு AI நுரையீரல் தொற்று பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியா பல்வேறு வணிகத் துறைகளில் ஐக்கிய அரபு சிற்றரசுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. முதலீடு, செயலணியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வணிக வாய்ப்புகளை ஆராயும் நோக்கில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், ஐக்கிய அரபு சிற்றரசு இந்திய வணிக மன்றம் UIBC UCயின் வணிக தலைவர்களுடன் கலந்தாய்வை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். கேரளத்திற்கான பயணத்தினூடே கோழிக்கோட்டில் அந்த சந்திப்பு இடம்பெற்ற வேளை மலேசியா தொடர்பையும் வலுப்படுத்தியதாக பிரதமர் கூறினார். இவ்வேளை பிரிக்ஸ் மாநாட்டில் மலேசியாவின் பங்கேற்பு எந்தவொரு தரப்பையும் எதிர்ப்பதை நோக்கமாக கொண்டதன்று, மாறாக நியாயமான பன்னாட்டு அமைப்பை முன்னெடுப்பதை மையப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பன்னாட்டு பங்காளிகளுடன் நல்லுறவு பேணப்படும் என அவர் கூறினார். இருப்பினும் பன்னாட்டு அமைப்பை மிகவும் நியாயமானதாகவும் தற்போதைய சவால்களை கையாளும் வகையிலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 902 சுகாதார மையங்களில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப நுரையீரல் தொற்று பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். 2025-2030 நுரையீரல் சுகாதார முன்னெடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நலூனி தரவுத்தளத்தின் ஆதரவுடன் அந்த பரிசோதனை செயல்படுத்தப்படும். உலகளவில் ஏற்படும் ஒவ்வொரு 5 இறப்புகளில் ஒன்று சுவாச நோய்களால் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து நுரையீரல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கான அவசியம் எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய தன்னார்வத்துறை ரேலா உறுப்பினர்களுக்கான செலவுப்படி 1 மணி நேரத்திற்கு 8 ரிங்கிட் மறு ஆய்வு செய்யப்பட்டு நியாயமான விகிதத்திற்கு மாற்றியமைக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ரேலா உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் என 24 நாள்களுக்கு பணியாற்றினால் அவர்களுக்கான ஊதியம் குறைந்தபட்ச ஊதியமான 1700 காட்டிலும் குறைவாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆகையால் அதில் சீராக்கம் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சுடன் கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். ஊழல் விளைவு குறித்த விழிப்புணர்வு இளம் வயதிலேயே புகட்டப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் அறிவுறுத்தியுள்ளார். ஊழலின் ஆபத்துகள் உள்ளிட்ட நாட்டின் எதிர்காலத்தின் மீது அது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அத்தரப்பினருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஒரு நாட்டையே அழித்துவிடக்கூடிய ஊழலின் ஆபத்துகள் குறித்து அவர்கள் அறிந்திருத்தல் அவசியம். முந்தைய தலைமுறையினர் அமைதியான ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க எதிர்கொண்ட போராட்டங்களை நாட்டின் இளைய தலைமுறையினர் புரிந்து வேண்டும். அதனுடன் நாட்டின் எதிர்காலத்துக்கு ஊறு விளைவிக்கும் ஊழலையும் அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என டாக்டர் ஸ்ரீஃபாமி எடுத்துரைத்தார். மற்றொரு நிலவரத்தில், போர்னியோ கூச்சிங் கண்காட்சி மையம் BCCKவில் நாளை நடைபெறவுள்ள 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் சுமூகமாக நடைபெறுவதாக டாக்டர் ஸ்ரீஃபாமி தெரிவித்துள்ளார். ஊடக இணைய சேவை வழங்கல் உட்பட இரவு கொண்டாட்டத்தின் போது வருகையாளர்களின் பாதுகாப்பு, கூச்சிங் வாட்டர் ஃபிரண்ட் பகுதிகளில் பொருள் விநியோகம் சீராக நடைபெறும் பொருட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். கடா குலிம் தாமான் தீராம் குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கணவரால் 13 முறை கத்தியால் குத்தப்பட்டதாக கூறப்படும் 39 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். எஸ் சீலா என அடையாளம் காணப்பட்ட அப்பெண் கூலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 9:30 உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவற்படை தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் ஷம்சுல் சென்னிங் தெரிவித்துள்ளார். இவ்வேளை வேலையில்லாத 43 வயது சந்தேக நபர் லூனாஸ் காவல் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியை கத்தியால் குத்தியதாக தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியா சுண்டா நீரிணை பகுதியில் கிராகாத்தாவ் எரிமலை வெடித்து சிதறிய நிலையில் அங்கு தகவல் சேகரிக்க சென்றபோது காணாமல் போன ஊடகத்தார் ஐவர் உட்பட எண்மரை தேடி மீட்கும் நடவடிக்கை மூன்றாவது நாளாக நீடிக்கிறது. எனினும் அந்நடவடிக்கையில் இதுவரையிலும் புதிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தேடல் பகுதியில் மேற்கொள்ளப்படும் மதிப்பீடு, நீர் நகர்வு ஆகியவை தேடி மீட்கும் நடவடிக்கையில் முக்கிய பங்காற்றுவதாக அதன் தலைவர் அல் அம்ராட் தெரிவித்தார். வானிலை, பார்க்கும் தூரம் ஆகிய கூறுகளை பொறுத்து உலங்கூர்தியை பயன்படுத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் அவர். பெருவெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பேரழிவினால் தத்தளித்து வரும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் இந்தியா மின்சார ஏற்றுமதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பேரிடரில் அந்நாட்டின் நீர் மின் நிலையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை நாடான இந்தியா உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளது. ஆகஸ்ட் 26 நாள் சீனா நேபாள எல்லைப்பகுதியில் பனிப்பாறை சரிவினால் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தில் சிக்கி அந்த இமயமலை நாட்டிலும் திபெத்திலும் 1400 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்தியா நாளொன்றுக்கு 18 தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் 600 MW மின்சாரத்தை விநியோகிக்க உள்ளது. இது ஆண்டிறுதி வரை தொடரும் என இந்திய எரிசக்தி அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியின் எதிரொலியாக தொடர்ந்து எழும் பல்வேறு அச்சுறுத்தல்களால் பன்னாட்டு சமூகம் கவலையை வெளிப்படுத்தி வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு மன்றம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கூட்டம் ஒன்றை அடுத்த வாரம் நடத்தவுள்ளது. இந்த கூட்டம்

அரண்களை அமைக்க வேண்டுமென்ற உலகளாவிய அழைப்புகளையும் அவர் ஏற்கவில்லை. AI வளர்ச்சி குறித்து பன்னாட்டு அளவில் அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியிலும் அதன் வளர்ச்சியை மெதுவாக்க வேண்டுமென்று சில தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் அறிவுறுத்தும் நிலையிலும் டிரம்பின் இந்த கூற்று வெளிவந்துள்ளது. சீனாவுடனான தொழில்நுட்ப போட்டியில் தோற்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் வலுவான உயர்திறன் கொண்ட ஓர் அதிபர்தான் சிறந்த பாதுகாப்பு அரண் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா அதனை கொண்டுள்ளது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விளையாட்டு லாலிகா கார்பந்து. ரியல் பெத்திஸ் வில்லாரியலை 2-1 கோல்களில் வீழ்த்தியது. இதன் மூலம் 12 புள்ளிகளுடன் அவ்வணி பட்டியலில் 3 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆட்டத்தின் 29 நிமிடத்தில் வில்லாரியல் ஆட்டக்காரர் ஜெரார்ட் மொரேனோ முதல் கோலை புகுத்தினார். பின்னர் ரியல் பெத்திஸ் அணியின் குக்கோ ஹெமாண்டஸ் கோல் புகுத்தி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். 4 நிமிடங்கள் கழித்து நேதன் 2 கோலை புகுத்தி ரியல் பெத்திஸின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். வில்லாரியல் லீக்கில் இதுவரை 5 ஆட்டங்களில் பங்கேற்ற போதும் எந்தவொரு வெற்றியுமின்றி புள்ளிப்பட்டியலில் 18 இடத்தில் பின்தங்கியுள்ளது. மலேசியா ஐக்கிய அரபு சிற்றரசு வணிக உறவு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்குள் 900 சுகாதார மையங்களில் செயற்கை நுண்ணறிவு AI நுரையீரல் தொற்று பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இனால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை மணி 9:12 ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சந்திப்பு அங்க உங்களுக்காக காத்திருக்குதுங்க.
1: ஆமா, அதாவது இப்ப வெளியே போனாலே எல்லாம் புகை மூட்டமாக நமக்கு தெரிகின்றது. ஒரு சில மாநிலங்களில் அதிகமா இருக்கு, குறைவாக இருக்கு. அந்த காற்று

0: தூய்மை கேட் ஏபிஐ இருக்கு இல்லையா, அந்த தரவு அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. போன நம்முடைய சுகாதார அமைச்சு கூட ஆரோக்கியமும் முக்கியம், அதே நேரத்துல இந்த புகை மூட்டத்தோட நிலைமையை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம்.
1: ஆமா, இதற்கிடையில தொழில்துறை இருக்காங்க, உற்பத்தி துறை எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி தொழிலாளர்கள் இந்த காற்று மாசு இதனால பாதிக்கப்படுறாங்க.
0: ஆமா,
1: இது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் மிஷால் என்று ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்க போறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காலை மணி 9:17 ஆயிருச்சு. சரி, இன்றைக்கு சந்திப்பு அங்கம் ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ஆமா, புகைப்பூட்டம் புகை மூட்டம் நாட்டில் இருக்கும் இந்த சுற்றுச்சூழலுடைய இதனுடைய ஆரோக்கிய நிலை நம்முடைய உடல் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக நம்ம கலந்து பேச போகின்றோம். தொழில்துறை பாதுகாப்பு அதிகாரி நிஷா, இதுல இருந்து குகனீஸ்வர சிங்காரம் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருந்தது உங்களுடைய பயணம் எல்லாம்?
0: அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா, குறிப்பாக இந்த உற்பத்தி துறை தொழில்துறை சார்ந்த தொழிலாளர் அவர் பாக்குறாரு. என்ன இவ்வளவு பேசுறாங்களே
3: என்னத்த கேட்க வராங்க அப்படின்னு.
0: இல்ல சார், அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கல மலையில, அதை தான் நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பு குறிப்பா இந்த புகை மூட்டம் காலகட்டத்துல, இதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம்.
1: ஆமா, முதல் உங்களை தொழில்துறை பாதுகாப்பு பிரிவு மிஷா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லிருங்க.
2: ஓகே, இது வந்து மிஷா பார்வைக்கு வந்து இது வந்து சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாம இது வந்து என்னன்னா வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நம்ம கருதப்படுறது, சரியா? மற்றபடி வந்து இது என்னன்னா வந்து மோஸ்ட் ப்ரோப்லி நம்மளோட வேலை எல்லாமே வந்து வெளியே தான் வந்து செய்கிறாங்க. ஸோ அவுட் சைட் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து அந்த குவாலிட்டி வந்து ட்ராப் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இரும்பல் வரலாம், மற்ற ஐஸ் இரிட்டேஷன்லாம் இருக்கலாம், சரியா? பட் சில தொழிலாளிங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த் பாதிக்கப்பட்ட ஆளுங்க, சரியா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ரீதிங் வரலாம். மற்றபடியாக அவங்களோட டயர்ட்னஸ், ஃபெட்டிக் மேனேஜ்மெண்ட் நம்மளோட டாப்பிக்கில் இருக்கு, இந்த ஃபெட்டிக் மேனேஜ்மெண்ட்லாம், போ விசிபிலிட்டிலாம் இருக்கலாம். ஸோ இதனால ஒரு ஆபத்தான ஆக்சிடென்ட்லாம் சைட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னா வந்து ரிஸ் அசஸ்மெண்ட் அண்ட் தென் அதோட கண்ட்ரோல் மெஷர்லாம் வந்து நம்ம வழி நடத்திக்கிட்டு வரோம், சரியா? மற்றபடியாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம், ஐபியூ இண்டெக்ஸ் பஞ்சமரன் உடாரை வந்து நம்ம சோஷியல் மீடியாலேருந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரோம்.
1: ஆமாம், அதாவது ஆண்டுதோறுமே வந்து இந்த பருவநிலை மாற்றம், புகை மூட்டமாக இருக்கட்டும், எரிமலை வெடிக்கிறது, இந்த காடுகளை எரித்தல், இந்த நடவடிக்கை வந்து எங்காவது ஒரு நாடு, இப்போ ஆசிய நாடுகள் பார்த்தீங்கன்னா பக்கமாக இந்தோனேஷியா இதெல்லாம் நடைபெற்று கொண்டு தானே இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி சிக்கலை எதிர்நோக்க மிஷா வந்து என்ன மாதிரி
2: செயல்படுத்துறோம், அதை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரோம்.
0: சரி, இப்ப ஆக ஒவ்வொரு வருடமும் இந்த புகை மூட்டத்துக்குன்னு தனியா நீங்க திட்டங்கள் இருக்கும் கண்டிப்பா, இந்த டிசாஸ்டர் பேரிடர்களுக்குலாம் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி புகை மூட்டத்தை தவிர்த்த வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா சார், நீங்க தயார் நிலையில இருக்கிறதுக்கு குறிப்பாக தொழிலாளர்களுக்காக?
2: ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்போ பார்க்கணும்னா வந்து நம்மளுக்கு வந்து டாஷ் கைட்லைன்ஸ்லேயே இப்போதைக்கு வந்திருக்கு. அதாவது என்னன்னா வந்து அப்படின்னு, சரியா? ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ரீஸ் அசஸ்மெண்ட், கண்ட்ரோல் மெஷர் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ வந்து அப்போ அதுலேயே வந்து நம்ம வந்து ரஞ்சாங் பண்ணுறோம் வேலைங்களெல்லாம் வந்து வலி வேலைங்க எது எது நம்ம வந்து மோஸ்ட் ப்ரோபலி எக்ஸ்போஜர் ஃபார் ஜெர்பூலாம் வந்து உள்ள வேலை, அதாவது டலம் பில்டிங் அந்த மாதிரி வேலைக்கு வந்து நம்ம மாற்றப்படுறது. மற்றபடி வந்து வலி வேலைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் வச்சு அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஐபியூ மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போகிறப்ப இந்த வேலையெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணி நம்ம வந்து டோட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளுக்கு வந்துடுறோம். வலி வேலை நிறுத்த ஒரு கட்டத்துல அப்படின்னா வந்து நம்ம வந்து டோட்டலி வந்து ஸ்டாப் ஆர்டர் பண்றோம்.
0: சரி, அது வேலைன்னு வரும்போது வெளியிட வேலைகள் இருக்கு, உள்புற உள்ளரங்குகள்ல இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கு. இப்போ இந்த இப்ப லாரி ஓட்டுநர்கள் வெளியில வேலை செய்யறவங்க தானே இல்லையா? இந்த மாதிரினா நீங்க அவங்களுக்கு வந்து கண்காணிச்சுட்டு அந்த நிறுவனத்திற்கு நீங்க போய் சொல்லிடுவீங்களா இந்த வேலையை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு? உங்க மூலமா அவங்களுக்கு வந்து ஏதாவது தெரிவிக்கப்படுமா இல்லையா?
2: நிறுத்தப்படுறது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்ன நம்ம வந்து அதுக்கு அதோட கண்ட்ரோல் மெஷர்லாம் நம்ம வந்து நம்ம முறப்படி நம்ம செஞ்சு தான் வந்து அது வந்து எந்த தகப்புல இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி தென் நம்ம வந்து செயல்படுத்துறோம்.
0: இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துல நிறுத்திருக்கீங்களா அந்த மாதிரி?
2: இல்ல, அந்த மாதிரி நிறுத்தி
0: இது வரைக்கும் இல்ல, பண்ணல.
3: கட்டுப்பாட்டுல தான் இருக்கு.
2: ஆமா, ஆனா கட்டுப்பாடுலதான் இருக்கு. அதுக்கு வேண்டிய அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆடிட் பண்ணி நம்ம வந்து செயல்படுத்திட்டு வரோம்.
3: இப்ப முதலாளிமார்கள் என்ன செய்யலாம்? இப்ப இது போன்ற சூழல்கள் நடக்கும்போது நீங்க ஒரு இடத்துல இருந்து இந்த மாநிலங்களுக்கு வந்து அந்த ஆடிட் செய்துட்டு வரீங்க, கண்காணிப்பு வந்து செய்து கொண்டு வரீங்க, உடனடியாக நீங்க தெரிவிக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து முதலாளிமார்கள் வந்து என்ன செய்வாங்க?
2: இதுக்கு வந்து நம்ம வந்து பிளான், ஏர்லி ஒர்க்ஸ் பிளானிங் இருக்கு, சரியா? அப்ப வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பிளெக்சிபிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, அண்ட் தென் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எந்தெந்த வேலைலாம் நம்ம வந்து வழி வேலை நம்ம வந்து செய்யலாம், எப்படி நம்ம செய்யலாம், அது வந்து பிளான் பண்ணி அண்ட் தென் தேவல் எக்ஸிக்யூட் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, சரியா? அப்ப வந்து ரீஸ்கெடியூலும் இருக்கு. இந்த வேலை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்டான வேலைங்க அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி இம்பேக்டே இல்லாமல் அழகாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க. மற்றபடி வந்து மோஸ்ட் ப்ரோலி அவங்க வந்து என்ஃபோர்ஸ் எங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இண்டோர் ஆக்டிவிட்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பரான ரெஸ் ஏரியா வச்சு, ரொட்டேஷன் ஆஃப் ஒர்க் வச்சு, அண்ட் தென் ஏர் வென்டிலேஷன் எல்லாம் வச்சு பிரமாதமாக செய்கிறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இம்பேக்டே ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய அந்த ஆஃபீஸ் வேலைங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு, அண்ட் தென் ஹவுஸ் கீப்பிங் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அழகா செஞ்சுக்கிட்டு வருவாங்க.
3: ஆக ஒட்டுமொத்தமாக போனா கட்டுமானம், உற்பத்தி துறை, வெளி நடவடிக்கைகள் சார்ந்தவை இதெல்லாம் இருக்கும் போது உட்புற பகுதி வெளிப்புற பகுதி அப்படின்றத முதல்ல நீங்க வந்து பிரித்து எடுக்கிறீங்க. அப்படியே அவங்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்புறத்துல இருந்தது அப்படின்னா அதை வந்து உட்புற பகுதிக்கு மாற்றி அதுவுமே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு முறையாக கட்டம் கட்டமாக கொண்டு போறதுனாலதான் தொழிலாளர்களுடைய நலன் நாங்க பாதுகாக்கப்படுது.
0: வெளியிட வேலைகள் குறைக்கப்பட்டு உள்ளரங்குகள்லயே அவங்க வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்க கொடுப்பீங்க, மறு அட்டவணை செய்யப்படும் அவங்க வேலைகள்லாம். ஆமா, ஆக இது வந்து சுகாதாரம் மற்றும் வேலையிட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த புகை மூட்ட காலகட்டத்துல இதற்கான எல்லா வரையறைகளையும் நீங்க பண்றீங்க. அப்படி மோசமா இருக்கும் பொழுது தனிப்பட்ட அந்த தொழில் நிறுவனங்களுக்கு தொடர்பு கொண்டு இதை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற திட்டங்களையும் நீங்க அவங்களுக்கு வகுத்து கொடுக்கறீங்க. சரி, இதை பத்தி இன்னும் நம்ம நிறைவா பேச போறோம், விவரமா பேச போறோம். மாஸ்க் போடணுமா சொல்லுங்க?
2: இல்ல இல்ல,
3: ஒரு
4: பாடலுக்கு பாடலுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சரி, வணக்கம் மின்னலில். இன்று தூய்மையான காற்று, புகை மூட்டத்தின் தொழிலாளர்களின் உடல் நலத்தையும் பாதுகாப்பையும் எப்படி உறுதி செய்யலாம், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு அவசியம் என்பதை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். தொழில்துறை பாதுகாப்பு அதிகாரி மிஷாவில் இருந்து குகனீஸ் வரசிங்காரம் நம்மோடு இணைந்து இருக்கின்றார். சரி போனா, இது வரைக்குமே என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மிஷா மேற்கொள்றாங்க? இந்த புகை மூட்ட சூழல வந்து வெளிப்புற நடவடிக்கையை தவிர்த்து உட்புறத்து கொண்டு வரணும் அப்படின்றது அடிப்படை நமக்கு தெரியும்.
1: வழிமுறைகள் இருக்குங்களா?
2: ஓகே, இதுக்கு வந்து அந்த பிபிஇன்னு சொல்லுவாங்க, ஓகே, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். இதில் தான் வந்து நம்மளோட அந்த மாஸ்கும் வந்து வருது, சரியா? ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து சர்ஜிக்கல் மாஸ்க், இந்த டாக்டர்லாம் போடுவாங்களே, ஸோ இந்த மாஸ்க் தான் வந்து போட்டுக்கிட்டு அவங்க வந்து வேலைலாம் செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பர்சனல் பர்சனல் பிஹேவியர்ஸ், சரியா? பட் இது வந்து மொரல் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லொங்காரா இருக்கும், ஓகேயா? ஏபே வந்து மேல கீழே எல்லாம் வந்து
1: வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, சோ இதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து N95 மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த N95 மாஸ்க் வந்து 95% ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அப்படி இருந்தாலும் வந்து இது வந்து முறையாக நம்ம எப்படி போடணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங், மற்றபடியாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் பாக்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வழி நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்.
1: இதை முறையாக பின்பற்றுறாங்களா?
2: முறையாக செய்கிறாங்க, பட் இது வந்து நம்மளோட என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் இருக்கு.
1: நிச்சயமாக, எப்படி நம்ம வந்து செயல்படுத்துறோம். இப்ப வந்து புகை மூட்டம் ஹேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல சரியான முகக்கவரி அணிவது காற்றில் உள்ள நீங்க சொன்ன மாதிரி நுண் துகள்களின் தாக்கத்தை வந்து குறைக்க உதவும். அப்போ N95 அல்லது KN95 போன்ற நன்கு பொருந்தும் அந்த முகக்கவசம் சிறந்த தேர்வாக இருக்கும். அதுதான் வந்து மூக்கு மற்றும் வாயை முழுமையாக மூடி முகத்தின் ஓரங்களில் காற்று கசிவு இல்லாமல் அணிய வைக்கும் போவனா?
3: சரி, இதற்கிடையில சார், இப்போ நீங்க வந்து சொல்றீங்க அவங்களுக்கு வந்து இந்த N95 அப்படின்ற சுவாச கவசம் நீங்க அணியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. சில இடங்கள்ல பின்பற்றாம இருப்பாங்க, அது பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா முதலாளிமார்களும் அதை பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேலை நடந்தா சரி அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு யாரு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா?
2: ஓகே, இது வந்து இப்ப நான் முதலாவது நான் சொன்னதுல வந்து இந்த ஹேஸ் கம்ப்ளைன்ஸ் ஆடிட்னு வந்து இப்ப எல்லா கம்பெனிஸ்ங்களை ப்ராஜெக்ட்ஸ்ங்களெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அண்டர் த டோஷா கைட்லைன்ஸ்ல,
3: வேலையிட பாதுகாப்பு நிறுவனம்.
2: அப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டாக் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து நம்ம எல்லா சப்கான்ட்ராக்டர்ஸுங்க, எல்லா மெயின் கான்ட்ராக்டர்ஸ், எல்லா ஸ்டாஃப்ங்க, எல்லா ஒர்க்கர்ஸுங்களுக்கும் போதுமான மாஸ்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் வரோம். அப்புறம் வந்து நம்ம வந்து இவங்க போட்டுட்டு எவ்வளோ நாள் இதை வந்து பாய்க்கணும் அப்படின்னும் வந்து நம்ம வந்து அந்த கைட்லைன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு.
1: எத்தனை நாட்கள் பயன்படுத்தணும்?
2: இப்போ வந்து அது வந்து 40 hours வந்து பாய்க்கலாம். இருந்தாலும் அப்போ வந்து நம்ம ஒரு வேலை இடத்துல நம்ம செய்யும் போது அங்கே வந்து வேர்வை வரலாம், அங்க வந்து டஸ்ஸோட இம்பேக்ட் வந்து கூடியா இருக்கலாம். ஆமா, சோ அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து நம்ம சைட்ல எல்லாம் வந்து என்கரேஜ் பண்றது ஒரு 8 மணி நேரம். அப்படி இருந்தாலும் அப்படி அவங்களுக்கு ரொம்ப வேர்வை ஆயிருச்சு, அது வந்து நனைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து உடனே மாத்திக்கலாம்.
1: அப்ப கைவசம் அவங்க கிட்ட இந்த முகக்கவரி வந்து இருந்து கொண்டே இருக்கணும் இல்லையா?
2: கண்டிப்பா ஸ்டாக் வந்து இருக்கணும்,
1: அதனோட பயன்பாடு வந்து மிக அவசியமான ஒன்று. எனவே நிச்சயமா கோவிட் காலகட்டத்துல நிறைய பேருக்கு நமக்கே பிடிக்காம தான் இருந்தது சுவாச கவசம் முகக்கவரியோட
3: விரும்பி அணிஞ்சதெல்லாம் இருந்தாலும் பாதுகாப்பு முக்கியம்.
1: ஆமா, அப்ப திரும்ப இந்த புகை மூட்டம் ஹேஸ்னு வரும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்காக இதை பின்பற்றணும். ஆனா இந்த புகை மூட்டம் சொல்லும் போது குறிப்பாக API குறியீடு, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப API-யோட அளவுகள் பாத்தீங்கன்னா, சுழியத்திலிருந்து 50 வந்து நல்ல காற்று தரம், 51 100 மிதமானது, 100 200 ஆரோக்கியமற்றது, 200 300 மிகவும் ஆரோக்கியமற்றது, 300 மேல போன அபாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அளவுகள்ல எந்த மாதிரியான பயன்பாடு அவங்க மேற்கொள்ளணும்?
2: ஓகே, இப்போ வந்து அது வந்து ஒரு 100 மேலே, ஓகே 100 மேலே அப்படின்னா வந்து நம்ம மறுபடியான அந்த ரிஸ்க் அசெஸ்மெண்ட் கண்ட்ரோல் மெஷர் எல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வராங்க எல்லா சைட்லேயும். அப்படி இருந்தாலும் அது வந்து இப்போ 50க்கு வந்துருச்சுனாலே நம்ம வந்து ரிஸ்க் அசெஸ்மெண்ட் கண்ட்ரோல் மெஷர் எல்லாம் செய்கிறாங்க சரியா, அதுக்கு வந்து ஆடிட் பண்ணி அதோட எல்லாம் கண்ட்ரோல் மெஷரும் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. சைட்டில் வந்து டஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுறது, வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இந்த அவங்கள வந்து உள் வேலைக்கு வந்து ரன்சாங் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரிலாம். 100 101 இல்லை 101 200 இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டட் பண்ணுறோம். அந்த ஆபத்தான ஒரு வேலையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் மானிட்டர் பண்ணுறோம். அடுத்தது நம்ம வந்து 201 300 வேலை வெளி வேலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோம், டோட்டலாக எலிமினேஷன் பண்ணிவிட்டு அதோட ரிஸ்க் அசெஸ்மெண்ட்லாம் செய்கிறோம். ஓகே, ஜாப் ஹேசட் அனலைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு இவங்கள வந்து இண்டோ வேலைக்கு வந்து அனுப்பி விடுறோம். அப்படி இருந்தாலும் இன்கேஸ் ஏதோ ஒரு வேலைங்க இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அழகான ஒரு ஒரு ரெஸ்பிரேட்டர்ஸுங்க நம்ம வந்து கொடுத்து அவங்கள வந்து வேலை வந்து ஃபுல் சூப்பர்விஷனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி 300 மேலே ஆயிருச்சு அப்படின்னா வந்து எந்தெந்த வேலைங்க எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணி எஸ்ஓபியை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. 400 மேலே ஆயிருச்சு அப்படின்னா வந்து இமீடியட் ஸ்டாப் ஆர்டர் பண்ணி அண்ட் தென் ஆஃபிஷியலாக வந்து இதை வந்து வழி நடத்திக்கிட்டு வராங்க. இது வந்து டோஷ் கைட்லைன்ஸில் பர்லிண்டுங்க பக்கர்ஜு தர்ஹடா கசான் ஜெருபும் டி தப் தம்பர்ஜில் வந்து இதுக்கு வந்து பெனலைஸ் சிஸ்டமும் இருக்குது. ஓகே, இந்த பெனால்ட்டி வந்து 50,000 வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும்.
3: அபராதம் கூட 50,000 வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் நிறுவனங்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஆபத்தான நிலையிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை சுகாதாரத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலை இடத்துல முதலாளிமார்கள் இதை பெருசாக கண்டுக்கலை, ஆனால் தொழிலாளிகளை இது பெரிய அளவுக்கு பாதிக்குது. நாங்க வந்து ஏற்கனவே ஆஸ்மா நோயாளிங்க, நான் வந்து என்ன புகை மூட்டத்திலே வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அவங்க புகார் பண்ணணும்னா யார்கிட்ட புகார் பண்ணலாம்? என் வேலை இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா.
2: இதுக்கு வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அப்படி ஏதோ ஒரு மிஸ்லீடிங் மிஸ்கைடிங் பண்றாங்க அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து இமீடியட்டா வந்து அவங்க வந்து இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்சனலா வந்து முறையிடலாம். அப்ப நம்ம வந்து எந்தெந்த நடவடிக்கை எடுப்போமோ அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரோம். அப்படி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட், நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங்லாம் இருக்கு, அதுல வந்து நம்ம வந்து முன்னடியாவே நம்ம வந்து சொல்லிடுவோம், இதை பத்திலாம் வந்து நம்ம சரியா விளக்கிடுவோம். முக்காவாசி மேனேஜ்மெண்ட் வந்து இதை வந்து செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி. அப்படி செலவுங்க செய்யறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து அழகா வந்து நம்ம
3: என்ன அடிப்படையில சொன்னோம்னா, ஏற்கனவே இந்த மாதிரி தலைப்புகளை கொண்டு வந்து சில நேயர்கள் நம்ம கிட்ட சொல்லி இருந்தாங்க. அதுக்காகத்தான் அவங்க சார்பில் இந்த கேள்வி உங்களுக்கு முன்னெடுத்து வைத்தோம். நிச்சயமா நீங்க இன்றைக்கு கொடுத்த தகவல்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனா அமைஞ்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இந்த புகைமூட்ட காலகட்டம் எல்லா தரப்பினரும் பாதுகாப்பாகவும் இருக்கணும், சுகாதாரமாகவும் இருக்கணும். அதற்கான முன்னெடுப்புகளுக்கு மிகவும் நன்றி. நிறைவுக்கு வந்துட்டோம் சார், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: மற்றபடி இல்லை, மற்றபடி என்னன்னா இந்த நம்ம வந்து நம்மளோட வொர்க்கர்ஸுங்களை பார்த்துக்கிட்டோம், சரியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட வேலையும் வந்து சுலபமாக நடக்கும். இந்த சேம் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நான் கம்ப்ளையன்ஸ் சைட்டில் நடக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு காடி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஹேஸாக இருக்குது, அப்போ வந்து நம்ம ஒரு அதிகமான ஜெர்புவா இருக்கிற நேரத்துல வந்து ஆளுங்க வந்து காடி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்ப வந்து டபுள் சிக்னல் போட்டு ஓட்டிட்டு போவாங்க. இது வந்து டபுள் சிக்னல் போட்டு ஓட்டிட்டு போகக்கூடாது. அப்ப வந்து அது வந்து சுயநிலம், சரியா? இது வந்து சுயநிலம். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து அவங்க வந்து சைட்டில் நின்றுடலாம். இல்லை அவங்களுக்கு வந்து பார்வை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அரைநாரில் போயிட்டு ரேஸ் பண்ணிவிட்டு சுமூகமான பிறகு அப்போ வந்து ஓட்டிட்டு போகலாம். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது சுயநலமாக கருதாமல் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கர்ஸுங்களை வந்து எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அதிகரிக்கும். மற்றபடியாக வந்து எல்லாமே சேஃபாக வேலை செஞ்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு போவாங்க, அதுதான் நம்மளோட நோக்கம்.
1: ஆமா, நிச்சயமா. அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் நீண்ட நேரம் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்தணும். அது வேலையா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கணும். அடுத்தபடியாக வெளியே செல்ல வேண்டியிருந்தா நன்கு பொருந்தும் இந்த N95 அதோட முக கவரியை வந்து அவங்க அணியறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிறைவா என்ன நம்ம சொல்லணும்னா, நம்ம மூச்சு நம்ம பொறுப்பு. அதனால நம்ம பாதுகாப்பா இருக்கணும்.
3: தொழிலாளர்களை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முதலாளிகளை தொழிலாளர்களை
1: நல்லா அடிக்கொள்ளிட்டு சொல்ற மாதிரி இருக்கு.
3: இல்ல இல்ல, இது நமக்குல தொழில்துறையை நம்ம என்ன உள்ளரங்களை தானே வேலை செய்துட்டு இருக்கோம், அந்த பிரச்சனை கிடையாது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க திரு குகணேஸ்வரன்.
2: ஆமா, குகணேஸ்வர சிங்கரா, கோவிந்தசாமி.
1: ஆமா, சொல்லுங்க. நிறைவாக யாருக்கு ஏதோ அன்பான வாழ்த்து செய்தி வேற பக்கத்திலே வைத்திருக்கீங்க, கைவசம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போவில் இருந்து
2: தாப்பால இருந்து,
1: தாப்பாவில் இருந்து
2: வர 20ஆம் தேதி என்னோட மனைவிக்கு பிறந்த நாள். சோ அவங்களுக்கு நான் இப்பயே வந்து வாழ்த்து.
1: முன்கூட்டியே சொல்றீங்க, மனைவியின் பெயர்
2: பத்திரகாளி.
1: ஓ,
2: சர்வம் படத்திலிருந்து
1: சிறகுகள் ஏதோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு போல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், மீண்டும் சந்திக்கலாம்.
2: தேங்க்யூ. வணக்கம். நன்றி.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101 9097 219 19.

0: சரி, நல்லதுக்கு கண்டிப்பா ஒரு காலம் வரும்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
0: சரி, நம்மளுடைய வணக்க மின்னலுக்கு நிறைவுக்கு நாம வந்துட்டோம் இப்போ.
2: சரி, அடுத்து இளமை உல்லாசம் உங்களுக்கு தெரியும், அதனால நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.
0: சரி, அஸ்வினி வந்திருக்கிறாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு. இந்த அளவோடு நாங்க விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. இன்றைக்கு நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தீங்க, உங்க கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. தலைப்பு ரொம்ப சுட சுட போனுச்சு இன்றைக்கு. ஆக எதுவா இருந்தாலும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல பாதையில போய்கிட்டே இருப்போம். மற்றவங்களுக்கு இடையூறா எந்த ஒரு காரியமும் பண்ண வேண்டாம். ரீல் பாக்குறது, சத்தமா பாடல் கேட்கறது மத்தவங்களுக்கு தொல்லையா இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்குவோம். இது வந்து அறிவுரை எல்லாம் கிடையாதுங்க, மக்கள் சொன்னதை உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம், அவ்வளவுதான்.
2: எந்த ஒரு நபரையோ யாருடைய மனதையும் காயப்படுத்தணும்ன்ற நோக்கெல்லாம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு தான். அடிப்படையில எல்லாரும் ஆரோக்கியமான ஒரு சூழல வாழும் போது அது நம்முடைய வானொலியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், அல்லது சமூக வலைதளமாக இருக்கட்டும்.
0: சரி, இந்த அளவோடு விடைபெறுகிறோம். நான் புவனா வீரமோகன்.
2: நன்றி சலசாரு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசிய தயாரிப்பு பொருள்களை இந்திய சந்தைக்குள் விரிவுபடுத்தும் நடவடிக்கையை முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு மேற்கொள்ளும். இவ்விவகாரத்தில் உள்ள சில சவால்களுக்கு தீர்வு காணப்பட்ட பின் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சுமூகமாகும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதன் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் கேரள முதலமைச்சர் வி டி சதீசனுடனும் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் கூறினார். பேராக்கில் லாருட் மாதாங் ஸ்லாமா மாவட்டத்தில் நேற்று திடீர் வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து 24 குடும்பங்களைச் சேர்ந்த 76 பேர் சங்கர்லாரா மண்டபத்திற்கு மாற்றப்பட்டனர். இன்று காலை வரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 69 76 அதிகரித்துள்ள வேளை குடும்பங்களின் எண்ணிக்கையில் மாற்றமில்லை என மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. திரங்கானு ஜெராங்காவ் ஜாபோர் சாலையில் 160 கிலோமீட்டரில் இரு வாகனங்கள் யானையை மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் மூவர் காயமடைந்தனர். தொடர்புடைய சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தபோது யானை திடீரென சாலையை கடந்ததால் அவ்வழியே வந்த இரு வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்ததாக கமாமான் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பிரிண்டென்ட் முமர் ரசீரோஸ்லி தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பிய கடிதத்தில் ரஷ்யா நடத்தி வரும் போர் புனிதமானது என வர்ணித்த வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் அந்நாட்டிற்கு தனது வற்றாத ஆதரவை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டில் ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்தது முதல் வடகொரியா கிரெம்லினின் முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. பொருளாதார நன்மைகள் உள்ளிட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை பெறுவதற்கு மாற்றாக மோஸ்கோவின் போர் முயற்சிகளுக்கு ஆதரவாக வடகொரியா தனது படைகளை அனுப்பி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பனாமா எல்நினோ காரணமாக அதன் கால்வாய் பகுதியில் போக்குவரத்தை குறைத்துள்ள வேளை மேலும் குறைக்கப்போவதாக தெரிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி உலகளாவிய வானிலை அமைப்புகளை பாதித்து புவி வெப்பநிலையை உயர்த்தும் எல்நினோ நிகழ்வால் பனாமாவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. இத்தாலி சிரியா. இதுவரை நடைபெற்ற 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று ரோமா முதல் நிலையிலும் இன்டமிலான் 2 நிலையிலும் உள்ளன. கோமோவும் லாசியோவும் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்ற நிலையில் முறையே 3-4 நிலைகளில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோட பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது நிச்சயமா நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும். வெளி நடவடிக்கைகள் அதிகமாக இருந்தா கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்க. புகை மூட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலம் சார்ந்துதான் இந்த ஒரு சின்ன நினைவூட்டல். சரி, நிகழ்ச்சியில் வாங்க. அடுத்ததாக டாஃபோடில் பூவே ஹரிச்சந்திரன் மற்றும் ஜோத்ஸ்னா கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். சிலி மற்றும் சினோஃப் கொண்டு வந்த பாடல். சரி, நாணி நடிப்பில் உருவாகி இருக்கிற த பாரடைஸ் அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா வரும் 24ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகவிருக்கிற நிலையில இந்த படத்துக்கு திரையரங்க ட்ரெய்லர் எதுவுமே வெளியாகாது அப்படின்னு நாணி தெரிவிச்சிருக்காருங்க. என்னது ட்ரெய்லர் இல்லாத திரைப்படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தின் இந்த பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கிறது தான் அவங்களுடைய முதல் இலக்காக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட நாணி, இதற்காக இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஒடேலா மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரின் கவனத்தை தேவையின்றி விளம்பர காணொலிகள் பக்கம் திருப்ப விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரை வெளியான போஸ்டர்கள், டீசர்கள், இது மூலமாகவே ஒரு எப்படி இருக்க போகுது இந்த திரைப்படம், என்ன கதை அம்சமாக இருக்க போகுதுன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே போதுமானது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழல்ல பல திரைப்படங்கள் வெளியிட்டிருக்க முன்பே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா அப்படின்னு விளம்பரம் செய்யப்பட்டு வரும் நிலையில நாணி அந்த அணுகுமுறையை மறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முதன்மையான இலக்கு ரசிகர்கள் மட்டும்தான், எங்க போய் சேர்க்கணுமோ அங்க போய் நாங்க சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க.

0: மதானி உங்களுக்காக
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
2: இந்த 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடி 95 சலுகையை வந்து குறைத்திருக்கிறது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. ஏன்னா உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 வெள்ளி காசுக்கு எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருளின் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றவங்க அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.

0: கிஷன்
1: நீங்க எடுத்த செல்ஃபில கொடி தலைகீழா இருக்கிறத பாக்கலையா?
2: அது எடுக்கும் போது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அதான் சொல்றேன், ஜாலர் குமிலாங் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
2: இந்த தேசிய மாதத்தில் ஜாலர் குமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: அதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பிய கடிதத்தில் ரஷ்யா நடத்தி வரும் போர் புனிதமானது என வர்ணித்த வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் அந்நாட்டிற்கு தனது வற்றாத ஆதரவை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்தது முதல் வடகொரியா கிரெம்லினின் முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. பொருளாதார நன்மைகள் உள்ளிட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை பெறுவதற்கு மாற்றாக மாஸ்கோவின் போர் முயற்சிகளுக்கு ஆதரவாக கொரியா தனது படைகளை அனுப்பி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இவ்வேளை அப்போரில் சுமார் 2000 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக தென்கொரியாவின் உளவு அமைப்பு கடந்த ஆண்டு மதிப்பிட்டிருந்தது. எனினும் அண்மைய ஆய்வின்படி கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த வடகொரிய வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 6000 இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர மாஸ்கோ உண்மையாகவே தயாராக உள்ளது என்பதை வாஷிங்டன் உறுதிப்படுத்தினால் மட்டுமே எரிசக்தி நிலையங்கள் தொடர்பான ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் பரிந்துரையை ஆதரிக்க தயார் என்று அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றுக்கொன்று எரிசக்தி தொடர்பான இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இதுகுறித்து ஜெலன்ஸ்கி இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். அமெரிக்காவின் ஜனநாயக குறியீடுகள் கடந்த 50 இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக இன்டர்நேஷனல் ஐடியா ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்டாக்ஹோமை தளமாக கொண்ட அம்மையம் வெளியிட்ட அறிக்கையில் ஊடக சுதந்திரம், நீதித்துறை சுதந்திரம் உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய ஜனநாயக அம்சங்கள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நிலை உலகளவில் சர்வதிகார போக்கு கொண்ட தலைவர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் பலதரப்பு ஒத்துழைப்பு மீதான நம்பிக்கையை பலவீனப்படுத்துவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பனாமா எல் நினோ காரணமாக அதன் கால்வாய் பகுதியில் போக்குவரத்தை குறைத்துள்ள வேளை மேலும் குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி உலகளாவிய வானிலை அமைப்புகளை பாதித்து புவி வெப்பநிலையை உயர்த்தும் எல் நினோ நிகழ்வால் பனாமாவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வறட்சியை விளைவிக்கும் நிலையில் இரு பெருங்கடல்களையும் இணைக்கும் பனாமா கால்வாய்க்கு பெரும் சவாலையும் ஏற்படுத்தியுள்ளது. உலக வர்த்தகத்தில் 5% அந்த கால்வாயை உட்படுத்தி இருக்கும் நிலையில் தேவையான நீர் இல்லையெனில் செயல்பட இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் மழைக்காடுகளை பாதுகாக்க பல ஆண்டுகளாக போராடி வரும் பிரேசில் பழங்குடியின தலைவர் ரஹோனி மெதுக்தாய குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் நோய் தணிப்பு சிகிச்சை பெற்று வருகிறார். 94 வயது ரஹோனி அண்மையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் புற்றுநோய் கட்டியிருப்பது கண்டறியப்பட்டது. கயாபோ பழங்குடியின மக்களின் தலைவரான அவர் பல்லாண்டுகளாக உலக நாடுகளின் தலைவர்களையும் பன்னாட்டு பிரபலங்களையும் சந்தித்து அமேசான் மழைக்காடுகள் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்துள்ளார். மெக்சிகோவின் தெற்கு பகுதியில் 330,000 மேற்பட்ட ஒலிஃப் ரிட்லி வகை கடல் ஆமைகள் ஒரே நேரத்தில் கரைக்கு வந்து முட்டையிடும் அரிபாடா நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஒக்சாகாவில் உள்ள லா எஸ்கோபிலா கடற்கரை சரணாலயத்தில் இந்த பருவத்தின் 6வது ஹரிபாடா நிகழ்வாக 48 ஆயிரக்கணக்கான ஆமைகள் கரைக்கு வந்து முட்டையிட்டுள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே கடற்கரையில் சுமார் 269,850 ஆமைகள் முட்டையிட்ட நிலையில் அவற்றிலிருந்து 26 ஆமை குஞ்சுகள் வெளிவரும் என மதிப்பிடப்பட்டது. கடலோரச் சூழலுக்கு முக்கிய பங்காற்றும் ஆலிஃப் ரிட்லி ஆமைகள் உயிர் வாழ்வுக்கு பருவநிலை மாற்றம் தற்போது அச்சுறுத்தலாக உள்ளதென நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு இத்தாலி சிரியா கார்பந்து. இதுவரை நடைபெற்ற 4 வெற்றி பெற்று ரோமா முதல் நிலையிலும் இன்டர்மிலான் 2 இடத்திலும் உள்ளன. கோமோவும் லாசியோவும் 3 வெற்றி பெற்ற நிலையில் முறையே 3-4 நிலைகளில் உள்ளன. ககிலியாரி 5 நிலையிலும் ஏசி மிலான் 6 இடத்திலும் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஃப்ரோசியான் 7 இடத்திலும் யுவென்டஸ் 8 நிலையிலும் உள்ளன.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கா.

என்னங்க சிக்கல் சரியாச்சு.

0: ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நேயர்கள் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0322825733 அல்லது 4768. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழைப்பு, நேயர் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோகிலவாணி, டைப்பிங்ல இருந்து பேசுறமா.
0: கோகிலவாணி சொல்லுங்கம்மா, இன்றைக்கு என்ன விசேஷம், என்ன பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நேற்று வந்து என் கணவருக்கு பிறந்த நாள், இன்னைக்கு வந்து எங்களோட பதவி திருமணம், நாளை தான் எங்களோட முழுமையான திருமணம். அதுக்காண்டி தான் பாட்டு கேட்கிறேன்.
0: நிச்சயமா, என்ன பாடலை கணவருக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: தவமின்றி கிடைத்த வரமே. கிடைக்குமா?
0: அவர் தவமின்றி கிடைச்ச வரமா உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, காத்திருந்து கல்யாணம் பண்ணும்.
0: சரி சரி, அடுத்த பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு, என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: விழிமூடி யோசித்தால் பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, அடுத்ததாக ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களோடு நாம பேச போறோம். சொல்லுங்க, யார் இந்த பக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் சிந்து பிரச்சாங்கிலிருந்து பேசுறேன்.
0: சிந்து, சொல்லுங்க சிந்து, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நான் வந்து உத்தம வில்லன் படத்துல இருந்து காணலாம் கடவுள் முன்.
0: ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
1: பாட்டு நல்லா இருக்கும், கேட்டு ரொம்ப நல்லாச்சு.
0: சரி, யாருக்காக இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
1: எனக்கு, நானே கேட்டுக்கிறேன்.
0: அடடா, சரி, நிச்சயமா அடுத்ததாக பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.

0: ஸ்ரீனிவாஸ் சுஜாதா, ஏஆர் ரஹ்மான் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்ரீ 3228255733 அல்லது 4768. சரி, தேவகி அடுத்ததான் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் தேவகி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி தேவகி, சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்கம்மா?
1: பாடலை
0: விரும்பி கேக்குறீங்க? இந்த பாடலை,
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ஓகே.

0: அண்ணா தூங்கட்டும், நீங்க யாரும் தூங்கிடாதீங்க, ஏன்னா அப்புறம் இங்க நாங்க யாருக்காக பேசணும் அப்படி ஆயிரும். சரி, நிகழ்ச்சியில் நேர்களை அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக நம்ம ஊடு ஒரு நேர அழைப்பு இருக்காங்க. கோகிலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். என்ன, எப்போதும் உள்ள உற்சாகம் இல்ல, குரல்ல இன்றைக்கு அசதியா பேசுறீங்க? அச்சோ, சரி சரி, சீக்கிரமா உடம்பு குணமாயிடணும். சொல்லுங்க, யாருக்காக வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு ஆசை இல்ல, என் ஆயுள் முழுக்க உன் கூட வாழணும், உனக்கு மனைவியாது. இந்த கவிதையும் தெரிப்படுத்து உன்னாடி அந்த பாடலையும் டைப்பிங் தாமன் கையா மற்றும் டைப்பிங் MPT வேலை செய்யும் மாமா ஆனந்த ஜோதிக்காக டெடிகேட் பண்றேன்.
0: சரி, நிச்சயமா, ரொம்ப நன்றி.
1: நன்றி அஸ்வினி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இன்று காலை நிலவரப்படி நாடு முழுவதும் 38 பகுதிகளில் காற்றுத்தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரபா சிரியானில் காற்றுத்தர குறியீடு 188 பதிவானது. மேலும் ஸ்லாங்கூரின் ஜோஹான் சத்யாவில் 182, ஷாலாமில் 168, பத்தாலிங் ஜயாவில் 160, கில்லானில் 160, பந்திங்கில் 157, குவாலஸ்லங்கூரில் 156 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2026 மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவா போர்னியோ கூச்சிங் கண்காட்சி மையம் BCCKL நாளை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதன் ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டது ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். 5000 அதிகமானோர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒற்றுமை உணர்வை வெளிக்கொணரும் விழாவாக அக்கொண்டாட்டம் அமையும் என்றார் அவர். மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒற்றுமை, அமைதி, அனைவருக்குமான நிறைவான வளமிக்க நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தங்கள் கடப்பாட்டை வலுப்படுத்துமாறு தேசிய ஒற்றுமை செயற்பாட்டாளர் தான்ஸ்ரீ லீலாய்தாய் மலேசியர்களை வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் பலம் பல்லின மக்களின் ஒற்றுமையில் உள்ளது. அது நாட்டின் நிலைத்தன்மைக்கும் வளப்பத்திற்கும் அடித்தளமாக அமைவதாக அவர் கூறினார். பனாமா கொடியேந்திய அல்காயா எண்ணெய் கொள்கலன் கப்பல் ஹார்முஸ் நீரிணையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்றபோது கன்னிவெடி தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியை கடக்க முயன்றபோது தொடர்புடைய கப்பல் கன்னிவெடியை உரச நேரிட்டதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப்படை IRGC கூறியுள்ளது. மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக தென்கொரியாவிலிருந்து அவ்வட்டாரத்திற்கு கொள்கலன்களை அனுப்புவதற்கான விலை ஆகஸ்டில் கணிசமாக அதிகரித்துள்ளது. 40 நீளம் கொண்ட கொள்கலனை அனுப்புவதற்கான விலை முந்தைய மாதத்தை காட்டிலும் 1.7 அதிகரித்து 6,544 டாலராக உள்ளதாக கொரிய சுங்க சேவை தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு. 20 ஆசிய விளையாட்டுப் போட்டி வரும் சனிக்கிழமை ஜப்பானில் தொடங்குகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டுப் பெருவிழாவாக திகழும் அப்போட்டியில் 11,000 அதிகமான விளையாட்டாளர்கள் களமிறங்குகின்றனர். 4 ஒருமுறை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டி அக்டோபர் 4 வரை அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகை குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வஸ்தாவா பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பின்னணி இசையை வழங்குவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்ற சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு பாடலை பரிசா கொடுக்க போறோம். இந்த பின்னணி இசை சுலபமாகவும் இருக்கலாம், குழப்பமாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். என்ன பின்னணி இசை அப்படின்னா, அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா, இது எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328255333 அல்லது 4768. சரியான பதிலை சொல்ற உங்களுக்கு ஒரு பாடலை பரிசாக கொடுப்போம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து. நம்மை சுற்றி
2: பாரதி 105ஆம் நினைவு நாள். கூலிம் பிரம்ம வித்யாரண்யம் பாரதி இலக்கிய நெஞ்சங்கள் இணை ஏற்பாட்டில் சனிக்கிழமை 19ஆம் நாள் காலை 8:30 முதல் கூலிம் பிரம்ம வித்யாரண்யத்தில் நல்லதோர் வீணை செய்தே பாரதி இலக்கிய விழா நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை தருகிறார் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் தமிழ்மாறன்.
3: பேரன்பு சால் தமிழ் நெஞ்சங்களே, முத்தமிழ் வணக்கம். பிரம்ம வித்யாரண்யமும் பாரதி இலக்கிய நெஞ்சங்களும் இணைந்து நடத்தும் நல்லதோர் வீணை செய்து எனும் பாரதி இலக்கிய திருவிழா 13ஆம் ஆண்டாக நடைபெற உள்ளதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சொன்னபடி 19, 9, 26 சனிக்கிழமை காலை 8:30 தொடங்கி மதியம் 2 வரை நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் வந்து பாரதி கவிதைகள், பாரதி நாடகம், பாரதி நடனம், பாரதி குழும பேச்சு, பாரதி சிறப்புரை. இந்த சிறப்புரையை வந்து செல்வி திருமதி சை நித்யா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து வந்து பாரதி வாழ்த்துறை, தவத்திரு சுவாமி பிரம்மானந்தா சரஸ்வதி அவர்கள் இந்த வாழ்த்துறையை நமக்கு வழங்கி நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கான பேராதரவை அளிப்பார்கள். பாரதியை வாசிப்பது என்பது பாலில் நெய்யை தரிசிப்பது போன்றது. இலக்கியம் என்பது சொற்களால் நிறைந்தது என்றாலும் சொல்லொழிந்து நிற்கும் ஒரு உன்னத நிலையை நோக்கி பயணித்தவன் தான் மகாகவி பாரதி. அந்த பாரதியின் அனைத்து சிந்தனைகளையும் உள்ளடக்கிய அற்புதமான படைப்புகளை அதை இங்கே நமது கூலி வட்டார தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் இங்கே இந்த வடிவங்களில் வழங்கவிருக்கின்றார்கள். இயற்கையின் படைப்பில் பாரதி ஒரு அற்புத பிறவி. அவன் பாட்டு மெட்டுக்களை மட்டும் சேர்த்தவன் அல்லன். தமிழரின் உணர்வு பட்டுவிடாமல் இருக்க தமது பாட்டால் புது ரத்தம் பாய்ச்சியவன். கலைமண்டி கடந்த தமிழ் மொழியை நீக்கி வைத்த முண்டாசு கவி பாரதி தமிழை நெஞ்சிலும், தமிழர்களை தலையிலும், மானுடத்தை தோளிலும், ஆன்மீகத்தை உள்ளுணர்விலும் தூக்கி சுமந்து கொண்டு வாழ்வு நெடுகிலும் பயணித்த ஒப்பற்ற ஓர் உயர் மனிதன். அவனது சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ந்து 13 ஆண்டுகளாக இந்த பாரதி இலக்கிய திருவிழாவை நாம் ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றோம். நாட்டு விடுதலை தொடங்கி சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, தனி மனித விடுதலை வரை மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்நாளை வரமாக்கிய வரகவி பாரதியின் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கையளித்து செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய தலையாய நோக்கம். இவ்விலக்கிய திருவிழாவில் கலந்து சிறப்பிக்க பாரதி நெஞ்சங்கள் அனைவரையும் மிக பணிவன்புடன் அழைக்கின்றோம். செல்லுற்ற தமிழமிழ்வின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார்.
0: நம்மை
3: நன்றி.
2: இளையராஜா 50 ஆண்டுகள் தமிழ் இசையில். ATR இசை கழகத்தின் ஏற்பாட்டில் இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டு இசை பயணத்தை கொண்டாடும் இசை நிகழ்ச்சி செப்டம்பர் 20ஆம் நாள் பத்தாலிஞ்சயா சிவிக் அரங்கில் நடைபெற உள்ளது. நண்பகல் முதல் 7 மணி வரை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு நுழைவு இலவசம். மேல் விவரங்களுக்கு 0326664652, 0326664652 அல்லது 0118-956-2587, 0118-956-2587 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:11. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:11.
5: இளமை, புதுமை, இனிமை.

பாடல்களை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்புறோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படம் அப்படின்னு தெரிந்தால் நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328252533 அல்லது 4768. பின்னணி இசையாங்க, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா தயாராருங்க. இது உங்களுக்கான பின்னணி இசை.

இது எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இல்லைன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கமாகவும் எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம். இதுவரையிலும் எங்களுக்கு சரியான பதில் வரலங்க, அதனால நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம். சரியான பதிலை கண்டுபிடிச்சீங்கன்னா நிச்சயமா அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களுக்காக ஒரு பின்னணி இசையை கொடுத்திருந்தோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். சுதர்ஷன் அழைப்புல இருக்காங்க. சுதர்ஷன், கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சரி, நிச்சயமா முதல்ல அந்த பின்னணி இசையை நம்ம கேட்டு வந்துடலாம். பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது சுதர்ஷன்?
1: சுல்தான் திரைப்படத்தில் இருந்து
0: ஒளிபரப்பு. சரியா சொல்லுவீங்கன்னு நம்பினேனே.
1: அதுதான் சரி நினைச்சேன்.
0: சரியான பதில். எப்படி சரியா சொன்னீங்க?
1: ஏன்னா அந்த திரைப்படம் போன சென்ற வாரம் தான் பார்த்தேன்.
0: சரி,
1: பார்த்தேன். அது திடீர்னு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ஓ, இதுதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேஸ் தான்.
0: அச்சோ, நீங்க படத்தை பார்த்த நேரமா பார்த்து நாங்க கேட்டுட்டோமே. சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்காக பரிசா ஒரு பாடலை கொடுக்க போறோம்.
1: சென்ற வாரம் எங்களோட அம்மாவுடைய பிறந்த நாள்.
0: சரி,
1: அவங்களுக்காக விருப்பமான பாடல ரெக்க படத்துல இருந்து கண்ணு காட்ட போதான்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
0: சரி, நிச்சயமா பாடலை கேட்டலாமா? அம்மாக்கு என்ன பரிசு கொடுத்தீங்க?
1: அவங்களுக்கு எங்களுடைய அன்பை பெரும் பரிசுதான்.
0: அன்பை பரிசா? என்ன இப்படி சொல்லி? சரி, நிச்சயம் அடிச்சுமா. அடுத்த பாடலை கேட்கலாம். அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: ஓகே, மிக்க நன்றி.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

சரி, இன்றைக்கு நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக உங்களோட பேச கிஷன் ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. இன்றைக்கு ஒளிபரப்பான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். முதல்ல பின்னணி இசை எல்லாம் நம்ம நேர் வந்து சரியா கண்டுபிடிச்சிருந்தாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு சின்ன நினைவூட்டல், வெளியில அவ்வளவு புகை மூட்டமா இருக்குங்க. எப்போதும் உங்களுக்காக கொடுக்கிற நினைவூட்டல் தான் அதிகமான தண்ணீர் அருந்தணும், உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வெளி நடவடிக்கைகளை குறைச்சிக்க சொல்வாங்க, ஆனா சிலருக்கு வந்துட்டு வெளியில தாங்க வேலையே, நான் இங்க எங்கெங்க வேலையை குறைக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பவள மல்லி கேட்டு வரலாம்.

0: 2026 மலேசிய நாள் கொண்டாட்ட ஏற்பாடு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு நிர்வாகம் சார்ந்த விவகாரங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஈராயிரத்து 2026 மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவா குச்சிங் போர்னியோ மாநாட்டு மையம் BCCK-வில் நாளை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதன் ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். ஊடகத்தாருக்கு இணைய அணுகலை தயார்படுத்தும் அதேவேளை நுட்ப அம்சங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். தொலைத்தொடர்பு பொருள்களின் தயார் நிலைகளை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இறுதி செய்வதாக தெரிவித்த அவர், 5000-க்கும் அதிகமானோர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். ஒற்றுமை உணர்வை வெளிக்கொணரும் விழாவாக அக்கொண்டாட்டம் அமையும் என்றார் அவர். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் துணை நிறுவனங்களுக்குள் பொது நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிர்வாக குறைபாடுகள் அல்லது விதி மீறல்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். தொடர்புடைய அனைத்து நிறுவனங்கள் மற்றும் துணை நிறுவனங்களிலும் உயர்நெறி, நேர்மை, நிதி மேலாண்மை ஆகிய அம்சங்களை கண்காணிக்கும் நடைமுறைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அரசியல் பங்களிப்புகள் தொடர்பாக 72 அரசியல் கட்சிகளிடமிருந்து கருத்துக்களை பெறுவதற்கு பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவு BU அதிகாரப்படி கடிதத்தை வெளியிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் நிதி மசோதாவை வரைவு செய்வதற்கான பரிந்துரைகள் குறித்து அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அசலினா உத்மான் சாயித் தெரிவித்துள்ளார். மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் திரைப்படம் மற்றும் ஆக்ககரமான உள்ளடக்கத் துறையின் முழுமையான மதிப்புச் சங்கிலியை வலுப்படுத்தவும் உள்ளூர் படைப்புகளின் போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் 2027 வரவு செலவு திட்டத்தில் கவனத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி சந்தைப்படுத்துதல், உற்பத்திக்கு பிந்தைய செயல்பாடுகள், பயிற்சி திறன் மேம்பாடு போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய தொழில் மேம்பாட்டு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த அரசாங்கத்தின் ஆதரவு மிக அவசியம் என்று ஃபினாஸ் தலைவர் டத்து டாக்டர் ஹென்ஸ் ஐசக் கூறினார். மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒற்றுமை, அமைதி, அனைவருக்குமான நிறைவான வளமிக்க நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தங்கள் கடப்பாட்டை வலுப்படுத்துமாறு தேசிய ஒற்றுமை செயற்பாட்டாளர் தன்ஸ்ரீ லீலாயம் தாய் மலேசியர்களை வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் பலம் அதன் பல இன மக்களின் ஒற்றுமையிலும் ஒருவருக்கொருவர் மதிக்கும் பண்பிலும் உள்ளது. இது நாட்டின் நிலைத்தன்மைக்கும் வளப்பத்திற்கும் அடித்தளமாக அமைவதாக அவர் கூறினார். எனவே பல்லினம் நாட்டில் பன்முகத்தன்மையை வலியுறுத்தும் கொள்கைகளுக்கு ஏற்ப அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இன்று காலை நிலவரப்படி நாடு முழுவதும் 38 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரவா சிரியானில் IPU 188 பதிவான வேளை சமரஹானில் 163, கூச்சிங்கில் 154 பதிவானது. ஜோஹர் பாசிர் கூடாங்கில் IPU 171, லக்கினில் 168, தங்காக்கில் 167, கோதாதிங்கியில் 165, பதுபஹாட்டில் 161, பிங்கராங்கில் 161, குலுவாங்கில் 152 என ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மேலும் ஸ்லாங்கூர் ஜோஹான் சத்தியாவில் IPU 182, ஷாலாமில் 168, பதாலிங்ஜயாவில் 160, கில்லானில் 160, பந்திங்கில் 157, கோலாஸ்லாங்கூரில் 156 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. பஹாங், குவந்தான், திமல்லோ, ஜரந்தூர், ரொம்பின் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பெயரா லருட் மத்தாங் ஸ்லாமா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து 24 குடும்பங்களைச் சேர்ந்த 76 பேர் சங்கர் லாரா மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை வரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 69 76 அதிகரித்துள்ள வேளை குடும்பங்களின் எண்ணிக்கையில் மாற்றமில்லை என மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை தொடங்கி பெய்த கனமழையால் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக அம்மாவட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக தென்கொரியாவிலிருந்து அவ்வட்டாரத்திற்கு கொள்கலன்களை அனுப்புவதற்கான விலை ஆகஸ்டில் கணிசமாக அதிகரித்துள்ளது. 40 நீளம் கொண்ட கொள்கலனை தென்கொரியாவிலிருந்து மேற்காசியாவிற்கு அனுப்புவதற்கான விலை முந்தைய மாதத்தை காட்டிலும் 1.7 அதிகரித்துள்ளது. இதனால் அதன் விலை 8.83 மில்லியன் வான் அல்லது 6,544 அமெரிக்க டாலர் வரை அதிகரித்துள்ளதாக கொரிய சுங்க சேவை தரவுகள் காட்டுகின்றன. இந்த எண்ணிக்கை மார்ச் மாதத்திலிருந்து கட்டம் கட்டமாக அதிகரித்துள்ளது. அதேவேளை அமெரிக்க மேற்கு கடலோர பகுதிகளுக்கு அனுப்புவதற்கான செலவும் 0.5 அதிகரித்துள்ளது. இது தவிர அமெரிக்க கிழக்கு கடலோர பகுதிகளுக்கான கொள்கலன் அனுப்பும் செலவு 24.8 வரை அதிகரித்துள்ளது. பனாமா கொடி ஏந்திய எல்கயா எண்ணெய் கொள்கலன் கப்பல் ஹொர்மஸ் நீரிணையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்றபோது கன்னி வெடி தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியை கடக்க முயன்றபோது தொடர்புடைய கப்பல் கன்னி வெடியை உரச நேரிட்டதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப்படை IRGC கூறியுள்ளது. செப்டம்பர் 7-8 வரை எல்கயா கப்பலின் நகர்வு பதிவாகி வந்த வேளை அதன் பின்னர் தென்படவில்லை என கடல்சார் வரத்து உயிர்ச்சித்திரம் காட்டுகிறது. எனினும் இக்குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் மறுத்துள்ளது. மாறாக அக்கப்பல் கடந்த மாதம் ஈரானின் விசையுறு ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானதாக அது கூறியுள்ளது. ஜப்பானில் 100 அல்லது அதனையும் கடந்து உயிர் வாழும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக வங்கி வெளியிட்ட தரவுப்படி 49.9 என்ற இடைநிலை வயதை கொண்டுள்ள ஜப்பான் மொனாக்கோவுக்கு அடுத்த நிலையில் உலகின் 2 மிக அதிக வயதுடைய மக்கள் தொகையை கொண்ட நாடாக திகழ்கிறது. மதிப்புமிகு மூத்த குடிமக்கள் என்னும் தலைப்பில் அரசாங்கம் வெளியிட்ட ஆண்டு தரவில் இவ்வாண்டு செப்டம்பர் 1 வரையில் 100 கடந்தவர்களின் எண்ணிக்கை 107,677 எட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரேசிலில் வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டின் எண்ணெய் மற்றும் முக்கிய கனிம வளங்களை வெளிநாட்டு ஆதிக்கத்திலிருந்து பாதுகாப்பதாக அதிபர் லூயிசினா சியோலுலா டி சில்வா உறுதியளித்துள்ளார். வெனிசுவேலாவின் எண்ணெய் துறையில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்கள் உட்பட எரிசக்தி வளங்கள் தொடர்பாக கரகாஸ் வாஷிங்டன் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தம் ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டார். பிரேசில் வெறும் மூலப்பொருள்களை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக உள்நாட்டு தொழில்களை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தனது இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். விளையாட்டு 20 ஆசிய விளையாட்டுப் போட்டி வரும் சனிக்கிழமை ஜப்பானில் தொடங்குகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பெருவிழாவாக திகழும் அப்போட்டி அந்நாட்டின் முக்கிய துறைமுக நகரமான நகோயா, ஐச்சி ஆகியவற்றில் நடைபெறுகின்றன. நகோயா 2 அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள வேளை ஜப்பானின் 4 பெரிய நகரமாக திகழ்கிறது. அங்குள்ள மிசோ பார்க் அத்லெட்டிக் அரங்கில் 30,000 பேர் வரை அமரக்கூடிய வசதி உள்ளதால் அப்போட்டியின் தொடக்க நிறைவு விழா அவ்வரங்கில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 ஒருமுறை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டி அக்டோபர் 4 வரை அட்டவணையிடப்பட்டுள்ள நிலையில் 43 விளையாட்டுப் போட்டிகளில் 11,000

அனிருத் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த பக்கம் இசையும் விசையும் நிகழ்ச்சியில உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்க ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ மதிய நேரம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து எங்க உணவு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி இடம் தேடிட்டு இருப்பீங்க. ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியங்க. சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, அதை பற்றி தான் நம்ம பேசுவோம் இல்லையா. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றமே தேவையில்லைங்க, ஒரு சின்ன நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கமே போதும். உங்கள் அந்த பழக்கம் என்ன அப்படின்றதான் இன்றைக்கு நம்ம தேடி கண்டுபிடிக்க போறோம். மன அழுத்தம் இந்த மாதிரி துவண்ட இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? மன அழுத்தம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலர் பாடல் கேட்பாங்க, ஒரு சிலர் தூங்குவாங்க, ஒரு சிலர் நடப்பாங்க, ஒரு சிலர் நண்பர்கள்ட்ட பேசினாதாங்க எனக்கு நிம்மதியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஒருவேளை உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன அழுத்தம் வந்தா இல்ல துவண்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் நான் செய்வேங்க கண்டிப்பா அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்றத இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு இப்போ நீங்க அழைத்து சொல்லலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: Okay, once again, yella tamil kutalliko

0: மன அழுத்தம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: வணக்கம், நான் பெரிய சமிக்கல்லான்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க.
0: நீங்க எப்படி?
1: நான் வந்து பெரும்பாலும் மன அழுத்தம் வந்தா பெரும்பாலும் வந்து நல்லா வேர்வை உடம்பு வந்து வேர்க்கு வரைக்கும் நான் வந்து நல்லா விளையாடுவேன். குறிப்பா வந்து இந்த ஸ்லோ ஜோக்கிங் ஓடுவேன். ஓடிட்டு வந்தனா மனசும் உடம்பு வந்து ரொம்ப லைட் ஆயிரும்.
0: மனசு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுத்திட்டு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியமாவும் இருக்கலாம் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும்.
1: ஆமா, சரியா சொன்னீங்க. மனசு வந்து ரொம்ப லைட் ஆயிரும், எனக்கு வந்து உடம்பு வந்து அப்படியே லைட் ஆயிரும், மனசாயில் லைட் ஆயிரும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சில அனுபவங்களும் எனக்கு ஏற்பட்டிருக்கு பாருங்க. சில வேலைகள்ல கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டு வரும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா மனசு அப்படியே ஒரு லைட்டா இருக்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய மன அழுத்தம் வந்து அப்படியே குறைஞ்சி போய் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருவோம்.
0: யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? துவண்டு போயிருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, ரொம்ப சோகமாலாம் இருக்காதீங்க, இதை பண்ணுங்க கண்டிப்பா சரியாயிரும் அப்படி சொல்லிருக்கீங்களா?
1: நண்பர்கிட்ட சில வேலைகளை சொல்லியிருக்காங்க, அவங்களும் செஞ்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு சில அவங்களும் வந்து செஞ்சு இதுல வந்து அதை பலன் அனுபவிச்சிருக்காங்க.
0: நல்ல மாற்றம் இருக்கு. அப்போ மன அழுத்தமா இருக்கும் போது இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழணும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிப்போம். அப்படியா?
1: ஆமா, முழு சிந்தனை வந்து நம்ம விளையாடும் போது அந்த இதுல ஓடுறதுனால நம்மளுடைய மன அழுத்தம் வந்து அப்படியே மாறி போயிடும், மறைஞ்சிடும்.
0: இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அழைச்சு சொன்னதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அவர் அப்படி சொல்லியிருந்தாரு, மன அழுத்தம் வரும்போது இல்ல துவண்டு போயிருக்கும் போது நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஒரு சிலர் வந்து பாட்டு கேட்பாங்க, ஒரு சிலர் நடனம் ஆடுறவங்க கூட இருப்பாங்க, நல்லா தூங்கணுங்க, எதை பத்தி யோசிக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நடைப்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, நண்பர்கள்ட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க, பேசுவாங்க. நீங்க எப்படி அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6

0: மூச்சோட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: விசா, நீங்க என்ன பண்ணுவீங்க மன அழுத்தம் வரும்போது இல்ல ரொம்ப சோகமா இருக்கும் போது?
1: நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இப்ப வேலை எடுத்தனே வந்தாலும் சரி, இல்ல வெளியே எங்கேயாச்சும் போறோம், அது வந்து என்னோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சாக்கா. காடி எங்கேயாச்சும் ஓரத்துல பார்க் பண்ணிட்டு நல்ல மனசு விட்டு கத்தி அழிஞ்சு எவ்வளவு இல்ல சொல்லுவாங்க, ரொம்ப ரவு அது மாதிரி என் லெப் பாஸ் பண்ணி போற அளவுக்கு நான் கத்தி கத்தி அழுவேன். வீட்டுல இருக்கிற டைம்ல நான் அல்மாரியில சுத்தம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப இந்த புடவைலாம் இருக்குல்ல, மாத்தி மாத்தி எடுத்துருப்ப.
0: அலறதையும் தாண்டி வீட்டை சுத்தம் பண்றது உங்களுக்கு மன அமைதி குடுக்குது.
1: ஆமா, ஏன்னா நம்ம எப்ப அந்த மாதிரி வேலை செய்யறோம்ல, அந்த மாதிரி நான் டைவர்ட் பண்ணிரும். அது ஒரு பக்கம் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும். ஆனா மாசம் இல்ல இந்த ஜாமான் இப்படி அடிச்சு வச்சா நல்லா இருக்கும், இல்ல இந்த போட இப்படி மாத்தி வச்சா நல்லா இருக்கும், இந்த சட்டை இப்படி மடிச்சு வச்சா நல்லா இருக்கும்.
0: இது மடிக்கிறதுல கூட விதவிதமா மடிக்கிறீங்களா நீங்க? இப்படி ஒரு அதிசய பிறவியை நான் இப்பதாங்க முதல் முறையா பாக்குறேன். உங்களை வச்சு அவங்க வேலையை முடிச்சிடலாம்னு பாத்துருக்காங்க. அப்போ விதவிதமா துணி மடிக்கிறது மூலமா தான் உங்க மன அழுத்தம் குறையுதுன்னா தொடர்ந்து நீங்க மடிச்சிட்டே இருங்க. நன்றி.

0: பாரதி கண்ணம்மா, பேரே ரொம்ப நல்லா இருக்குங்க. பின்னாடி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா?
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க. நீங்க மன அழுத்தமா தான் என்ன பண்ணுவீங்க? தோட்டம்
1: போட்டுருவோம்.
0: இதை கேட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமாங்க. இப்ப நிறைய பேர் அதை பண்றது இல்ல வேலை காரணமா. நீங்களே வந்து பாறெல்லாம் கொத்தி விதையெல்லாம் போட்டு விவசாயம் பண்றீங்க? சரி, என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்க?
1: நம்ம தேவையானது நம்மளுக்கு உள்ளது ஊசி மிளகாய், வெண்டைக்காய், அவரைக்காய், புளிச்சக்கீரை.
0: வீட்லயே நட்டு அதை அறுவடை பண்ணி சாப்பிடுற ருசி தனி இல்ல.
1: மனசு கஷ்டமா இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருவேன்.
0: மனசு கஷ்டமா இருந்தா இந்த வேலையை போய் செய்யலாம், கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதை பார்க்கும் போது செழிப்பா, அது வளர்ந்து வரும்போது அதை பாக்குறதே நமக்கு திருப்தியா இருக்கும்ல. நன்றிங்க அழைத்து பகிர்ந்துகிட்டதுக்கு. இப்ப கேக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் அதிகரிக்கும், நாமளும் செய்யணும்பா அப்படின்ற மாதிரி.
1: ரொம்ப நன்றியா.
0: தோட்டம் வச்சு அதை அழகு பார்த்து ரசிக்கிறது கூட மன அழுத்தத்தை குறைக்குது பாத்தீங்களா. நீங்க நினைக்கிறீங்க மன அழுத்தமா இருக்கும் போது இதை செய்யுங்கப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பக்கம் நிர்மலா பேசுறேன்.
1: நிர்மலா, இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சரி, நீங்க ரொம்ப துவண்டு போயிருக்கும் போது இல்ல மன அழுத்தத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க?
0: நான் வந்து விறுவிறுன்னு போய் ஒரு தேட்டர் நீ கழிச்சு டிவி முன்னு உட்காந்து கார்ட்டூன் பார்ப்பேன்.
1: கார்ட்டூன் பாப்பீங்களா?
0: நல்ல
1: ஒரு யோசனை. ரொம்ப நாளா ஆச்சுங்க.
0: விட்டு
1: வைக்கிறதா இல்ல எதையும்? சரி, நன்றிங்க. நன்றி அழைத்து பகிர்ந்து கிட்டதுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. அஞ்சலி பேசுறேன்.
1: அஞ்சலி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நான் ரெண்டு விஷயம் பண்ணுவேன். ஒண்ணு வந்துட்டு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், இன்னொன்னு வந்து பாடல் கேக்குறது.
1: சாப்பாடு சாப்பிடுறது, பாடல் கேக்குறது.
2: ஆமா, அந்த சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு பொறுமையா ரசிச்சு ருசி சாப்பிடும் போதே முடியுற டைம்ல அந்த சோகங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் காண போயிடும்.
1: ஒவ்வொரு பருக்கையா நீங்க வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறதுக்குள்ள எல்லா சோகமும் பறந்து போயிடும்.
2: ஆமா, ஆக்சுவலி நான் அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயம் பலனா இருக்குது. மன அழுத்தம் சோகங்கள் நம்ம அது உள்ள ஆழமா போகும்போதுதான் அது இன்னும் மன அழுத்தத்துக்கு ஆளா வரும். நம்ம வெளிப்படணும்னா எனக்கு வந்து ஒண்ணு பிரிச்சு சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா நல்ல பாடல்களை கேட்கும் போது அது வந்து அந்த இசையில நுழையும் போது அது இன்னும் நல்லா இருக்கும்.
1: அதுக்கு என்ன பண்ணணும்? மின்னல் எஃப்எம் கேட்கணும். சரியா?
2: மின்னல் எஃப்எம் இதாய்.
1: நன்றி நன்றிங்க.
2: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசிய நேரப்படி நண்பகல் 12:29 மாலத்தீவு சென்றடைந்துள்ளார். அவரை அதிபர் டாக்டர் முகமது மொய்சு வரவேற்றுள்ளார். மது இறுக்கம், ஆட்டிசம் சார்ந்த குறைபாடுகள், ADHD உள்ளிட்ட கற்றல் தொடர்பான சிக்கல்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிவதற்கான பரிசோதனை திட்டங்களுக்கு தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்லுமாறு பெற்றோரை கல்வி அமைச்சு ஊக்குவிக்கிறது. இவ்வாறு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபர்லினா சிடே கூறினார். இவ்வேளை கிளாந்தான் குவாமுசாங்கில் உள்ள ஒரே கூரையின் கீழ் K9 சிறப்பு பள்ளிகளான தேசிய பள்ளி பீஹாய் மற்றும் ஸ்ரீபெருமாய் ஆகியவை படிவம் 5 வரை பயில்வதற்கான K11 சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாணவர்கள் 5 படிவம் வரை தங்கள் கல்வியை தொடர முடியும் என டத்துஸ்ரீ ஃபர்லினா தெரிவித்தார். பஞ்சாசீலாட் விளையாட்டு வளர்ச்சியை வலுப்படுத்துவதில் மலாக்கா அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. பயிற்சி, போட்டிகளில் பங்கேற்பு, விளையாட்டாளர்களின் நலன் மற்றும் அணியின் சாதனைகளை அங்கீகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆதரவு மற்றும் நிதி உதவியின் மூலம் இது மேற்கொள்ளப்படும் என்று மாநில இளைஞர் விளையாட்டு அரசு சாரா நிறுவனங்கள் செயற்குழு தலைவர் VP சண்முகம் தெரிவித்தார். இவ்வாண்டு மாநில அரசாங்கத்தின் நிதியுதவி மூலம் பஞ்சாசீலாட் அணிகளுக்கு மட்டும் மொத்தம் 174,734 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சிரியாவில் எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1,000,000 மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்காசிய பதற்றத்தின் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்திருப்பதால் இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக சிரியா அந்நாட்டில் டீசல் விலை 40 விழுக்காடு வரை உயர்த்தியது. லிட்டருக்கு 125 175 சிரிய பவுனுக்கு அது ஏற்றம் கண்ட வேளை பெட்ரோல் விலை 26 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் அஞ்சல் வாக்குப்பதிவை கட்டுப்படுத்தும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நவம்பரில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கு முன்னதாக அஞ்சல் வாக்குப்பதிவு முறையை கட்டுப்படுத்தும் தனது திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற டிரம்பின் கோரிக்கையை அந்நீதிமன்றம் நிராகரித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து பழம் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோங்க. உங்களுக்கு என்ன பாட்டு மனசுக்கு தோணுது அதை நீங்க அழைத்தும் கேட்கலாம், இல்ல பாடல் குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கூட நீங்க பகிர்ந்துக்கலாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அப்படின்னா 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: நிர்மலா கோயம்புத்தி பேசுறியா?
1: நிர்மலா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு?
0: எனக்கு வந்து அந்த பழைய பழைய பொண்ணான வாழ்வே மண்ணாகி போமா துயரம் நிலைதானயா, ரொம்ப நாள் ஆசை அந்த பாட்டு கேட்கணும்னு.
1: திருச்சி லோகநாதன் பாடின பாட்டு இல்ல?
0: ஆமாயா ஆமாயா.
1: காமு ஷரீப் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஹலோ, வணக்கம். மின்னல்
1: FM. வணக்கம். யார் அந்த பக்கம்?
0: இந்த பக்கம் தமிழ் செல்வி பேசுறேன்.
1: தமிழ் செல்வி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: உள்ளம் தேராதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேருதே. இல்ல, பழைய கூட்டாளிங்களே ஞாபகம். அந்த பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்படு மகிழ்ச்சி பண்ணிருக்கோம்.
1: பாட்டை சொல்லும் போதே என்ன ஒரு வெக்கம். பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. பழம் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பாட்டு இப்ப மனசுக்கு, இந்த பாட்டு இந்த நேரத்துல கேட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைச்சு சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம் ஈஸ்வரி, டைப்பிங்ல இருந்து பேசுறேன் ஐயா.
0: ஈஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இந்த இரவின் மடியில் பி பி சீனிவாஸ் படிப்பாரு, என்ன படம் தெரியல?
0: சரசா பிஏ திரைப்படம் இல்லையா?
1: நன்றி.
0: பாருங்க இப்ப பாட்டு வருது, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றியா, தேங்க்யூ.

0: நான் சங்கர் ராமன் பேசுறேன் இருந்து.
1: சங்கர் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இப்போ?
0: அதாவது ஆசை வந்து வந்து போறதுனால, ஆசை வந்து அலை போல வந்து வந்து போறதுனால, ஆசையே அலை போலன்ற ஒரு பாட்டு, பழைய பாட்டு. நம்ம திருச்சி லோகநாதன் பாட்டின பாட்டு, இது எனக்காக நான் கேட்டுக்கிறேன் சார்.
1: உங்களுக்காக நீங்களே கேட்டுக்கிற பாட்டு.
0: அதே நேரத்தில் ஏன்னா இப்ப நீங்க போட்டா அது சின்ன சிறப்பா இருக்கும். அதனால இந்த நெப்பம் வந்து எனக்கு பிடிச்சது ஒண்ணு ஒண்ணு சொல்றேங்களே, எப்படிப்பட்ட பழைய பாட்டுலாம் உடனே போட்டுறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, உடனே ஒளிபரப்பி கொடுத்துறீங்க.
1: தேடி உங்களுக்காக அதை நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அப்படிதான் எங்களுடைய ரசனை மிக்க நேயர்களுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். சரி, இப்போ இந்த பாட்டை எதன் வயலா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஆர்டிஎம் கிளிக்லயா, வானொலியிலயா, வாகனத்திலயா, எங்க?
0: வாகனத்தான் இருக்கேன் சார். வாகனம்
1: வாகனத்துல இருக்கீங்க. சரி, கேளுங்க, பாதுகாப்பா போங்க. நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: டைப்பிங்ல இருந்து இளம் முருகன் பேசுறேன் கிஷன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: நாடு அதை நாடு அது நாடா விட்டால் ஏது வீடு. இந்த பாடல் அனைவரும் நாட்டையும்
0: நன்றி. உங்களுக்கு மலேசிய நாள் வாழ்த்து.
1: ரொம்ப நன்றி கிஷன். அனைத்து பண்பலைக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மலேசிய தின வாழ்த்து.

0: பசுபாலன் காஜாங்.
1: பசுபாலன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.
1: அப்பா, பசுமையான பல நினைவுகள் இருக்கும் போலயே மனசுக்குள்ள.
0: உண்மையிலே உண்மையா அருமையான பாட்டு. 1968 வந்த படம், அது எங்களுக்கு மறக்க. 17 வயசுல பார்த்த படம.
1: அப்ப பார்த்த படம் மறுபடியும் பாக்கலையா? இப்போ
0: இடையில இருந்து டிவில போடுவாங்க, பழைய படத்துல அந்த படம் வரும், பாப்பேன். பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
1: இந்த பாடல் இப்ப யாருக்காக கொடுத்துடலாம்? உங்களுக்கு மட்டுமா இல்ல வேற யாருக்காவது கேட்கணுமா?
0: நம்ம நண்பர்க நம்ம வாய்ப்பு இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் போடுங்க. இந்த பாட்டு எல்லாம் கேட்கட்டும்,
1: எல்லாரும் கேட்கட்டும். நானும் கேட்கிறேன். நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன்,
0: உள்ளவன் போனவன்.

0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா, என்னை பாருங்க ஐயா, என்னை பாருங்க ஐயா, என்னை பாருங்க.
0: பாடியே காமிச்சிட்டீங்க. இந்த பாட்டு கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இல்ல
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் மலேசியாவுக்கு உலகம் சுற்று வாலிபர் மூலம் நேரடியா போய் பாத்துருக்கேன் ரெண்டு வாட்டி.
0: நேரடியா போய் சந்திச்சிருக்கீங்க அவரை?
1: ஆமா.
0: பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சா?
1: பேச முடியல, ஆனா அவர் கை கொடுத்தாரு என்கிட்ட. ஒரு படம் எடுத்தாரு அந்த காலத்துல,
0: அதுவே போதுமே.
1: அப்புறம் நான் இந்தியாவுக்கு போய் அவரோட இடத்த போய் வீட்டுக்கே போனோம்.
0: அவருக்கு பெரிய தீவிர விசிறி. பேசினதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: தேவதா.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சுவும் பேச்சு நடத்தினர். ஏறக்குறைய 20 நிமிடங்கள் நடைபெற்ற அந்த தனிப்பட்ட சந்திப்பில் இருதரப்பு உறவு, இரு நாடுகளுக்கும் பொதுவான வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வட பெருவழி பொருளாதார மண்டலம் NCER 2030க்குள் 470 பில்லியன் ரிங்கின் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் வடக்கு வட்டாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 369 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தவும் 310,000 தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த புதிய திட்டம் இலக்கு கொண்டுள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நாசிர் கூறினார். நகரி செம்பிலான் மந்திரி பசார் இடது இஸ்மாயில் லாசிம் தனது விருப்பத்திற்கு மாறாகவும் வற்புறுத்தலின் பேரிலும் கையெழுத்திட்டதாக கூறப்படும் பிரகடன ஆவணம் தொடர்பில் காவல்துறை 2 புகார்களை பெற்றுள்ளது. அந்த மந்திரி பசார் அளித்த புகாரை தொடர்ந்து காவல்துறை விசாரணையின் உரிய இலக்கையையும் நோக்கத்தையும் தீர்மானிக்கும் என்று உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைபுரி நசத்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். தாய்லாந்தும் கம்போடியாவும் கடல்சார் வளங்கள் தொடர்பான நீண்டகால தகராறு குறித்து பன்னாட்டு இடைத்தரகர்களிடம் முறையிட்டுள்ள நிலையில் கம்போடியா பாதிக்கப்பட்ட நாடு போல் கபடம் ஆடுவதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது. கடந்த ஆண்டு அந்த இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே 2 முறை எல்லை மோதல்கள் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் வழக்கமான ஊதிய வளர்ச்சி ஜூலை வரையிலான 3 மாதங்களில் 3.5% பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஈரான் போர் காரணமாக உயர்ந்துள்ள ஆற்றல் விலை பிரிட்டனில் ஊதிய வளர்ச்சியும் பணவீக்க அழுத்தமும் படிப்படியாக குறையும் போக்கை பாதிக்குமா என்பதை மத்திய பொருளகம் கண்காணித்து வருகிறது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி பூப்பந்து. நாட்டின் முன்னணி ஆடவரட்டையர் ஆட்டக்காரர் ஆரஞ்சியா புதிதாக இணை சேர்ந்துள்ள தீக்காய் உன்னுடனான தனது கூட்டணி ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய இணை என்பதால் அதிக அழுத்தமில்லை, அதனால் போட்டியில் நிதானமாக விளையாட முடியும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக கேட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நீங்க அழைக்கலாம், வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. இன்றைக்கு யாருக்காவது வாழ்த்து சொல்லி பாட்டு கேட்க போறீங்களா, தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மின்னல் எஃப்எம்
1: கொஞ்சூர் அஞ்சிதமே கொட்டையில்லா மாம்பழமே
2: ஜூமின் ஷீட்லெஸ் மேங்கோ
1: தண்டுகளாம் கிருகிருக்க தண்டுபடாம் சிலு சிலுக்க
2: யா ரைட்
1: லட்சகட்ட கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே அடி கச்சகட்டி வந்தவளே.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. இன்றைக்கு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாளா இருக்கலாம், இல்ல திருமண நாளா இருக்கலாம், இப்படி எந்த ஒரு இனிய நாளா இருந்தாலும் எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கோங்க. சூழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம் கிஷன், நான் தனபாக்கியம் பேசுறேன்.
0: தனபாக்கியம் சொல்லுங்க, யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: நான் என்னுடைய செல்ல பேர பிள்ளைங்களுக்காக, தருண், வருண், சீரன், சீரணியா.
0: யார் பேர் வச்சாங்க நீங்களா?
1: ஆமாங்கய்யா, அந்த பிள்ளைங்க இல்லைன்னா நான் இல்லையா.
0: உயிர் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாங்கய்யா, உண்மையிலேயா.
0: தாத்தா பாட்டிக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும், பேர பிள்ளைங்களை எங்க போனாலும் சரி எங்ககிட்ட விட்டுட்டு போயிருங்க, நாங்களே பாத்துக்கிறோம். அவங்களோட இருக்கிற அந்த நேரமே எங்களுக்கு பொழுது போறதே தெரியாது அப்படின்ற மாதிரி இல்ல.
1: உண்மைதான், நான் தான் காலையில இருந்து பாத்துக்கிறேன் அவங்கள.
0: சரி, அவங்களுக்காக

0: நல்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.
0: வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்குங்க. தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது இசையும் இசையும் நிகழ்ச்சி. கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணின்
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும் உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும் நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

0: வணக்கம் சார், என் பேர் துரை சிங்கம்.
1: துரை சிங்கம், அந்த பேரை கேட்டாலே எனக்கு சிங்கம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எங்க இருக்கீங்க?
0: நான் தொல்ல பங்கில் மங்கராங்கல இருக்கு சார். என்னுடைய இனிய நண்பர், அவர் வந்து கிளாஸ்மேட் பாருங்களேன், 1969 இருந்து இன்றைக்கு ஒன்னும் நண்பரா இருக்கும்.
1: சரி,
0: அவருக்கு இன்றைக்கு வந்து 64வது வயது பிறந்த நாள். இன்னைக்கு அவருக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார்.
1: சரி, நாங்களும் எங்களுடைய சார்பா பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து நீங்களும் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் பா, ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா வானொலி பக்கமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. தாராளமா நீங்க அழைக்கலாங்க. 03-2282573 அல்லது 47-68.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அடுத்து மரியா இருக்காங்க, மரியா சொல்லுங்க யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
1: என்னோட பேரண்ட்ஸ்க்கு வாழ்த்து சொல்லணும் கிஷன்.
0: அப்பா அம்மாவுக்கு?
1: ஆமா, எங்க அம்மா அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லணும்.
0: அம்மா அப்பா பேர் என்னது?
1: எங்க அப்பா பேரு திரு சந்தனசாமி, அம்மா பேரு திருமதி விமலா.
0: சரி, அவங்க ரெண்டு பேருக்காகவும் ஒரு புது பாட்டா கொடுத்துருவோமா?
1: கண்டிப்பா கிஷன், நீங்களே சூஸ் பண்ணுங்க எங்க அம்மா அப்பாக்காக.
0: சரி, நன்றிங்க அழைச்சி சொன்னதுக்கு.
1: ஓகே கிஷன்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உலகத்தில் பல மனிதர்கள் முகமுடியோடு அடைகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சொந்த முகமும் உண்டு, போலி முகமும் உண்டு. ஏதோ நான் சொல்லுகிற செய்தியை கண்டு நீங்கள் அதிர்ந்து விடாதீர்கள். இரட்டை வேடம் போடுபவர்கள், ஒரு சிலர் தீய குணங்களுக்கு அடிமைப்பட்டு இரட்டை வேடம் போடுகிறார்கள். உலகத்தினுடைய இந்த மாய உலகில் அவர்களுடைய நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இது மாதிரியான இரட்டை வேடம் போடுபவர்களை அது தீய குணங்களில் ஒன்று என்று இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நயவஞ்சகர்கள் குறித்து பேசும். இவர்களுடனும் இல்லை, அவர்களுடனும் இல்லை, இதற்கு இடையே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சூரத்து நிசா 4:143 பேசும். எனவே நயவஞ்சகர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களோடும் இருப்பதில்லை, அது அல்லாத அவர்களுக்கு எதிரான இறை மறுப்பாளர்களோடும் இருப்பதில்லை. இந்த ரெண்டு சமூகத்திற்கும் இடையில் மூன்றாம் தரமுள்ள ஒரு நிலைப்பாட்டை, ஒரு மனோபாவத்தை கொண்டவர்கள் தான் நயவஞ்சகர்கள். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லுவான் நயவஞ்சகர்கள் குறித்து. அவர்கள் மூமின்களை சந்தித்தால் இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனியும் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன். அவர்கள் முஸ்லீம்களை விட்டு விலகி தங்களுடைய கூட்டாளிகளோடு அவர்கள் சேர்ந்து கொண்டால், அதாவது இறை மறுப்பாளர்களோடு சேர்ந்து கொண்டால், இல்லை இல்லை, நாங்கள் முஸ்லீம் கூட இல்லை, உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் அவரை கேலி கிண்டல் செய்வதற்காக அவர்களோடு நாங்கள் கலந்து பழகுகிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துகயானிஹிம் யஅமஹூன். இவர்கள் என்ன முஸ்லீம்களை கேலி செய்வது, அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான். அவர்கள் செய்கிற அந்த தீமைகளிலே அவர்கள் உழன்று திரியும்படி அவர்களை அல்லாஹ் அங்கே விட்டு வைத்திருக்கிறான் என்று அல் பக்ராவிலே இந்த நயவஞ்சகர்கள் குறித்த ஒரு அடைமொழி உண்டு. எனவேதான் இரட்டை வேடம் போடுவது அது முனாஃபிக், நயவஞ்சகத்தனம் என்று, அது தீய குணங்களில் மிக ஆபத்தான குணம் என்று இஸ்லாம் சொல்கிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய ஆக அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜிதூன ஷர்ரன் நாஸி யௌமல் கியாமத்தி தல் வஜ்ஹைன் அல்லதி யாதீஹா உலா இபி வஜ்ஹின் வஹா உலா இபி வஜ்ஹின். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகிலே இரண்டு முகங்கள் கொண்டிருந்த மனிதர்களை இறுதி தீர்ப்பு நாளிலே மிகத்தீய மனிதராக நீங்கள் காண்பீர்கள். அவன் சிலரை ஒரு முகத்துடன் சந்திப்பான், வேறு சிலரை இன்னொரு முகத்துடன் சந்திப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறார். அதைத்தான் இந்த ஹதீஸுனுடைய விளக்க உரையினுடைய துவக்கத்திலே நான் சொன்னேன். மனிதர்களில் சிலர் முகமுடியுடன் உலகத்தில் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களுக்கு நல்ல முகங்களும் உண்டு, இன்னொரு தீய முகமும் உண்டு. அதைத்தான் இரட்டை வேடம் போடுதல் என்று இஸ்லாம் பட்டியலிடுகிறது. எனவே இந்த இரட்டை வேடம் போடுதலில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திற்கு ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். தனக்கு பிடித்த சமூகம் ஒன்றை செய்தால் அவர்களுக்கு தன்னால் இயன்ற ஆதரவை தருவார்கள். தனக்கு பிடிக்காத ஒரு எதிர் சமூகம் என்றால் அவருக்கு எதிரான தீர்ப்பை வழங்குவார்கள். ஆனால் தங்களை நீதிபதிகளாக உலகத்திலே அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இதுவெல்லாம் இரட்டை வேடம் போடுகிற தீய குணங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இரட்டை வேடம் உடையவர்களை, இரட்டை முகம் உடையவர்களை நாம் இனம் கண்டு நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நேயர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு விளக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இரண்டு மனிதர்களை அல்லது இரண்டு குழுக்களிடையே பிணக்கு ஏற்படும் பொழுது எல்லா இடங்களிலுமே இருவரையும் சார்ந்து இருவருக்குமே அடைக்கலம் தருவார்கள். பலவிதமான இட்டுக்கட்டி அவர்களுக்கிடையே பரஸ்பர பகமைக்கு மேலும் சில நேரங்களிலே எதிர்வினையாக தூபமிடுவார்கள். இது மிகப்பெரிய கெட்ட பழக்கமாகும். இதுதான் இரட்டை வேடம் என்று சொல்வது. இவ்வாறே சிலர் பிறர் முன்னால் அவருக்கு தமக்கு பெரும் பிணைப்பையும் ஆழ்ந்த மனத்தொடர்பும் இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அந்த சமூகம் சற்று நகர்ந்து சென்று விட்டால் அவரை குறித்து வசைபாடத் தொடங்குவார்கள். இதுவும் இரட்டை வேடம் போடுவதுதான் என்பதை இந்த நபிகளாரின் பொன்மொழிக்கு விளக்கம் எழுதப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த நேரத்திலும் நாம் நீதமாக இருக்க வேண்டும். ஒரு முகம் அந்த முகம் சத்திய முகமாக, நேர்மையான முகமாக, யார் பக்கமும் சாயாத நீதி முகமாக இருக்க வேண்டும். இரட்டை வேடம் போடுவதில் அது ஈமானுக்கும் ஆபத்து, அந்த மனிதனுடைய நிலைப்பாடும் மறுமையிலே கேள்விக்குறியான ஒன்றாகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் சில மனிதரை அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆடம்பரமான ஆடைகளை அணிவார்கள், சமூகத்தின் நல்லவர்களாக தம்மை காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்கள் அழுக்கடைந்திருக்கும், பாலடைந்திருக்கும். அவர் தன்னை சமூகத்தின் நல்லவராக காட்டிக் கொள்கிற ஒரு முகம், ஆனால் தன் உள்ளே பாலடைந்த கெட்ட தீய இன்னொரு முகம். இந்த இரட்டை வேடம் போடுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். ஒருவருக்காக ஒரு தீர்ப்பை சொல்லி தன்னுடைய சுயரூபத்தை அவர் வெளிப்படுத்துவது அவர் தனக்கே செய்து கொள்கிற பாவம். அவர் செய்கிற ஒவ்வொரு பாவமும் பாவ புள்ளிகளாக அவருடைய உள்ளத்திலே படிந்து அது இறுதியிலே இதயம் துருபிடித்து அது அவர் இதய பிரச்சனை உடையவராக, இதயங்களெல்லாம் கருப்பாக மாறிய பாவியாக மாறிப்போகிறார் என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் கான தல் வஜஹைனி ஃபித் துன்யா கான லஹு யௌமல் கியாமத்தி லிஸானானி மினன் நார். அம்மார் ரதியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலக வாழ்விலே இரட்டை வேடம் போட்டவனுக்கு மறுமை நாளிலே நெருப்பினாலான இரண்டு நாக்குகள் இருக்கும் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறார். எனவே இரட்டை வேடம் போடுபவருக்கு அல்லாஹ் தருகிற தண்டனையை பாருங்கள். நெருப்பிலாலான இரண்டு நாக்குகள், அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு பெரிய பாவி என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு சத்தியத்தை பேசுகிற ஒரு முக நேர்முகமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, கெட்டவற்றையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கலந்து பேசுகிற இரட்டை வேடம் போடுகிற வேடதாரிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகிலே மனிதர்களிடம் பரஸ்பர தொடர்புகளை எரித்து கொண்டே இருந்த அவரது வாயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த எதிர்வினை நாளை மறுமை நாளிலே அவனுடைய வாயில் நெருப்பு நாக்குகளாக இருக்கும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆம், உலகத்தில் சில மனிதர்களை நாம் அப்படித்தான் காணுகிறோம். சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள். இவரை விட ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர் இருக்க முடியாது என்ற புகழாரம் ஓங்கி இருக்கும். ஆனாலும் அவருடைய வீட்டிலே அவருக்கு நல்ல பெயர் இருக்காது, அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவருக்கு நல்ல பெயர் இருக்காது, அவர்களுடைய ஊர்க்காரர்களிடத்திலே நல்ல பெயர் இருக்காது. ஆனால் வெளி சமூகத்திலே நல்லவராக அவர் சித்தரிக்கப்படுவார். இதற்கு எதிர்மறையாக இன்னும் சிலர் தங்களுடைய வீடுகளில் நல்ல பெயர் எடுப்பார்கள், மனைவி மக்களிடத்திலே நல்லதை செய்வார்கள், பிள்ளைகளிடத்திலே நல்ல பெயர் வாங்குவார்கள். ஆனால் சமூகத்தை கண்டுகொள்ளாததினால் கெட்ட பெயர்கள் தான் அவருக்கு விஞ்சி நிற்கும். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு முகமாக, நீதமாக, நேர்முகமாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இரட்டை வேடம் என்பது ஈமானுக்கு ஆபத்தான, அழிவின் பக்கம் இழுத்துச் செல்கிற, நாளை மறுமையிலே நெருப்பிலான நாக்கை நமக்கு வாங்கி தருகிற வேதனைக்குரிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை வேடம் போடுவதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். நல்ல காரியங்களுக்கு இரட்டை வேடம் போடலாம். அப்படி என்றால் நாம் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அது மாறு வேடம் என்று சொல்வார்கள். நல்லதற்காக, நாம் செய்கிற ஒரு உபகாரம் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறு வேடம் பூண்டு, தான் ஹலீஃபாவாக இருந்த போதிலும் ஹலீஃபா உமர் பின் அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நகர்வளம் வருவார்கள், தன்னை ஒரு ஜனாதிபதியாக காட்டிக்கொள்ளாமல் ஒரு சாமானிய மனிதராக தங்களுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டு நகர்வளம் வந்த நிறைய செய்திகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார். ஒரு வீட்டிலே பால் கலப்படம் குறித்து ஒரு தாயும் மகளும் பேசிக்கொண்ட ஒரு வரலாற்றையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே உண்மை பேசுகிற அந்த அம்மையாருக்கு, அந்த பெண்மணிக்கு தன்னுடைய மகனுக்கு அவர்களுடைய நீதத்தை பார்த்து மருமகளாக்கிக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இன்னொரு வீட்டிலே பிரசவத்துக்காக துடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய மனைவியே அழைத்து வந்து பிரசவம் பார்த்தார்கள். பார்த்து சென்று விட்ட பிறகு வந்தவர் யார் என்று அந்த பெண்மணிக்கும் தெரியாது. நாளை விடிந்த பிறகுதான் தெரிகிறது. ஜனாதிபதியினுடைய மனைவியே உங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தால் என்ற வரலாற்றை எல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு. ஆன போதிலும் இது இரட்டை வேடம் என்று சொல்ல முடியாது, மாறு வேடம். சத்தியத்திற்காக தான் செய்கிற உபகாரம் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறு வேடம் பூண்டு சில காரியங்களை நிறைவேற்றுவதிலே மார்க்கத்தில் தடையில்லை. இதை இஸ்லாம் வரவேற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவார்கள், தன்னுடைய வலது கையால் செய்கிற தர்மம் இடது கையுக்கு கூட தெரியாத அளவுக்கு தர்மத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நன்மையான காரியங்களுக்காக மாறு வேடம் போடுவதென்பது அது தடையல்ல, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இரட்டை வேடம், நயவஞ்சகத்தனமாக ஒருவனுக்கு எதிராக தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தும் முகமாக அங்கே நீதி மீறுவது, இன்னொரு முகத்தை வெளிப்படுத்துவது, அது மார்க்கத்தில் உகந்ததல்ல. ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அரபுகளிடத்திலே ஒரு அளவுகோல் இருந்தது. ஹல் சாஃபர்த மஹு, அவனோடு நீ பிரயாணம் செய்திருக்கிறாயா என்று கேட்பார்கள். காரணம், பிரயாணம் என்றாலே ஒரு கஷ்டம். அதனால்தான் இஸ்லாமியத்திலே 4 ரக்அத்துகள் தொழுவது கூட சுருக்கி சலுகையாக, 2 சுருக்கி தொழலாம் என்ற சலுகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரயாணத்தில் கேட்கப்படுகின்ற துஆக்களும் கபூலாகும், அங்கீகாரம் பெறும் என்ற ஒன்றும் உண்டு. அந்த கஷ்ட நேரத்தில் ஒரு மனிதனோடு நாம் பிரயாணம் செய்தால் அவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அவன் நல்லவனா தீயவனா என்பதை ஒரு பிரயாணத்தில் வைத்து முடிவு செய்து விடலாம். எனவேதான் அவனுடைய குணாதிசயம் நல்லதாக இருந்தால் அந்த பிரயாணத்திலும் அவன் பொறுமை காத்தான் என்றால் அவன் ஒருமுகம் உள்ள நல்லவன் என்று பொருள். அவன் நல்லவனாக உலகத்தில் சித்தரித்துக் கொண்டு காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய பிரயாணத்தில் இன்னொரு முகத்தை அவன் வெளிப்படுத்தி கோபப்பட்டால் அவன் தீயவன் என்பதற்கு அவனுடைய கோபம் அடையாளமாக, அறிகுறியாக, சமூகத்தினுடைய வெளிப்பாடாக அவனை அடையாளப்படுத்திவிடும், காட்டிவிடும் என்பதெல்லாம் இந்த இரட்டை வேடம் பூண்டவர்களை நாம் இனம் கண்டுபிடிப்பதற்கு பிரயாணம் ஒரு அளவுகோல் என்று அரபுகள் வகுத்து வைத்திருப்பதை போல, எந்த தருணத்திலும் நாம் ஒருமுகமாக பொறுமையாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இரட்டை வேடம் போடுதல் என்பது. அது மிகப்பெரிய ஒரு தீய குணங்களில் ஒன்று என்பதை அல் அஹ்லாக்கு தீய குணங்களில் இந்த இரட்டை வேடம் போடுவதிலும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்ந்து எந்த நேரத்திலும் ஒருமுகம் கொண்ட ஒரு நேரான நீதிவானாக நாம் வாழ வேண்டும். யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் இரட்டை வேடம் பூண்டு நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தி நாளை மறுமையிலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எனவே அத்தகைய இரட்டை வேடம் போடுகிற தீயவர்களை விட்டும் களைந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எந்த நேரத்திலும் நல்லவர்களாக, நற்குணங்களை குடிகொண்டவர்களாக வாழ்ந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தல் புரிவானாக. அத்தகைய நல்லவர்களாகவே வாழ்ந்து நன்மைகளை பெற்று, ஈரேற்றம் பெற்று நாளை மறுமையில் உயர்ந்தவர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தல் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, MPhil.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து தீராயசியில் உங்களை சந்திக்கிறதுக்காக மோகன் காத்துட்டு இருக்காரு. பாட்டு கடையெல்லாம் இருக்குங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வரும் 17ஆம் நாள் புதிய மைகார்டிற்கான விண்ணப்பம் திறக்கப்படுகிறது. ஆயினும் பொதுமக்கள் அடையாள அட்டையை மாற்ற தேசிய பதிவுத்துறை JPN-ல் குவிய வேண்டாம் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்யூன் இஸ்மாயில் நினைவூட்டியுள்ளார். 50 கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட புதிய மைகார்டுக்கு மாற்றும் பணி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். கட்டுமான துறையின் இலக்கவியல் உருமாற்றத்தில் திறனை வளர்த்துக் கொள்ளவும் தொழில்நுட்பத்தை அணுகவும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உட்பட உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இலக்கவியல் உருமாற்றம் அனைவரையும் உள்ளடக்கி இருத்தல் அவசியம் என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி வலியுறுத்தியுள்ளார். மலேசியா பராமரிப்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்துள்ளார். அதிகமான பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் அல்லது திரும்புவதற்கும் அது ஆதரவாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்காசிய போர் தொடர்பாக ஈரானுடன் மீண்டும் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்த நிலையில் வாஷிங்டனுடன் எந்த பேச்சும் நடத்தப்படாது என ஈரான் கூறுகிறது. ஈரானின் நிபந்தனைகள் ஏற்கப்படும் வரை பேச்சு எதுவும் நடைபெறாது என்று ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்ற செயலாளர் முசின் ரசாய் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஏமனின் ஹுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை திருகூர்தி தாக்குதலில் தெற்கு சவுதி அரேபியாவில் 13 பொதுமக்கள் காயமடைந்ததை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. இதனிடையே மேற்கு ஏமனில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ஹுத்தி தாக்குதலில் அரசு படையைச் சேர்ந்த 8 வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. விளையாட்டு. மலேசிய கைப்பந்து சங்கம் MAHF முந்தைய நிர்வாகத்தின் கடனை தவணை முறையில் செலுத்துவதன் மூலம் ஈராண்டுகளுக்குள் அதனை முழுமையாக செலுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தது. மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைவர் தான்ஸ்ரீ மொஹமட் நோர்சா ஜக்காரியாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக MAHF தலைவர் டத்தோ பண்டா அஹமத் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் மாலை பொழுத இசையால் இசை திட மலர்ந்தாச்சு இங்க தீரா இசை. வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. இன்னும் நிறைய கதைகள் பேச 8 மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகனோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இனிமையான பாடல்கள், அப்படி மனசை தொடக்கூடிய சில நினைவுகளை பற்றியும் இன்றைக்கு ரொம்ப அதிகமா நம்ம பேச போறோங்க. நாளைக்கு விடுமுறை அப்படின்றதுனால இன்றைக்கு வேலை முடிஞ்ச உடனே சரி எங்க போகலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும். சரி, இதற்கு மத்தியில இன்னும் சில சுவாரஸ்ய கதைகள் இன்றைக்கு தீரா இசையில அள்ளி அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கோம். சரி, தொடக்க பாடலை கேட்கலாம், இன்னும் நிறைய பேசலாம். இணைந்திருங்கள்.

0: தீராசையில் நம்ம பேச இப்பதான் தொடங்கியிருக்கோம். 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். தொடக்கமே இந்த பூ அப்படின்ற பாடல் இடம்பெறணுன்னு கதைப்போமா நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் நமக்காக மலர்களை நிறைய பூக்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க. பொதுவாகவே பூக்களுக்கும் நம்முடைய குணாதேசத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சி செய்யும் போதே நம்ம நிறைய இதை பற்றி பேசும்போது அதிகமாகவே புரியுது. வாங்கிட்டு வரவங்களுக்கும் அந்த பூக்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு இருக்கு. நிறைய பேருக்கு பல வகையான பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்லாம் இருக்கும். அதனால அந்த பூக்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாடலும் பூ போல இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்காக அத்தனையும் ரொம்ப அழகா நம்ம தொகுத்து வச்சிருக்கோம். சரி, இப்போ உங்களுக்கான நேரம், நீங்க அழைக்கலாங்க. வேலை முடிஞ்சும் வேலை கொடுத்து பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. பாடல் வரும், டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. நீங்களும் அழைக்கலாம். ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் இதுவோ.
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் நாம பேசிட்டு இருக்கோம். சரி, அப்போ புகை மூட்டம் பற்றிய விவரங்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். நாடு முழுக்க அதை பற்றிய விழிப்புணர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு இருக்கு. இதுல என்னன்னா, நண்பகல் 12 மணி வாக்குல கேரள நம்ம தலைநகர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆரோக்கியமற்ற ஒரு சூழல்ல தான் இந்த புகை மூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போதும் எல்லாருக்கும் நினைவுபடுத்துறது என்னன்னா, இந்த மாதிரியான புகை மூட்ட காலகட்டத்தில் நம்ம இடத்துல ரொம்ப ஆரோக்கியமற்ற சூழல் இருந்துச்சு அப்படின்னா வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நாளைக்கெல்லாம் விடுமுறை அப்படின்றதுனால எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தோணும். இந்த புகை மூட்டம் பற்றியும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க பயணத்தை தொடங்க ஒரு அன்பான நினைவூட்டல் தான். சரி, உங்களுக்கான போட்டி அங்கம், ஆமா பாடலை கண்டுபிடிக்கணும், எங்க ஒளி வச்சுங்கன்னு கேட்காதீங்க. நீங்களும் அழைக்கலாம் ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பாடல் இடம்பெறும் டக்குன்னு நின்றும் அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை சொல்லணும்.

0: உங்களுக்காக
1: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீன்வர் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. சிறு வணிகர்களுக்கான உதவி சஜாத்ரா மடானி மூலம் 200 மில்லியன் ரிங்கிட் நல்கை. வீட்டிலிருந்து வணிகம் செய்யும் தாயார் இரவு சந்தை வணிகர்
0: பலனடைகின்றனர்.
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இது உங்களுக்கான நேரம், நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். மேனகா வந்திருக்காங்க, சொல்லுங்க, எப்படி நாளைக்கு விடுமுறை, எப்படி தயாரா இருக்கீங்களா விடுமுறைக்கு?
2: ஆமா, நான் கொஞ்சம் நீண்ட விடுமுறையில தான் இருக்கேன். வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு, அதனால கல்யாணம் முடிச்சுட்டு திருசம் மூணு நாள் லீவ்ல இருக்கேன்.
1: அப்படியா? அப்பா, கல்யாண வேலையே பெரிய வேலையா இருந்திருக்குமே.
2: ரொம்ப பெரிய வேலை, தூங்கி எந்திரிக்கிறதுதான் கஷ்டமா இருக்கு.
1: யாரு கல்யாணம்?
2: அண்ணனுக்கு கல்யாணம், அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு.
1: ஓ சரி சரி, அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிருங்க.
2: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
1: சரி சொல்லுங்க, இப்போ நீங்க எப்படி தயாரா இருக்கீங்களா? பாடல் வரும், டக்குன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க.
2: கண்டிப்பா.
1: சரி, உங்களுக்கான பாடல் என்னன்றது கேட்டலாம்.

0: நான் உன் வசம் இல்லை,
1: நான் உன் இடைவெளி தாண்டாதே, நான் உன் வசம் இல்லை அப்படின்றீங்க.
0: அப்படிதான் நினைக்கிறேன்.
1: அதாவது உன் வசம் இல்லை அப்படின்னு வருமா? உன்னா இல்ல என்ன?
0: நான் உன் வசம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்க?
0: ஆமாண்ணே.
1: சரி, நினைச்சாலும் என்ன வரும், இருந்தாலும் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: என் வசம் நான் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா வரும். சரியா?
0: நான் இல்லை. ஓகே ஓகே.
1: சரி, அந்த பாடல் எப்படி முழுசா கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா கேட்கலாம், ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: அப்படியா? சரி, பாடல் வருது. நன்றி
0: நன்றி.
1: இன்னொரு நேருக்கு வாய்ப்பு நீங்க அழைக்கலாம். சொல்லுங்க, 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs eTuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: வணக்கம்,
2: சரஸ்வதி
1: அழகு. சரி, கேக்கலாம்.

0: தெரியல இல்லங்க, காற்றே வாய்மோருமே தெரியும். தடைகள் சேர்ந்து போகையா,
1: பக்கத்துல யாரும் உதவி பண்றாங்களா?
0: ஆமா,
1: திரும்பி ஒரு தடவை கேக்குறீங்களா?
0: சரி.

0: ஆடு.
1: அப்படியா? சரி, இப்ப இதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பெரும்பாலும் சில பேர் வீட்டுல இருக்கும், அது அதில் தான் ஆடுவாங்க. வீட்டுல இருக்கும்
2: ஊஞ்சலா?
1: ஆமா, ஊஞ்சல் தான்.
2: ஊஞ்சல்
1: கட்டி
2: ஆடவா?
1: பரவாயில்லைங்க. உதவியும் சரஸ்வதிக்காகவும் இப்ப அந்த பாடலையும் நம்ம ஒளிபரப்புறோம், கேட்டு கேளுங்க.

தீர ஆயுசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, தீயணைப்பு படையினர் ஒரு முக்கியமான நினைவூட்டல் வந்து வழங்கியிருக்காங்க. ஏன்னா நாடு தழுவிய நிலையில வந்து இந்த புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. இதுல என்னன்னா, இந்த பொது இடங்கள்ல குப்பைகளை எரிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலுமா தவிர்த்துருங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கியிருக்காங்க. ஏன்னா சராசரியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தீச்சம்பங்களுடைய எண்ணிக்கையும் ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுட்டு வருது. தீயணைப்பு படையினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கே சராசரியா 87 இந்த தீ சம்பவங்கள் தொடர்பான பதிவுகள் அவங்களுக்கு அவங்க கிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த புகை மூட்டமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு நினைவூட்டலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மலேசிய வாசுதேவன் மற்றும் மின்மினி பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்,
3: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
4: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
2: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
2: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
4: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
2: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

தீரா இசையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுதே இன்னும் இசையால் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகளை நினைவூட்டி பாக்குறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் 6 மணிக்கு மேல நினைவுகள் பற்றிய ஒரு சுவாரஸ்ய கதை ஒன்று இருக்கு. என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருக்கிற. அப்புறம் 5 மணிக்கு பிறகு சுற்றுலா துறை பற்றி நம்ம இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்க போறோம், நிறைய கதைகள் பேச போறோம். அதனால தொடர்ந்து வாங்க, இன்னும் பேசலாம். சுஜாதா பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

0: மாலத்தீவில் எண்ணெய் வளத்தை ஆய்வு செய்ய மலேசியா பரிந்துரை. ஈராயிரத்து 30க்குள் வட பெருவழி பொருளாதார மண்டலம் 470 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை ஈர்க்க இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியா மாலத்தீவு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அதிபர் டாக்டர் முகமது முயிசுவும் சந்திப்பு நடத்தினர். அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு 20 நிமிடங்களுக்கு நீடித்தது. மேலும் வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இச்சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை ஆழமாக்குவதற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டது. 1968 தொடங்கி மலேசியாவும் மாலத்தீவும் தூதரக உறவை அனுசரிக்கின்றன. இதனிடையே டத்தோஸ்ரீ அன்வார் மாலத்தீவில் எண்ணெய் வளத்தை ஆய்வு செய்வதற்கான பரிந்துரை குறித்து தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாசுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ளவுள்ளார். பெட்ரோநாசின் திறன்கள் உட்பட பன்னாட்டு எண்ணெய் எரிவாயு துறையில் அது கொண்டுள்ள பரந்த அனுபவம் மீது நிதியமைச்சருமான அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். சில நாடுகளில் பல்வேறு எண்ணெய் எரிவாயு சந்தைகளில் பெட்ரோநாஸ் நிறுவனம் பன்னாட்டு அளவில் செயல்பட்டு வருகிறது. இது பெட்ரோநாஸ் நிறுவனத்தின் திறனை புலப்படுத்துகிறது. வட பெருவழி பொருளாதார மண்டலம் NCER 2030க்குள் 470 பில்லியன் ரிங்கிட் மொத்த முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதில் 70 விழுக்காடு பங்களிப்பு, மின்சாரம், மின்னணுவியல், வாகனத்துறை, உயர் மதிப்புடைய சுற்றுலா, நவீன வேளாண் போன்ற முதன்மை துறைகளிலிருந்து பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இலக்கு இன்று அறிமுகம் கண்ட 2026-2030 NCER-க்கான வியோக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முனைப்புகளின் விளைபயன் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் கூறினார். இந்த புதிய திட்டம் 310,000 தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அவற்றில் 45 விழுக்காடு உயர் திறன் சார்ந்த வேலைகளாக இருக்கும். வரும் 17ஆம் நாள் புதிய மைகார்டிற்கான விண்ணப்பம் திறக்கப்படுகிறது. ஆயினும் பொதுமக்கள் அடையாள அட்டையை மாற்ற தேசிய பதிவுத்துறை JPN-இல் குவிய வேண்டாம் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் நினைவூட்டியுள்ளார். சுமார் 50 கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட புதிய மைகார்டுக்கு மாற்றும் பணி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். அதுவரை அன்றாட பயன்பாட்டிற்கு நடப்பிலுள்ள மைகார்டு தொடர்ந்து செல்லுபடியாக என்றார் அவர். புதிய அடையாள அட்டைக்கு மாற்றுவதால் பயன்பாட்டில் இருக்கும் அடையாள அட்டையில் உள்ள இருப்பு தொகையும் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியும் பாதிக்கப்படாது என அவர் உத்தரவாதம் அளித்துள்ளார். இதனிடையே நகரி செமிலான் மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் லாசிங் தனது விருப்பத்திற்கு மாறாகவும் வற்புறுத்தலின் பேரிலும் கையெழுத்திட்டதாக கூறப்படும் பிரகடன ஆவணம் தொடர்பில் காவல்துறை 2 புகார்களை பெற்றுள்ளது. அந்த மந்திரி பசார் அளித்த புகாரை தொடர்ந்து காவல்துறை விசாரணையின் உரிய இலக்கையும் நோக்கத்தையும் தீர்மானிக்கும் என்று டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன் தெரிவித்தார். மேலும் சட்டத்துக்கு எப்போதும் மதிப்பளிக்குமாறும் விசாரணை நடைமுறையையோ பொது அமைதியையோ பாதிக்கக்கூடிய வகையிலான எந்தவொரு ஊகத்தையும் வெளியிட வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். கட்டுமானத்துறையின் இலக்கவியல் உருமாற்றத்தில் திறனை வளர்த்துக் கொள்ளவும் தொழில்நுட்பத்தை அணுகவும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உட்பட உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அத்துறையில் செயல்படுத்தப்படும் இலக்கவியல் உருமாற்றம் அனைத்தையும் உள்ளடக்கி இருத்தல் அவசியம் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பும் தொழில்நுட்ப உருமாற்ற பலனை பெறுவதோடு தொழில்துறையில் புதிய இடைவெளி ஏற்படாமல் இருக்க அது துணை புரியும் என்றார் அவர். கிளாந்தான் குவா மூசாங்கில் உள்ள ஒரே கூரையின் கீழ் கே 9 சிறப்பு பள்ளிகளுக்கான தேசிய பள்ளி பீஹாய் மற்றும் சி ஸ்ரீ பெருமாய் ஆகியவை படிவம் 5 வரை பயில்வதற்கான கே 11 சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாணவர்கள் 5 படிவம் வரை தங்கள் கல்வியை தொடர முடியும் என கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ பல்லி நசிடே தெரிவித்தார். பூர்வ குடியினரைச் சேர்ந்த சிறார் இடைநிலை பள்ளி வரை கல்விக்கான அணுகலை தடையின்றி பெறுவதையும் கல்வியை பாதியில் கைவிடாமல் தொடரப்படுவதையும் உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமானது என்றார் அவர். பூர்வ குடியினர் சிறாரின் கல்வி மேம்பாடு பெற்றோரின் ஆதரவுடன் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். அதிகமான பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் அல்லது திரும்புவதற்கும் ஆதரவளிக்கும் வகையில் மலேசியா பராமரிப்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். வேலை சந்தையில் ஈடுபடாத 4.89 மில்லியன் பெண்களுள் 42.8 விழுக்காட்டினர் வீட்டை நிர்வகிப்பதும் குடும்ப உறுப்பினர்களை கவனிப்பதும் பணிபுரியாததற்கான காரணங்களாக சுட்டிக்காட்டியுள்ளனர். மலேசிய நிலைத்தன்மை தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இலங்கையில் அரசாங்க துறையில் பணிக்கமர்த்தப்படுபவர்களை இலக்கிட்ட புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. சிறாருடன் நேரடி தொடர்பில் இருக்கும் பணியாளர்கள் சிறார் தொடர்பான குற்றங்களை எதிர்நோக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றிருக்கும் நிபந்தனையும் அதில் அடங்கும். இந்த அணுகுமுறைக்கு அங்கீகாரம் கோரி அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக மகளிர் சிறார் விவகாரங்களுக்கான அமைச்சர் சரோஜா பால்ராஜ் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட சான்றிதழை அரசாங்க பணியாளர்கள் காவல்துறை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கழகத்திடமிருந்து பெற வேண்டும் என்றார் அவர். ஏமனின் ஹுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை திருகூர்தி தாக்குதல்களில் தெற்கு சவுதி அரேபியாவில் 13 பொதுமக்கள் காயமடைந்ததை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. இதனிடையே மேற்கு ஏமனில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ஹுத்தி தாக்குதலில் அரசு படையைச் சேர்ந்த 8 வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜப்பானில் 100 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக 100,000 கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மொனாக்கோவை அடுத்து அந்த சூரிய உதய நாடு உலகின் 2 அதிகம் வயது முதிர்ந்த மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இம்மாதம் 1 நாள் வரை அங்கு 107,677 பேர் 100 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதில் உள்ளனர். அடுத்த வாரம் முதியோருக்கான மரியாதை எனும் ஆண்டு பொது விடுமுறையை முன்னிட்டு இந்த தரவு வெளியிடப்படும். உலக தெற்கு பகுதிகளைச் சேர்ந்த நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்புக்கான தளமாக பிரிக்ஸ் அமைப்பு வேகமாக வலுப்பெற்று வருவதாக ஐக்கிய அரபு சிற்றரசைச் சேர்ந்த கல்வியாளர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்து தற்போது முழுமையான ஒத்துழைப்பு கட்டமைப்பாக வளர்ந்துள்ளதாக UAE பல்கலைக்கழகத்தின் மாந்தனேய சமூக அறிவியல் கல்லூரி முதல்வர் முகமது பின் வைடின் கருத்துரைத்தார். மேலும் தொழில்நுட்பம், இலக்கவியல் மாற்றம், ஆற்றல், சுற்றுச்சூழல், நிதி ஒத்துழைப்பு, மக்களிடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட துறைகளுக்கும் பிரிக்ஸ் விரிவடைந்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்காவில் அஞ்சல் வாக்குப்பதிவை கட்டுப்படுத்தும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நவம்பரில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கு முன்னதாக அஞ்சல் வாக்குப்பதிவு முறையை கட்டுப்படுத்தும் தனது திட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற டிரம்பின் கோரிக்கையை அந்நீதிமன்றம் நிராகரித்தது. 9 நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றத்தில் 6 கன்சர்வேட்டிவ் நீதிபதிகளில் இருவர் மட்டுமே தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அஞ்சல் வாக்களிப்பு முறையை டிரம்ப் நீண்ட காலமாக விமர்சித்து வந்தாலும் அவரே இந்த முறையை பயன்படுத்தியுள்ளார். இந்த ஆண்டு புளோரிடாவில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி தேர்தலிலும் அவர் அஞ்சல் மூலம் வாக்களித்திருந்தார். மாலத்தீவில் எண்ணெய் வளத்தை ஆய்வு செய்ய மலேசியா பரிந்துரை. 2030 வட பெருவழி பொருளாதார மண்டலம் 470 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை ஈர்க்க இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
3: அடிச்சுக்க முடியுமா?
2: இப்படி பாராட்டு

தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கின்றோம் பாடல்கள் வாயிலாக. அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. அப்படியே வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சே ஐயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயணத்தை வந்து தொடங்கியிருப்பீங்க. உங்கள் பயணத்தை நீங்க பாத்துக்கோங்க, உங்க மனசை முழுக்க நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நாளைக்கு விடுமுறை அப்படின்றதுனால உங்க மனசு கொஞ்சம் கூடுதல் குஷியா இருக்கும்ல. சரி, மலேசிய தினத்தை நாளைக்கு எல்லா மலேசியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து நம்ம கொண்டாடவிருக்கின்றோம். இந்த முறை இந்த மலேசிய தின கொண்டாட்டமானது கூச்சங்களை வந்து நடப்ப போது, அதுவும் குறிப்பா இந்த புகை மூட்டம் கருதி வந்து உள்ளரங்கில் வந்து இந்த முறை இந்த மலேசிய தின கொண்டாட்டம் வந்து நடைபெறுவதாக அப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நேற்றைய தினம் கூட நம்ம வணக்கம் இன்னல பற்றி பேசியிருந்தோம். அடுத்து உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, சுரேந்தர் பாடிய பாடல் வருதுங்க. பாடலுக்கு பிறகு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், குறிப்பா இன்றைக்கு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்தை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காங்க. அதனால இறைந்திரு

0: தீராசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. செவ்வாய் கிழமைகள்ல சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா சிலாங்கூர் மாநில சுற்றுலாத்துறை அதிகாரி ரேணுகா தேவி சிவமூர்த்தி அவர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. எந்த சுற்றுலா தளம் பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு சிலாங்கூர் மாநிலத்துல குவேடாமா என்ற ஒரு இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த குவேடாமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மள பலர் வந்து பத்துகேஸ்க்கு போயிருக்கோம். ஆனா பத்துகேஸ் சுற்றி என்ன இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யுதுன்னு சொல்லி பலருக்கு தெரியாது. சட்லி பத்துகேஸ் பின்னாடி குவேடாமான்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ் லைம்ஸ்டோன் கேஸ், இந்த லைம்ஸ்டோன் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிலாங்கூர்ல வந்து 400 மில்லியன் வயசான ஒரு கேஸ். சோ இந்த இடத்துல நீங்க என்னென்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, இக்கோ டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் அவுட்டோர் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு இது ஒரு சரியான ஒரு இடம். இன்னொன்னு இடம் பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங், ராக் கிளைம்பிங், கேவிங், ரெண்டு வகை கேவிங் இருக்கு. ரொம்ப பேத்துக்கு தெரியாது இங்க கேவிங் இருக்கிறது. அந்த கேவிங் வந்து ஒன்னு வந்து வெஞ்சர் டைப், இன்னொன்னு வந்து எஜுகேஷனல் ட்ரிப். இந்த இடத்துல வந்து ஆப்ஸ்டக்கல் ரோப் மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சில பேர் யோசிப்பாங்க, எத்தனை வயசுக்கு மேல போலாம் அப்படின்னு. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் 4 வயசுக்கு மேல இருந்து செய்யலாம், ஒரு கைடோட நீங்க செய்யலாம். பெர்மிட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலி ஃபார்முலேஷன், நீங்க அந்த கேவிங் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு 5 ரிங்கிட் மலேசியனுக்கு, அப்படி நீங்க மலேசியர் இல்லனா 10 வெள்ளி. இதுதான் அதோட ரேஞ்ச் வந்து பெர்மிட்க்கு. பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைசஸ் வந்து 100 ல இருந்து 250 வெள்ளி இருக்கும் இருக்கு. கேவிங்னு முதல்ல சொன்னல, இதுல வந்து 4 வகை கேவிங் இருக்கு. ஒரு குகைக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது, இந்த குகைக்குள்ள வந்து ஒரு 4 குகை இருக்கு இந்த இடத்துல. இந்த 4 குகையில வந்து அந்த குகையோட பேர் வந்து குவா கத்தல் ஒண்ணு, அதாவது இச்சி பவான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குவா சில்லி படி, அந்த குகையின் பேர் வந்து சில்லி படி. இது ரெண்டும் வந்து முத பிகினர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா, இந்த ரெண்டு குகைக்குள்ளேயும் பூரா ட்ரை பண்ணலாம். அப்படி பத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வேணும்னு பாத்தீங்கன்னா, மீடியம் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா, ரெண்டாவது குகை பாத்தீங்கன்னா குவா அஞ்சிங் சொல்லுவாங்க. ஆக கடினமான குகை இந்த 4 குகையில வந்து ஃபிட் 3 குகை. இது கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செய்யறாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க செய்யணும்னா முதல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.

0: மடானி உங்களுக்காக
1: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. சிறு வணிகர்களுக்கான உதவி சுஜாத்ரா மடானி மூலம் 200 மில்லியன் ரிங்கிட் நல்கை. வீட்டிலிருந்து வணிகம் செய்யும் தாயார் இரவு சந்தை வணிகர்
0: பலனடைகின்றனர்.
2: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: முதல் முறையாக சிரம்பானில் SK Event ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகம பாப்புகள் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0101639196.
4: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

சங்கர் மகாதேவன் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராயசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் மாலையை பொழுதை இன்னும் அழகாக்கிட்டு இருக்கோம் பாடல்கள் வாயிலாக. நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. சரி, ஒரு முக்கியமான நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா, வரக்கூடிய செப்டம்பர் 17 தொடங்கி நீங்க புதிய அடையாள அட்டைக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பதிவுத்துறை வந்து தேசிய பதிவுத்துறை சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க அவசரப்பட்டுக்கிட்டு உடனே அன்னைக்குதான் போகணுமா அப்படின்லாம் இல்லைங்க. இது வந்து கட்டம் கட்டமாக கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப அவசரப்பட்டுலாம் பண்ண வேணாம், நிதானமா பொறுமையா பண்ணுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து வலியுறுத்தி இருக்காங்க. செப்டம்பர் 17 தொடங்கி இந்த அடையாள அட்டை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பாதுகாப்பு அம்சங்களோடு தான் இது வரப்போகுது. ஒரு சிலருக்கு கவலை இருக்கலாம், ஏன்னா இப்ப சப்சிடி எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா, உடனே மாத்திரமும் அப்படின்னு இல்ல. இப்ப நீங்க பயன்படுத்துற அடையாள அட்டையிலேயே அதெல்லாமே இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேணாம், நீங்க பொறுமையா இருந்து நீங்க கட்டம் கட்டமா உங்களுடைய அடையாள அட்டையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால பாத்துக்கோங்க. அடுத்து தேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஈராயசில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டு ஒரு சந்திப்பு இடம்பெற்று வருது. இன்றைக்கு நம்ம இம்பியன் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு பழக்கடையை வழி நடத்தக்கூடிய தேவப்பிரியா அவர்களை தான் நம்ம சந்திச்சு பேச போறோம். இவங்களுடைய கடை வந்து பாத்தீங்கன்னா அலம் இம்பியன்ல வந்து இருக்கு. தேவப்பிரியா கிட்ட பேசலாம்.
1: வணக்கம், நான் தேவப்பிரியா பேசுறேன். நம்ம வந்து ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கோம். நம்ம கடை பேர் வந்து இம்பியன் ஃப்ரெஷ், அலம் இம்பியன்ல இருக்கு. எல்லா வகை பழங்களும் இருக்கு. நம்ம லோக்கல் ஃப்ரூட்ஸ்ல இருந்து ரம்பூத்தான்ல இருந்து லோங்கான் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ் ஆன பேரிஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். எல்லா வகையான பழங்களும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸுமே வச்சிருக்கோம். நம்ம பழங்கள் விற்பனை செய்து இங்க இருக்கிற சுட்டு வட்டாரத்துல கொஞ்சம் கிடைக்கிறது சிரமமா இருந்துச்சு. சோ ஏன் நம்ம அந்த பிசினஸ் இறங்கி செய்யக்கூடாது, ஏன் ரீசனபிளான பிரைஸ்க்கு வந்து பழங்களை விற்பனை செய்யக்கூடாது, ஒரு நல்ல தொழில் தானே, ஆரோக்கியமான ஒரு தொழில் அப்படின்றனால அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் வந்தோம். ஒரு மாசம் தான் வந்து ஆகஸ்ட் தான் நம்ம புதுசா திறந்தோம் அந்த வியாபாரத்தை. ரொம்ப மகிழ்ச்சியா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சோம். இப்ப வந்து சொந்த தொழில், நம்ம போடுற 100% எஃபோர்ட்டும் நம்மளோட வியாபாரத்துக்குன்ற ஒரு நல்ல ஒரு நிம்மதி, பிளஸ் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், ஹெல்தியான ஒரு ஒரு பிசினஸ் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பழக்கடை வந்து பாத்தீங்கன்னா அலம் இம்பியன்ல இருக்கு. இம்பியன் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு பழக்கடையை தான் வழி நடத்திட்டு வராங்க. மீண்டும் நாளைக்கு மற்றும் ஒரு வியாபாரியை நம்ம சந்திச்சு பேசலாம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: தீராயசில் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகள் பற்றி நம்ம அதிகமா பேசுவோம். இன்றைக்கு நம்ம பேசக்கூடியது நிச்சயமா சின்ன வயசுல நீங்க எல்லாம் அனுபவப்பட்டு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம அது பெருசா கண்டுக்கலனாலும் சிலர் வந்து கண்டுக்க கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது சிலர் இப்பவும் வந்து அதை விளையாடலாம். ஆனா சின்ன வயசுல நம்ம அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, பட்டம் விட்ட கதைகள். ஆமா, சின்ன வயசுல கண்டிப்பா நிறைய பேர் இந்த பட்டம் விடுறது அப்படின்றது அது நண்பர்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டு, ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய சில நாட்கள் சில மாதங்கள் அல்ல சில வருடங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா பிடிச்சு நம்ம செய்யக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த கதைகளை தான் நீங்க இன்றைக்கு அழைத்து பேச போறீங்க. சின்ன வயசுல நீங்க அந்த பட்டம் விட்ட அந்த நொடிகள் தருணம் எப்படி இருந்தது, என்னெல்லாம் நடந்தது? கண்டிப்பா சில பேர் அந்த பட்டத்தை அவங்களே உருவாக்குவாங்க, சில பேர் வாங்கிட்டு அதை விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான கதை இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. மறந்திருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். அழைத்து சொல்லுங்க.

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியா மாலத்தீவு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அவற்றின் கூட்டு ஆணையத்தின் சந்திப்பை இவ்வாண்டு இறுதிக்குள் குவாலாலும்பூரில் நடத்த பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரிந்துரைத்துள்ளார். அந்த கூட்டு ஆணையம் நிலுவையில் உள்ள விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் மலேசியா மாலத்தீவு இடையிலான அணுக்கமான உறவை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் முக்கிய தளமாக செயல்படும் என்று நிதியமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிக்கும் வகையில் தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் தொடர்பான பல்வேறு பரிந்துரைகளை பொதுப்பணி அமைச்சு நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் அந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவைகளை அடையாளம் காண பொதுப்பணி அமைச்சு கலந்துரையாடல்களையும் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் 28 அமைச்சுகளில் பொதுப்பணி அமைச்சுக்கு அதிக அளவிலான மேம்பாடு நிதி ஒதுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வெளிப்புற நடவடிக்கைகளை உடனடியாக ஒத்திவைக்குமாறு மாநில கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பாக்கா, குவாலா திருங்கானு, கமாமான் பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU 150க்கு மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் கம்சா கமல் முகமது தெரிவித்துள்ளார். பள்ளி நிர்வாகம் அதிகாரப்படியான தளங்கள் மூலம் IPU குறியீடு உட்பட தற்போதைய காற்றின் தரநிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றார் அவர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி இவ்வாரம் சீனா பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இப்பயணத்தின்போது அராக்சி தனது சகா வாங்கியுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்திற்கு ஒரு வாரம் முன்னதாக இத்தகவலை வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் இதுவரை இல்லாத அளவுக்கு 7200க்கும் மேற்பட்ட இபோலா தொற்று நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 3510 உயிரிழப்புகளும் அடங்கும் என்று தேசிய பொது சுகாதார கழக தலைவர் டியோடோனே வம்சா கசாடி தெரிவித்தார். இத்தொற்றால் இத்தூரி பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க செவ்வாய்க்கிழமைகளின் நினைவுகள் பற்றிய சில கதைகள் நம்ம பேசும் இல்லையா. இன்றைக்கே உங்க மனசுல கொஞ்சம் ஆழமா நீங்க போனாதான் இந்த ஞாபகங்கள்லாம் நீங்க தோண்டி எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் சில தருணங்கள் அப்படின்றது அப்போ நடந்திருக்கும், இப்போ நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. அந்த மாதிரி இந்த பட்டம் விடுறது அப்படின்றது சின்ன வயசுல கண்டிப்பா இதை வந்து நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். சின்ன வயசுல நாமே சுயமா வந்து இந்த பட்டத்தை வந்து உருவாக்குவோம், தயாரிப்போம், இல்லை கடையில் வாங்கிட்டு இந்த பட்டம் விடுறது நண்பர்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட இந்த மாதிரியான சில நொடிகள் பற்றி தான் இன்றைக்கு நீங்க அழைத்து பேச போறீங்க. நிறைய கதைகள் நடந்திருக்கும்ல, எப்படி கொஞ்சம் பேசலாமா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் நிறைய கதைகள் வரும். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த பட்டம் விட்ட கதைகள் பற்றிதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். கண்ணா வந்திருக்காங்க.
1: பட்டம் சொன்னானே சின்ன வயசுல ஒரு வயசு, ஒரு 10-12 வயசு போல.
0: ஆமா, ரொம்ப சின்ன வயசுதான்.
1: அண்ணன் கூட, நானும் அண்ணன் தான், அண்ணன் கூட வந்து சொந்தமா பட்டம் செய்வோம்.
0: ஓ,
1: பசுரா காப்பா இருக்குல்ல?
0: ஆமா,
1: அது பசைய வெட்டி, அப்புறம் அந்த கூட்டு மறுபுச்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒட்டி, அந்த வாள், ரெண்டு பக்கத்து வாள் எல்லாம் வச்சு நூல் எல்லாம் ரெடி பண்ணி விடுவோம். அப்ப ஒரு அப்ப வந்து ஒரு சீசன் மாதிரி ஓடும், பட்டம் பட்ட சீசனா ஓடும்.
0: ஆமா, அந்த ஒரு காலகட்டம் இல்ல.
1: ஆமா, நம்ம இஸ்தரில இருந்தோம். நம்ம இஸ்தரி ஃபுல்லா அது பட்டம் தான் விடுவாங்க. அந்த தேடல்ல
0: பெரியவங்களுமா?
1: பெரியவங்க சிறு வயசுங்க எல்லாம் விடுவாங்க.
0: ஓ,
1: பட்டம் ரொம்ப வயரமா போகுது, போட்டு போட்டு நூறு கண்டு விட்டுகிட்டே இருப்போம். விடும்போது நல்லா இருக்கும், இறக்கும் போது கை வலிக்கும், ஏன்னா அவ்வளவு வயரத்துக்கு போயிடும்.
0: ஆமா ஆமா, எப்படி அது இன்னும் தொடர்றதா இல்ல அந்த 10 வயசோட முடிஞ்சிருச்சா?
1: அதான் முடிஞ்சிருச்சு. ஆசையா இருக்கு, கண்டிப்பா திருப்பியும் வாய்ப்பு கிடைச்சா திருப்பி பட்டம் விடணும்.
0: கண்ணா, நீங்க எங்க போனோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டம் விடுவதற்கான இடங்களாகவே வந்து பாக்குறாங்க. பசீர்கூடங்கள் இருக்கக்கூடிய புக்கெட் லாயங்களாங்க, இது வந்து ஜேபியில இருக்கு. பிறகு கெப்பங்கள் இருக்கக்கூடிய தாமான் மெட்ரோபாலிட்டன், இங்கேயுமே வந்து அதிகமா பட்டம் விடக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து அதிகம் நடக்குது. பிறகு பெர்லிஸ்ல இருக்கக்கூடிய டத்தரன், கூரோங், தெங்கார் அப்படின்ற இடம், இப்படி நிறைய இருக்கு. சரி, நீங்களும் வாங்க, உங்களுடைய கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. பட்டம் விட்ட கதைகள்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 709 7 219 19.
1: சின்ன வயசுல பட்டம் விட்ட கதைகளை தான் நேர்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. கோமதி, எப்படி பட்டம் விட்டுருக்கீங்களா?
2: நடத்தி காட்டிருங்க.
3: முயற்சி பண்றேன்.
2: இப்பயும் மசம் மசம் விளையாண்டுட்டு இருக்காதிங்க.

0: வசீகரா திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை கேட்டுங்க. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகள் பற்றி பேசுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஜான் வந்திருக்காரு, அவரு எப்படி பட்டெல்லாம் விட்டுருக்காரான்னு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம்.
1: அந்த பயக்கமா குச்சி சோறு அதெல்லாம் ஒட்டி நாங்க பட்டம் விடுவோம் சார். சின்ன வயசுல
0: ஓ அப்படியா, தாங்குமா சோர்ல ஒட்டினா?
1: அப்பெல்லாம் சோறு தான் சார், இப்ப 47 வயசாச்சு, சோறு ஒட்டிதான் பட்டம் கொடுக்கணும். பயக்கமா குச்சி இருக்கீங்களா, அது தேப்பது வெட்டி பயக்கமா குச்சி வளைச்சி அந்த வாழ் ஒட்டி நூல் விட்டு பட்டம் விடுவோம் சின்ன வயசுல.
0: எப்படி இப்ப ஒரு தடவை பறந்துருச்சுன்னா திரும்பி பூசை செய்யணுமா இல்ல அதே தான் பயன்படுத்துவீங்களா?
1: நாங்க சுற்றிடுவோம், சரத்தை ரொம்ப சுத்தமெல்லாம் விட்டு விட்டுருவோம், நாங்க கிட்டு விட்டுருவோம் நூலை. முன்ன வந்து சாயங்காலம் மணி நான் 5 ஆச்சுன்னா எஸ்டேட் எல்லாமே இதான் விளையாட்டு.
0: ஓ எல்லாம் பட்டம் விட போயிருவீங்க?
1: எல்லாம் பட்டம் விட, அது சீசன் வந்து சார், பட்டம் விட வந்து இந்த சீசன் குண்டு விளையாடுவோம். சீசன் மாறி மாறி வரும்,
0: பட்டம் விடுற சீசன் அது எப்ப வரும்?
1: பட்டம்

0: இன்றைக்கு நம்ம நேர்களோடு பட்டம் விட்ட கதைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். கவிதா சொல்லுங்க.
1: ஐயோ, நம்ம வந்துட்டு கப்பாலா பத்தாஸ் பர்தாம் வந்து எஸ்டேட் வீட்டுலதான் இருந்தோம் சின்ன பிள்ளைலாம். இந்த பின்னாடி நம்ம வீட்டு பின்னாடி வந்துட்டு இடம் இருக்கும், பட்டம் போய் நம்ம சொந்தமா செய்வோம். அந்த தொடப்பு குச்சியில பேப்பர் வெட்டிட்டு அதுல வளைச்சி எங்க அண்ணன் செய்வாரு, எங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு. அதை இழுத்துக்கிட்டு அது பின்னாடி ஓடுறது, அது மேல ஏறணும்னே வரும் ஒரு ஆனந்தம் பாருங்க. அதுக்கு அளவே இல்ல மோகன். அது இதான் இப்ப துணி துவச்சிட்டு இருந்தேன், நான் வந்து ஹாஃப்டி எடுத்துக்கிட்டேன். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஃப்டி எடுத்துட்டு இது எனக்கு சந்தோஷமாச்சு. இப்ப எங்க அண்ணா இல்ல, எங்க அப்பா அம்மாவும் உயிரோட இல்ல, பட் இந்த எண்ணங்கள் எனக்கு என்னமோ ஞாபகத்தை வந்துருச்சு. அது தூரமா போனே அந்த பட்டத்தை இழுக்கிறப்ப அந்த நூல் வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஆகும், கையை அறுப்படும். அது அறுப்படக்கூடாதுன்னு கையில வந்துட்டு இந்த துணி சுத்திக்குவோம். ஐயோ ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அதுவே மாட்டிக்கும், இந்த கிளப்பசாமி கிட்ட போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி எடுக்கிறது, ஐயோ ஆனந்தமான ஒரு ஒரு நினைவுகள் மோகன். இந்த டாபிக் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அப்பாவுமே வருவாரு, பின்னால மாமரம் இருக்கும், அங்க வந்து அம்மா எல்லாம் உட்காந்துக்குவாங்க,
0: பாப்பாங்க நடக்கிற இதெல்லாம்.
1: நாங்க ஓடுறது அப்படியே அப்பா அம்மா இல்லாத பட்சத்திலுமே நம்ம வந்துட்டு இருப்போம். ஏன்னா அங்க வந்து கிணறு எல்லாம் இருக்கும், அந்த எஸ்டேட் எல்லாம் கிணறு இருக்கும் இல்லையா. அதை வந்துட்டு அது ஒரு கான்சியஸ்க்காக அவங்க வந்து அங்க இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். முன்ன வாங்குறது ரொம்ப குறைவு மகன், ரொம்ப குறைவு. அது கிழிஞ்சிரும், சாயங்கால ஒரு ஆக்டிவிட்டி எங்களுக்கு.

0: இந்த நிகழ்ச்சி முழுக்க அந்த பட்ட கதைகள் பத்தி தான், அதாவது பட்டம் விட்ட கதைகள். அதை பத்தி நேர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒருத்தர் வந்திருக்காரு.
1: ஓகே, நாங்க வந்து முன்ன பட்டம் விடும் போது பட்டத்துக்கு ஒரு பேர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்.
0: பட்டத்துக்கு பேரா?
1: ஆமா, பட்டம் பேர் பாருங்க, மீன் வாழ் பட்டம், ஒத்த வாழ் பட்டம், அப்புறம் காத்தா கேட் சொல்லி பட்டம், இந்த மாதிரி பல விதமா பட்டம். ஆனா எல்லாமே என்ன வந்து மெனுவலா செய்யறது.
0: அது அந்த பேரு நீங்க வச்சீங்களா? பட்டத்து பட்டத்தோட அமைப்பே அந்த பேர் தானா?
1: அந்த அமைப்பே அந்த மாதிரி தான். நேரத்துல அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாமே வந்து மெனுவல செய்யறது, கடையில வாங்க மாட்டோம். பட்டத்தோட ஷேப் வந்து ஒரு ஒரு பட்டம் வந்து ட்ரையாங்கிள், ஐ மீன் நாலு மூலியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூரா இருக்கும் கீழே. அது வந்து ஒத்த வாழ். மீன் வாழ்னா கீழே வந்து மீனோட வாழ் மாதிரியே அழகா ஷேப் இருக்கும். அப்படின்னா வாழ் மாதிரி விரிஞ்சு, அது வந்து மீன் வாழ்னு சொல்லுவோம். காத்தா கேட் வந்து ஸ்கொயரா உள்ளது, ஆனா கீழே வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், அது வந்து காத்தா கேட் சொல்லுவோம்.
0: அதாவது வடிவத்துலதான் வந்து இது வேறுபடும். ஆனா அந்த பறக்கிறது அந்த வேகம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும்.
1: ஒரே மாதிரிதான் இருக்கும், எல்லாமே சேமா தான் இருக்கும்.

0: இந்த நிகழ்ச்சியில இந்த பட்டம் விட்ட கதைகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: நான் உமா பேசுறேன்.
0: உமா சொல்லுங்க, பட்டம் விட்டுருக்கீங்களா?
1: பட்டம் விட்டுருக்கேன்.
0: விளையாடுவிடுவாங்க.
1: ஒருவேளை ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் வச்சாலும் நாங்களே ஒரு 20 பேர் கிட்ட இருப்போமே.
0: போதுமே பட்டம் விடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்க.
1: எங்க வீட்டு அங்கிட்டு வந்து ஒரு பெரிய தடல் இருந்துச்சு, அதனால ரொம்ப வசதியா போயிருச்சு.
0: இப்ப என்ன விடுறீங்களா பட்டம்?
1: இப்ப பட்டம் விடுறது இல்ல.
0: ஏங்க ரொம்ப கவலையா சொல்றீங்க? அதே
1: வீட்டுலதான்
0: இருக்கீங்களா?
1: முந்தி அர்ஜுன் சார் குஷ்பு மேம் ஒரு படம் நடிச்சாங்க, ரோஜாவி கில்லாதி. அதுல ஒரு பாட்டு இருக்கும், அந்த பட்டம் நீ ஒரு பட்டம் நான் ஒரு பட்டம், அந்த பாட்டு போடுறீங்களா?
0: சரி, பாட்டு கடை இல்ல இருந்தாலும் பட்டத்தை பத்தி பேசினால ஒளிபரப்புறோம், கேக்கலாம்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ.

தீராயசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதாவது இதை கண்டிப்பா நீங்க மறந்துருப்பீங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல பட்டம் விட்ட அந்த கதைகள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வந்த அழைப்புகள் பார்க்கும்போது யாரும் மறக்கல அப்படின்றத மட்டும் புரிது. நிறைய நேர்கள் வந்து இந்த பட்டம் விட்ட சில கதைகளை வந்து நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. முன்பு அதிகமா இருந்த ஒரு சூழல் இப்போ அது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா நாம எந்த அளவுக்கு அதுல ஈடுபடுறோம் அப்படின்னா தெரியல. அதனால இந்த பட்டம் விடுறது அப்படின்றது அது ஒரு மின்னலிருந்து இடங்களுக்கு போகும்போது இந்த மாலை வேலையில வார இறுதி நாட்கள்ல இந்த பட்டம் விடுவதற்கான சில இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நிறைய பேர் இதெல்லாம் இந்த நடவடிக்கையில ஈடுபடுறதை நம்ம அதிகமா பார்க்க முடியுது. அதனால வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா விட்ட சில தருணங்களை மீண்டும் மீட்டெடுப்போம் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா பிள்ளைங்களோட பட்டம் விடுங்க. சரி, அடுத்து உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே இன்று கையெழுத்தான தற்காப்புத்துறை, இஸ்லாமிய விவகாரங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, கடல்சார் பாதுகாப்பு, பயிற்சி, ஹாலால் தொழில், ஹஜ் உள்ளிட்ட பல்வேறு வியூகத்துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும். கடல்சார் நாடான மாலத்தீவு இதுபோன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாடு முழுவதும் மாலை 4 மணி நிலவரப்படி 39 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கூரில் 6 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் வேளை, ஜோஹான் சத்யாவில் மிக அதிகமாக IPU 188 பதிவாகியுள்ளது என்று காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு தெரிவிக்கின்றது. ஜரங்கானு வனவிலங்கு தேசிய பூங்கா துறை பர்ஹிலித்தான் ஜரங்காவ் ஜாபூர் சாலையின் 160 கிலோமீட்டரில் ஜாபூர் தோட்டப்பகுதியில் நேற்றிரவு வாகனம் மோதியதாக நம்பப்படும் காட்டு யானையை தேடி வருகிறது. அருகிலுள்ள புகிட் பண்டி செருள் பாதுகாக்கப்பட்ட வனத்திலிருந்து வழி தவறி வெளியேறிய யானையாக அக்து இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக மாநில பர்ஹிலித்தான் இயக்குநர் டென்னிஸ் தென்சுன்யோங் தெரிவித்தார். இந்தியா கர்நாகத்தாவில் குளிர்சாதன பெட்டி வெடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்தனர். மேலும் 2 தீக்காயங்களுடன் தப்பினர். தலைநகர் பெங்களூருவிலிருந்து வடமேற்கே 506 கிலோமீட்டரில் உள்ள பெலகாவி மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. தேசத்தில் 2024 ஆண்டு எழுச்சியை ஒடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அவாமி லீக் முன்னாள் ஆளும் கட்சியின் 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலை உள்ளிட்ட மனுகுலத்திற்கு எதிரான குற்றங்களையும் கொலைகளையும் தூண்டியதாக அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. விளையாட்டு 2026 லித்துவேனி லங்காவி வரும் 27 நாள் முதல் அக்டோபர் 4 நாள் வரை நடைபெறும் இந்த சைக்கிள் பந்தயத்தின் போது புகை மூட்டம், வெள்ளம் போன்ற வானிலை பாதிப்புகளை எதிர்கொள்ள மாற்று தடங்கள் தயாராக உள்ளன. இருந்தும் எந்தவித முடிவும் பன்னாட்டு சைக்கிள் கூட்டமைப்பு UCI விதிமுறைகளுக்கு ஏற்ப எடுக்கப்படும் என்று LTDL தலைமைச் செயல்பாட்டு அதிகாரி எமீர் அப்துல் ஜலால் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:14. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:14.

பாட்டு கடையும் தொடங்கியாச்சுங்க. வியாபாரி மோகன் வந்துட்டு, நீங்களும் அழைக்கலாம், என்ன பாடல் வேணும்னு வாங்கிட்டு போங்க. ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

0: அலை பாயுதே திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க, நேர சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மோகன், ரூபன் பேசுறேன். மோகன்,
0: ரூபன் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: நீங்க பாட்டு கடையில வந்து அந்த சின்ன ராசா சிட்டெரும்பு கிடைக்குது, அந்த பாட்டு கிடைக்குமா மோகன்?
0: கிடைக்கும் கிடைக்கும், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த பாடலை கேக்குறதுக்கு. ஏன் ஒரு மாதிரி ஏதோ அவசரமா பேசுற மாதிரி இருக்கு, அப்படியா? இதான் இல்ல
1: இல்ல, இன்ன வரைக்கும் அழைச்சது இல்ல வானவெளிக்கு.
0: ஓ, இதான் முதன் முறையா? ஓ சரி, முதன் முறையா உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களா?
1: ஆமா மோகன், ஜெயம் மோகன்.
0: ஆனா அந்த ஒரு வாக்கியத்துல சார் பல முறை என் பேரை சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
1: நன்றி, நன்றி மோகன், ரொம்ப நன்றி மோகன்.
0: நன்றி சார்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9. அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. ஷாமலா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? ஏங்க பகங்கெல்லாம் ஒரு மழையா இருக்க என்ன?
1: இல்ல இல்ல, அது திடீர்னு ஒரு பர்சன் நினைப்பதுனால அந்த பாட்டு கேக்குறேன்.
0: ஓ, ஒருத்தரோட ஞாபகம் வந்துருச்சா? புரியுதுங்க, உங்க ஏக்கம் புரியுது. உங்க கணவருக்காக அந்த பாடலை ஒளிபரப்புறோம், கேக்கலாமா?

0: மே மாதம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: பரம் சம்பளங்க பேசுறேன்.
0: சொல்லுங்க பரம், என்ன பாடல் வேணும்?
1: பாடல் ஒரு எஸ்பி பாலா பாடல், ஏதோ ஒரு எஸ்பி பாலா பாடல், முடிஞ்ச காதல் கோட்டை பாடல். நலம் நலம் மாதிரி அவள் பாடல், எஸ்பி பாலா பாடல் அனைத்தும் பிடிக்கும், அவ்வளவு நான் கேட்க முடியாது, எது கேட்கறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு குழப்பத்துல இது கேட்டுட்டேன்.
0: இப்ப குழப்பத்துல இப்ப அழைச்சோம்னா அந்த குழப்பம் வந்திருக்கு. அப்ப
1: ஆமா,
0: அழைக்கிறதுக்கு முன்னே அதை பத்தி யோசிக்கவே இல்ல.
1: இல்ல, மோகன் பேசுனா குழப்பம் வந்துருச்சு.
0: அப்ப நான் ஒரு பெரும் குழப்பவாதி தான் போலயே. சரி, பாடல் வரட்டும், கேட்கலாம்.
1: நன்றி நன்றி.

0: கனிஷா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஆனந்தம் படத்துல இந்த ஆசை ஆசையாய் இருக்கிறதே அந்த பாட்டு வேணும். ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணுச்சு. அதான்
0: அப்படியா? சரி, அப்புறம் நாளைக்கு விடுமுறை என்ன செய்யலாம் இருக்கீங்க?
1: நானே ஜஸ்ட் மிஸ்ல வந்து என்னோட ஆபீஸ்ல வந்து என்னை வந்து ஸ்கேன் பண்ண கூப்பிட்டுட்டாங்க. ஆனா வந்துட்டு நானும் கடவுளை வேண்டினேன். அந்த நேரம் பார்த்து வந்து எல்லா கதவும் வந்து கெட்டு போச்சு. இந்த படத்துல நடக்குமே அதே மாதிரி. அப்புறம் ஹெச்ஆர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு நிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து இப்படி பண்ணலாம், மெனுவல்ல லாக் பண்ணலாம்
0: அப்படின்னாங்க.
1: ஏன்னா நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ப்ரொசஸ் பண்ணணும். அப்ப நான் மறுபடியும் இன்னொரு வேண்டுதல போட்ட, கடவுளே பிளீஸ் காப்பாத்துக அப்படின்னு.
0: அப்படியா? சந்தோஷம். அதனால நாளைக்கு குடும்ப உறவோட மகிழ்ச்சியா இருங்க, சரிங்களா?
1: நன்றி.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: முதல் முறையாக சிரம்பானில் எஸ்கே ஈவன் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 01633696650.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேம்.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. சொல்லுங்க புவனேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என்
0: காதலி,
1: என்
0: காதலி
1: என்ன
0: செய்ய போகிறாய்? என்ன செய்யறது? பதில் சொல்றதுக்காக காத்திருக்கீங்க. சரி சரி, நடக்கும் சரிங்களா?
1: நன்றி.

0: அடுத்து பாட்டு கடை அங்கத்தை நிறைவு செய்து வைக்கும் நேர் யாருன்னு பாக்கலாம்.
1: இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே.
0: ஓ,
1: சோ அவருக்கு பிடிச்சமான பாட்டு ஏதாச்சும் ஒரு லவ் பனான்னு பாட்டு போடுங்க.
0: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கணவர் பிறந்தநாள் வர சொல்றீங்க.
1: ஆமா, அவருக்கு வந்து அவரோட பேர் வந்து ராஜரத்னம். அவரை வந்து கண்ணான் தான் கூப்பிடுவாங்க வீட்டுல.
0: சரி,
1: அவருக்கு வந்து
0: வீட்டுலனா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க?
1: நான் வந்து பாப்பான்னு கூப்பிடுவேன்.
0: ஓ சரி சரி, என்ன பாடல்? பாடல் கதைக்கு போவோம். சரி, என்ன பாடல் வேணும்?
1: மோகன், எனக்கு ரொம்ப ஷாஷாயா வருது, ஏன்னா என்னோட திருமண வந்து அரேஞ்ச் பண்ணது.
0: கோபப்படாம இருக்கணும். சரி, உங்களுக்காக வருது, கேக்கலாம்.
1: தேங்க்யூ மோகன்.

அடுத்தரும் பாடலுடைய இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து காற்றின் மொழியில் பிரவீனோட பேச ரொம்ப அவல காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நாளைக்கு பொது விடுமுறை விடுமுறை மலேசிய தினத்தை மலேசியர்களாக ஒன்று சேர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். மலேசியா நம் நாடு அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவோம். அதே சமயத்தில் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுக்க மலேசிய தின சிறப்பு நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. அதனால மின்னலோடு இணைந்திருங்கள்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாலத்தீவுக்கான 2 நாள் அலுவல் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்புகிறார். மலேசிய நேரப்படி மாலை 6:10 பிரதமரையும் நாட்டின் பேராளர்களையும் ஏற்றிய சிறப்பு விமானம் வெலனா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. 2022 நவம்பரில் பிரதமராக பதவியேற்ற பின்னர் டத்தோஸ்ரீ அன்வார் இந்திய பெருங்கடல் தீவு நாடான மாலத்தீவுக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். 1.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கால்நடை தீவன விநியோகம் தொடர்பில் போலியான விவரங்களை கொண்ட ஆவணங்களை சமர்ப்பித்ததாக சந்தேகத்தின் பேரில் செயலாக்க அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட 4 5 நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குவாலாலும்பூர் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முன்வைத்த தடுப்பு காவல் கோரிக்கையை ஏற்று நீதிபதி ஐனா அசாரா அரிஃபின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை இன்று இரவு 9 மணி வரை தலைநகரிலும் 10 மாநிலங்களிலும் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது கெடா, பேராக், திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், நகிரி சம்பிலான், ஜோஹோர் ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. சபா சரவாக்கிலும் இதே நிலை ஏற்படும். காசாவில் இடிபாடுகளிலிருந்து 100 கணக்கான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சான்றுகளை சேகரிப்பதற்கு உதவ பன்னாட்டு புலனாய்வாளர்கள் அப்பகுதியை அணுக அனுமதி வழங்க ஐநா கோரிக்கை வைத்துள்ளது. காசாவில் போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளதாக ஐநா சந்தேகிக்கிறது. இத்தாலியில் உள்ள எத்னா எரிமலை சாம்பல் கலந்த புகையை வெளியேற்றி வருவதையடுத்து கத்தன்யா விமான நிலையம் மூடப்பட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை வரை அந்த நகருக்கான அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய கராத்தே அம்பேதல் அணியினர் எதிர்நோக்கும் தங்குமிட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் தேசிய விளையாட்டு மன்றமும் மலேசிய ஒலிம்பிக் மன்றமும் ஆக்ககர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. விளையாட்டாளர்களின் கவனமும் பயிற்சியும் பாதிக்கப்படாத வகையில் அதிகாரப்படியான விடுதிகளில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை ஏற்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக MSN தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, செவ்வாய்க்கிழமை பொழுதில் மீண்டும் சந்திக்கின்றோம். மகிழ்ச்சியான செவ்வாய்க்கிழமை இல்லையா இன்னைக்கு? இது மகிழ்ச்சியான செவ்வாய்க்கிழமையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, தெரியும் தானே உங்களுக்கு, நாளைக்கு பொது விடுமுறை, மலேசிய தின கொண்டாட்டம்லாம் இருக்கு. இப்பவே நண்பர்கள் சிலர் சொல்லியிருந்தாங்க, சாலைகள்லாம் ரொம்ப நெரிசலா இருக்கு, நெடுஞ்சாலைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வேளையில நிறைய பேர் நம்மளோட இணைந்து பயணத்துல இருப்பீங்க. உங்களுடைய பயணத்தை இன்னும் இதமாக்க, இன்னும் மெருகேற்ற இன்றைய காற்றின் மொழியில் உங்களோடு பேச வந்துட்டேன் நான், பிரவீன்குமார். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு முதல் ஒரு மணி நேரம் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடலை சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த இருமுடி அப்படின்ற திரையிலிருந்து கேட்கலாம். ஹிஷாம் அப்துல் வஹாப் மற்றும் சாதிகா கொண்டு வராங்க. இன்னும் நிறைய பேச போகின்றோம், சுவாரஸ்யமான அங்கங்கள் நிறைந்திருக்க போகின்றது. இது காற்றின் மொழி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:23. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:23.
2: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்,
3: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
4: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
2: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
2: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
4: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
2: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

வாசுகி வைப் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, நாளை மலேசிய தின பொது விடுமுறை, எல்லாருக்கும் தெரியும். இந்த வேலையில பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு அங்க போகலாம் இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் குடும்பத்தினர் கூட பேசிட்டு இருப்பீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று மதியம் 12 மணிக்கு காற்று தரத்தின் குறியீடு இங்க கோலாலம்பூர் தலைநகரை சுற்றியுள்ள இந்த இடங்கள்ல பார்த்தோம்னா 216க்கும் மேல் வந்துள்ளது. இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு காற்று தரத்தின் குறியீடு கொஞ்சம் மோசமான நிலையில தான் இருக்கு. இதே நிலை நாளைக்கும் கூட இருக்கலாம், நீளலாம். அதனால வெளிப்புற நடவடிக்கைகள் ஏதாவது போகலாம், போய் பார்க்கலாம், அந்த மாதிரி திட்டம்லாம் இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் உட்புறமா வீட்டுக்குள்ளேயே என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா பேசி பார்க்கலாம் உங்க குடும்பத்தினர் நண்பர்களோடு. இன்னும் பார்த்தோம்னா குழந்தைகள்லாம் வெளியே கூட்டிட்டு போகும்போது இந்த ஒரு காற்று தரத்தின் குறியீட்டினால் அவங்களுடைய உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம். அந்த விஷயத்தை வந்து எப்போதும் நம்ம கவனத்தில் கொள்வோம். கண்டிப்பா இந்த ஒரு வேலையில வந்து நீங்க அடுத்தடுத்து காற்று தரத்தின் குறியீடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க உடனடியா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EQMS இணையதளம் அல்லது செயலி

0: மடானி உங்களுக்காக.
1: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. சிறு வணிகர்களுக்கான உதவி சஜாத்ரா மடானி மூலம் 200 மில்லியன் ரிங்கிட் நல்கை. வீட்டிலிருந்து வணிகம் செய்யும் தாயார் இரவு சந்தை வணிகர் பலனடைகின்றனர்.
0: மடானி உங்களுக்காக.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்கேன். 5 நிமிஷம்,
0: 1 மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வரேன்
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வந்த பாடல் அது, தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற திரைக்காக அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, வருகின்ற 24ஆம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தோம்னா நிறைய இந்திய திரைப்படங்கள் வெளியாக உள்ளது திரையரங்குகளில். அதுல வந்து ரொம்ப முக்கியமான படம், நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு திரைப்படம்னா அது பேரடைஸ் திரைப்படத்தை சொல்லலாம். நேச்சுரல் ஸ்டார் நானி அவர் நடிக்கும் அந்த ஒரு திரைப்படம். இவர் நடித்தாலே, கதாநாயகனா இருந்தாலே கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தியாசமான கதை அம்சம், நல்ல நல்ல காட்சிகள், நல்ல கதைக்களம் இதெல்லாம் இருக்கும்னு ரசிகர்களுக்கு தெரியும். அதனாலதான் எப்போதும் போல இந்த ஒரு நடிகர் நானியின் திரைப்படத்திற்கும் ஆவலா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த திரைப்பட பாடல்கள்லாம் ஏற்கனவே வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற பாடல்கள் உண்டு. ஆயா ஷேர் அப்படின்ற பாடல் கேட்டிருப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இப்ப ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு யஷனகுல்லா அப்படின்ற இந்த திரைப்பட பாடல் ஒன்று, இதில் வந்து நடிகர் நானியோடு சிறப்பு தோற்றத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களும் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த ஒரு பாடல் பார்த்தோம்னா 17 நாட்களிலேயே வந்து 100 மில்லியன் பார்வைகளை யூடியூப் தளத்தில் கடந்துள்ளது. இது வந்து தெலுங்கு திரையுலகில் ஒரு முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா இவ்வளவு குறைந்த நாட்களிலேயே இதற்கு முன்பு பாடல்கள் இருந்துள்ளது 100 மில்லியன் பார்வைகளை கடந்து, ஆனால் வந்து ரொம்ப குறைந்த நாட்களில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்த ஒரு பாடல்னா இந்த பாடலை தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்த நாட்களில் சமூக ஊடகங்களில் வெளியாவதை நாம் காணலாம். சரி, அடுத்த பாடல் நடிகர் நானி நடித்த சரிபோதா சனிவாரம் அப்படின்ற திரையிலிருந்து நம்ம கேட்க போகின்றோம். சஞ்சித் ஹேஜ் மற்றும் கிருஷ்ணா லஷ்யா கொண்டு வராங்க இதோ.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஊசரவெல்லி அப்படின்ற திரைக்காக விஜய் பிரகாஷ் மற்றும் நேஹா பாசின் அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரிங்க, இந்த தருணம் அப்படின்னு சொல்லும் போது தருணங்களை வந்து அழகான தருணங்களா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான தருணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து சேமித்து வைப்பதின் அவசியம் வந்து நமக்கு தெரியும். பின்னாட்களில் பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் வந்து சமூக ஊடகங்களில் நம்மளுடைய புகைப்படங்களை நம்ம பகிர்றோம். அதுவும் இல்லாம புகைப்படங்கள் எடுத்து வீட்டுல வந்து வைத்துக் கொள்வோம் இல்லையா. அதுவும் இல்லாம இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கடந்த ஒரு 5-10 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை உங்க வீட்டில் உள்ள இந்த இளம் தலைமுறையினர் பயன்படுத்துவாங்களா? அதுல வந்து முக்கியமான ஒன்று இப்பவே வந்து நான் ஸ்னாப் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த இன்னைக்கு வந்து நான் அனுப்பாம விட்டுட்டேன்னா ஸ்திரீக் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் ஸ்னாப் சேட் அப்படின்ற இந்த ஒரு சமூக ஊடக பயனரா இருக்காங்க. இந்த ஒரு செயலியை பயன்படுத்துவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஜி தலைமுறையினர் தான். அதற்கு காரணம் இப்ப மற்ற சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு புகைப்படம் அல்லது காணொலி நம்ம பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாக எல்லாம் சரியா இருக்கா, அழகா இருக்கா, அதுவும் இல்லாம நல்ல ஒரு விவரிப்பு அதாவது கேப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து பதிவேற்றம் செய்வோம். ஆனா ஸ்னாப் சாட் செயலியை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு தருணம் உடனடியா நம்ம என்ன செய்யறோம், ஒரு அன்றாட நாட்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாத ஏதாவது வேலையா தருணமா கூட இருக்கலாம், அதையெல்லாம் வந்து உடனுக்குடன் அனுப்புவதற்கு தான் இந்த ஸ்னாப் சாட் அப்படின்ற இந்த ஒரு செயலி வந்து ரொம்ப ஏதுவா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க அனுப்பும் அந்த ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த புகைப்படங்கள் அது 24 மணி நேரத்துக்குள் மறைந்து விடும். அதுவும் இல்லாம ஒருத்தர் கூட ஒரு வேறு ஒரு பயனர் கூட நம்ம எத்தனை நாட்கள் தொடர்ச்சியா இந்த புகைப்படங்களை அனுப்பியுள்ளோம் அதையெல்லாம் பார்த்து ஸ்ட்ரீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு செயலி நமக்கு கொடுக்கும். அதாவது வந்து 100 நாட்கள் விடாம அவங்களுக்கு வந்து நம்ம புகைப்படத்தை பகிர்ந்தால் 100 அப்படின்ற அந்த ஒரு எண் வந்து அங்க தோன்றும். இதையும் வந்து பாதுகாக்கணும், ஒருத்தர் கூட ரொம்ப நாள் நம்ம பயணிக்கணும் புகைப்படங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் இந்த சமூக ஊடக செயலி வந்து இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கு திரை இசை தொகுப்பில் இன்னும் நிறைய பாடல்கள் கேட்க உள்ளோம், சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளோம். அடுத்த பாடல் ஃபிடா அப்படின்ற திரையிலிருந்து மதுப்பிரியா மற்றும் ராம்கி கொண்டு வராங்க இதோ.

0: தற்காப்பு இஸ்லாமிய விவகார புரிந்துணர்வு உடன்படிக்கை மலேசியா மாலத்தீவு ஒத்துழைப்பை விரிவடைய செய்யும் பிரதமர் நம்பிக்கை. பதிவு செய்யப்படாத பிறப்பு சிக்கல் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே இன்று கையெழுத்தான தற்காப்புத்துறை இஸ்லாமிய விவகாரங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, கடல்சாறு பாதுகாப்பு, பயிற்சி, ஹலால் தொழில், ஹஜ் உள்ளிட்ட பல்வேறு வியூகத்துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும். கடல்சார் நாடான மாலத்தீவு பாதுகாப்பு, பயிற்சி உள்ளிட்ட இதுபோன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இஸ்லாமிய விவகாரங்களில் ஒத்துழைப்பு குறித்து பேசிய நிதி அமைச்சருமான அவர், இஸ்லாமிய நாடாக மாலத்தீவு கொண்டுள்ள நிலை பல்வேறு தொடர்புடைய துறைகளில் இருதரப்பும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதாக தெரிவித்தார். இவ்வேளை மாலத்தீவுக்கான தமது பயணம் முழுவதும் அதிபர் டாக்டர் முகமது முயிசு வழங்கிய அன்பான விருந்தோம்பல் மலேசியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான நட்புறவையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் சிறிய நாடுகளான மலேசியாவும் மாலத்தீவும் ஒரே கொள்கையையும் விழுமியங்களையும் பகிர்வதாக தெரிவித்த அவர், பன்னாட்டு நிலையில் குரலை எழுப்ப ஒரு நாட்டின் அளவு தடையாக இருக்கக்கூடாது என்றார். மற்றொரு நிலவரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இந்தியாவுக்கான அதிகாரப்படி பயணம் நாட்டிற்கு சிறந்த பலனை அளிக்கும், குறிப்பாக பொருளாதார துறையை வலுப்படுத்தும் என துன் அப்துல் ரசா பல்கலைக்கழகத்தின் வணிக பட்டதாரி ஆய்வு மைய விரிவுரையாளர் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் பர்ஜோயாய் பர்டாய் தெரிவித்தார். செம்பனை எண்ணெய், ஹலால் உணவு, மருத்துவ பொருள், மின்சாரம், மின்னணு துறை, குறைக்கடத்தி ஆகியவற்றிலும் அந்த பயணம் பலனளிக்கும் என அவர் கூறினார். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஆக்ககர வலுவான அரசதந்திர அணுகுமுறை ஒன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். தேசிய பதிவுத்துறை ஒவ்வொரு ஆண்டும் 13,000 முதல் 15,000 வரையிலான பதிவு செய்யப்படாத பிறப்பு சிக்கல்களை கையாள்வதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தகவல் பற்றாக்குறை, சமூக சிக்கல், குடும்ப சிக்கல் என பல்வேறு காரணங்களால் பிறப்பு பதிவு செய்யப்படாமல் போகிறது. இதனால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என அவர் கூறினார். அவசர சிகிச்சைக்காக புறநகரிலிருந்து நோயாளிகளை கொண்டு வருவதற்கு விமான சேவைகளை செயல்படுத்த சுகாதார அமைச்சுக்கு உதவும் பரிந்துரையை பரிசீலிக்க அரச மலேசிய காவற்படை தயாராக உள்ளது என தேசிய காவற்படை தலைவர் தான்ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த பரிந்துரை வரவேற்கப்பட்டாலும் காவற்படையின் வான் நடவடிக்கை குழு PGU வான் சொத்துடைமை பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளதை அவர் ஒப்புக்கொண்டார். சரவாக்கில் தற்போதுள்ள வான் சொத்துகளில் இரு விமானங்களும் ஓர் உலங்கூர்தியும் அடங்கும் என்று அவர் கூறினார். பதவியை பயன்படுத்தி 200 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக கூறப்பட்ட அதிகார முறைகேடு, அதே தொகையை உள்ளடக்கிய பண மோசடி தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. புகாரி இக்குவிட்டி நிறுவனம் தொடர்புடைய வழக்கை மேற்கொண்டு நடத்த வேண்டாம் என அரசு தரப்பு முடிவு செய்துள்ளதாக துணை அரசு வழக்கறிஞர் டத்து அகமது அக்ரம் காரிப் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து நீதிபதி நூர் ருவேனா முகமது நூர்டின் இந்த தீர்ப்பை வழங்கினார். எனினும் 25.3 மில்லியன் கையூட்டு பெறுவதற்காக தனது பதவியை தவறாக பயன்படுத்தியது என அந்த பகோ நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். நாட்டின் மூத்த அரசியல்வாதி டத்தோ BL காந்தன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 89. மாயிகா இளைஞர் பகுதி முன்னாள் தலைவரும் சிலாங்கூர் மாநில சட்டமன்ற ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் தான் ஸ்ரீ மாணிக்க வாசகத்தின் இளைய சகோதரர் ஆவார். டத்தோவியல் காந்தன் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் மாநிலத்தில் உள்ள தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர் வீட்டுடைமை திட்டத்தையும் ஈயச்சுரங்க தொழிலாளர் வீட்டுடைமை திட்டத்தையும் துரிதப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். பூச்சோங் சாலை 8வது மைலில் அமைந்துள்ள மறு குடியேற்ற பகுதிக்கு தமான் டத்தோ காந்தன் என பெயர் சூட்டப்பட்டு இருப்பது தொகுதி மக்களுக்கு அவர் செய்த சேவைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாக இன்றும் நிலைக்கிறது. குடும்பத்தினரும் நண்பர்களும் நாளை பிற்பகல் 1 மணி முதல் N6 லோரோங் 9:5B பட்டாலிஞ்சயா எனும் முகவரியில் அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தலாம் எனவும், இறுதி சடங்கு September 17 காலை 11 முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்றும் டத்தோ காந்தனின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை சாம்பல் கலந்த புகையை வெளியேற்றி வருவதையடுத்து கத்தானியா விமான நிலையம் மூடப்பட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை வரை அந்த நகருக்கான அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் அதிக அளவில் துடிப்புடன் இருக்கும் எட்னா எரிமலை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சாம்பலை வெளியேற்றுகிறது. அந்த எரிமலை 4 கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பலை கக்கியதாக தேசிய புவி இயற்பியல் எரிமலை ஆய்வு நிறுவனம் கூறியது. காசாவில் இடிபாடுகளில் இருந்து 100 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆதாரங்களை சேகரிப்பதற்கு உதவ பன்னாட்டு புலனாய்வாளர்கள் அப்பகுதியை அணுக அனுமதி வழங்கும்படி ஐநா கோரிக்கையை முன்வைத்துள்ளது. 3 தொடரும் இஸ்ரேலின் கடும வெடிகுண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறாரின் உடல்கள் மீட்கப்படுகின்றன. இன்னும் அதிகமான உடல்கள் கண்டறியப்படக்கூடும் என ஐநாவின் மனித உரிமை தலைவர் வால்கத் கூறியுள்ளார். காசாவில் போர் குற்றம் நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளதாக ஐநா சந்தேகிக்கிறது. அமெரிக்க உயர் நீதிமன்றம் அந்நாட்டின் நிர்வாகம் விதித்த புதிய அஞ்சல் வாக்களிப்பு நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. வாக்குச்சீட்டுகள் அஞ்சலில் அனுப்பப்படுவதற்கு முன்னதாக பெறுநர்களின் முகவரிகளை சரிபார்ப்பதற்காக வாக்காளர் பட்டியலை அமெரிக்க அஞ்சல் சேவையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது அந்த விதிமுறையின் கட்டாய தேவைகளில் ஒன்றாக உள்ளது. அதனை செயல்படுத்துவதற்கு தடை விதித்த கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் நிலைநிறுத்தி பால்டிக் நீர்நிலையில் டென்மார்க் ராணுவ உலங்கூர்தி மீது ரஷ்ய போர்க்கப்பல் எரிகுண்டுகளை வீசியது பொறுப்பற்ற செயல் என்று டென்மார்க் பிரதமர் மெட் ஃப்ரெடரிக்சன் கண்டனம் தெரிவித்தார். பன்னாட்டு கடற்படையில் கெட்ரஹ் நகருக்கு அப்பால் ரஷ்ய போர்க்கப்பலை வழக்கமான புகைப்பட பணிக்காக கண்காணித்துக் கொண்டிருந்த டென்மார்க் வான்படையின் ஃபெனக் ஹெலிகாப்டர் மீது 2 எரிகுண்டுகள் வீசப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்தது. இந்த சம்பவம் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் லாக்ஸ் லாக் ரொமன்சன் கூறினார். விளையாட்டு. 2029 உலக தடகள போட்டியை கென்யா நைரோபி ஏற்று நடத்த உள்ளது. இதன் மூலம் அந்த விளையாட்டை நடத்தும் ஆப்பிரிக்காவின் முதல் நகரம் என்ற வரலாற்று சாதனையை அது படைக்கும். லண்டன், மியூனிக், ரோம் ஆகியவற்றின் ஏலங்களை நைரோபி முறியடித்தது. ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்படும் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அமைவதோடு அவ்வட்டாரத்தில் விளையாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளது என்று உலக தடகள தலைவர் செபாஸ்டியன் கோ தெரிவித்தார். தற்காப்பு இஸ்லாமிய விவகார புரிந்துணர்வு உடன்படிக்கை மலேசியா மாலத்தீவு ஒத்துழைப்பை விரிவடைய செய்யும் பிரதமர் நம்பிக்கை. பதிவு செய்யப்படாத பிறப்பு சிக்கல் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் பெருடுவா நிறுவனம் அதன் புதிய வாகனம் பெருடுவா அக்ஸியாவை கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCC-யில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தியது. பெருடுவா அக்ஸியா நாட்டின் முதல் எரிசக்தி திறன்மிகு வாகனம் EEV ஆகும். இது ஒரு லிட்டர் பெட்ரோலில் 21.6 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. இதற்கு முந்தைய பெருடுவா விவா ஒரு லிட்டர் பெட்ரோலில் 17.6 கிலோமீட்டர் மட்டுமே செல்லக்கூடியதாக இருந்தது. பெருடுவா அக்ஸியா 4 வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் விலை 24,600 ரிங்கிட்டில் இருந்து 42,530 ரிங்கிட் வரை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வாகனத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. 2014 August 15 நாள் முன்பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் ஒரே மாதத்தில் 13,500 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஸ்லாங்கூர் ரவாங் சுங்கைச்சோவில் அமைக்கப்பட்ட பெருடுவாவின் புதிய வாகன தயாரிப்பு ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் வாகன என்ற பெருமையையும் பெருடுவா அக்ஸியா பெற்றது. தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, உலகத்தில் பல மனிதர்கள் முகமுடியோடு அடைகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சொந்த முகமும் உண்டு, போலி முகமும் உண்டு. ஏதோ நான் சொல்லுகிற செய்தியை கண்டு நீங்கள் அதிர்ந்து விடாதீர்கள். இரட்டை வேடம் போடுபவர்கள், ஒரு சிலர் தீய குணங்களுக்கு அடிமைப்பட்டு இரட்டை வேடம் போடுகிறார்கள். உலகத்தினுடைய இந்த மாய உலகில் அவர்களுடைய நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இது மாதிரியான இரட்டை வேடம் போடுபவர்களை அது தீய குணங்களில் ஒன்று என்று இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நயவஞ்சகர்கள் குறித்து பேசும். இவர்களுடனும் இல்லை, அவர்களுடனும் இல்லை, இதற்கு இடையே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சூரத்து நிசா 4:143 பேசும். எனவே நயவஞ்சகர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களோடும் இருப்பதில்லை, அது அல்லாத அவர்களுக்கு எதிரான இறை மறுப்பாளர்களோடும் இருப்பதில்லை. இந்த ரெண்டு சமூகத்திற்கும் இடையில் மூன்றாம் தரமுள்ள ஒரு நிலைப்பாட்டை, ஒரு மனோபாவத்தை கொண்டவர்கள் தான் நயவஞ்சகர்கள். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லுவான் நயவஞ்சகர்கள் குறித்து. அவர்கள் மூமின்களை சந்தித்தால் இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனியும் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன். அவர்கள் முஸ்லீம்களை விட்டு விலகி தங்களுடைய கூட்டாளிகளோடு அவர்கள் சேர்ந்து கொண்டால், அதாவது இறை மறுப்பாளர்களோடு சேர்ந்து கொண்டால், இல்லை இல்லை, நாங்கள் முஸ்லீம் கூட இல்லை, உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் அவரை கேலி கிண்டல் செய்வதற்காக அவர்களோடு நாங்கள் கலந்து பழகுகிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துகயானிஹிம் யஅமஹூன். இவர்கள் என்ன முஸ்லீம்களை கேலி செய்வது, அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான். அவர்கள் செய்கிற அந்த தீமைகளிலே அவர்கள் உழன்று திரியும்படி அவர்களை அல்லாஹ் அங்கே விட்டு வைத்திருக்கிறான் என்று அல் பக்ராவிலே இந்த நயவஞ்சகர்கள் குறித்த ஒரு அடைமொழி உண்டு. எனவேதான் இரட்டை வேடம் போடுவது அது முனாஃபிக், நயவஞ்சகத்தனம் என்று, அது தீய குணங்களில் மிக ஆபத்தான குணம் என்று இஸ்லாம் சொல்கிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய ஆக அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜிதூன ஷர்ரன் நாஸ் யௌமல் கியாமத்தி தல் வஜ்ஹைன் அல்லதி யாதீஹா உலாஇ பிவஜ்ஹின் வஹாஉலாஇ பிவஜ்ஹின். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகிலே இரண்டு முகங்கள் கொண்டிருந்த மனிதர்களை இறுதி தீர்ப்பு நாளிலே மிக தீய மனிதராக நீங்கள் காண்பீர்கள். அவன் சிலரை ஒரு முகத்துடன் சந்திப்பான், வேறு சிலரை இன்னொரு முகத்துடன் சந்திப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ரவிமொழி சஹீஹுல்

0: புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறார். அதைத்தான் இந்த ஹதீசுனுடைய விளக்க உரையினுடைய துவக்கத்திலே நான் சொன்னேன். மனிதர்களில் சிலர் முகமுடியுடன் உலகத்தில் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களுக்கு நல்ல முகங்களும் உண்டு, இன்னொரு தீய முகமும் உண்டு. அதைத்தான் இரட்டை வேடம் போடுதல் என்று இஸ்லாம் பட்டியலிடுகிறது. எனவே இந்த இரட்டை வேடம் போடுதலில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திற்கு ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். தனக்கு பிடித்த சமூகம் ஒன்றை செய்தால் அவர்களுக்கு தன்னால் இயன்ற ஆதரவை தருவார்கள். தனக்கு பிடிக்காத ஒரு எதிர் சமூகம் என்றால் அவருக்கு எதிரான தீர்ப்பை வழங்குவார்கள். ஆனால் தங்களை நீதிபதிகளாக உலகத்திலே அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இதுவெல்லாம் இரட்டை வேடம் போடுகிற தீய குணங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இரட்டை வேடம் உடையவர்களை, இரட்டை முகம் உடையவர்களை நாம் இனம் கண்டு நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நேயர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு விளக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இரண்டு மனிதர்களை அல்லது இரண்டு குழுக்களிடையே பிணக்கு ஏற்படும் பொழுது எல்லா இடங்களிலுமே இருவரையும் சார்ந்து இருவருக்குமே அடைக்கலம் தருவார்கள். பலவிதமான இட்டுக்கட்டி அவர்களுக்கிடையே பரஸ்பர பகைமைக்கு மேலும் சில நேரங்களிலே எதிர்வினையாக தூபமிடுவார்கள். இது மிகப்பெரிய கெட்ட பழக்கமாகும். இதுதான் இரட்டை வேடம் என்று சொல்வது. இவ்வாறே சிலர் பிறர் முன்னால் அவருக்கு தமக்கு பெரும் பிணைப்பையும் ஆழ்ந்த மனத்தொடர்பும் இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அந்த சமூகம் சற்று நகர்ந்து சென்று விட்டால் அவரை குறித்து வசைபாடத் தொடங்குவார்கள். இதுவும் இரட்டை வேடம் போடுவதுதான் என்பதை இந்த நபிகளாரின் பொன்மொழிக்கு விளக்கம் எழுதப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த நேரத்திலும் நாம் நீதமாக இருக்க வேண்டும். ஒரு முகம், அந்த முகம் சத்திய முகமாக, நேர்மையான முகமாக, யார் பக்கமும் சாயாத நீதி முகமாக இருக்க வேண்டும். இரட்டை வேடம் போடுவதில் அது ஈமானுக்கும் ஆபத்து, அந்த மனிதனுடைய நிலைப்பாடும் மறுமையிலே கேள்விக்குறியான ஒன்றாகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் சில மனிதரை அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆடம்பரமான ஆடைகளை அணிவார்கள். சமூகத்தின் நல்லவர்களாக தம்மை காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்கள் அழுக்கடைந்திருக்கும், பாலடைந்திருக்கும். அவர் தன்னை சமூகத்தின் நல்லவராக காட்டிக் கொள்கிற ஒரு முகம், ஆனால் தன் உள்ளே பாலடைந்த கெட்ட தீய இன்னொரு முகம். இந்த இரட்டை வேடம் போடுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். ஒருவருக்காக ஒரு தீர்ப்பை சொல்லி தன்னுடைய சுயரூபத்தை அவர் வெளிப்படுத்துவது அவர் தனக்கே செய்து கொள்கிற பாவம். அவர் செய்கிற ஒவ்வொரு பாவமும் பாவ புள்ளிகளாக அவருடைய உள்ளத்திலே படிந்து அது இறுதியிலே இதயம் துருபிடித்து அது அவர் இதய பிரச்சனை உடையவராக, இதயங்களெல்லாம் கருப்பாக மாறிய பாவியாக மாறிப்போகிறார் என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் கான தல் வஜஹைனி ஃபித் துன்யா கான லஹு யௌமல் கியாமத்தி லிஸானானி மினன் நார். அம்மார் ரதியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலக வாழ்விலே இரட்டை வேடம் போட்டவனுக்கு மறுமை நாளிலே நெருப்பினாலான இரண்டு நாக்குகள் இருக்கும் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறார். எனவே இரட்டை வேடம் போடுபவருக்கு அல்லாஹ் தருகிற தண்டனையை பாருங்கள். நெருப்பிலாலான இரண்டு நாக்குகள், அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு பெரிய பாவி என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு சத்தியத்தை பேசுகிற ஒரு முக நேர்முகமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, கெட்டவற்றையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கலந்து பேசுகிற இரட்டை வேடம் போடுகிற வேடதாரிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகிலே மனிதர்களிடம் பரஸ்பர தொடர்புகளை எரித்து கொண்டே இருந்த அவரது வாயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த எதிர்வினை நாளை மறுமை நாளிலே அவனுடைய வாயில் நெருப்பு நாக்குகளாக இருக்கும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆம், உலகத்திலே சில மனிதர்களை நாம் அப்படித்தான் காணுகிறோம். சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள். இவரை விட ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர் இருக்க முடியாது என்ற புகழாரம் ஓங்கி இருக்கும். ஆனாலும் அவருடைய வீட்டிலே அவருக்கு நல்ல பெயர் இருக்காது. அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவருக்கு நல்ல பெயர் இருக்காது. அவர்களுடைய ஊர்க்காரர்களிடத்திலே நல்ல பெயர் இருக்காது. ஆனால் வெளி சமூகத்திலே நல்லவராக அவர் சித்தரிக்கப்படுவார். இதற்கு எதிர்மறையாக இன்னும் சிலர் தங்களுடைய வீடுகளில் நல்ல பெயர் எடுப்பார்கள், மனைவி மக்களிடத்திலே நல்லதை செய்வார்கள், பிள்ளைகளிடத்திலே நல்ல பெயர் வாங்குவார்கள். ஆனால் சமூகத்தை கண்டுகொள்ளாததினால் கெட்ட பெயர்கள்தான் அவருக்கு விஞ்சி நிற்கும். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒருமுகமாக, நீதமாக, நேர்முகமாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இரட்டை வேடம் என்பது ஈமானுக்கு ஆபத்தான, அழிவின் பக்கம் இழுத்துச் செல்லுகிற, நாளை மறுமையிலே நெருப்பிலாரான நாக்கை நமக்கு வாங்கி தருகிற வேதனைக்குரிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை வேடம் போடுவதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். நல்ல காரியங்களுக்கு இரட்டை வேடம் போடலாம். அப்படியென்றால் நாம் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அது மாறு வேடம் என்று சொல்வார்கள். நல்லதற்காக, நாம் செய்கிற ஒரு உபகாரம் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறு வேடம் பூண்டு, தான் ஹலீஃபாவாக இருந்த போதிலும் ஹலீஃபா உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நகர்வளம் வருவார்கள், தன்னை ஒரு ஜனாதிபதியாக காட்டிக்கொள்ளாமல் ஒரு சாமானிய மனிதராக தங்களுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டு நகர்வளம் வந்த நிறைய செய்திகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார். ஒரு வீட்டிலே பால் கலப்படம் குறித்து ஒரு தாயும் மகளும் பேசிக்கொண்ட ஒரு வரலாற்றை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே உண்மை பேசுகிற அந்த அம்மையாருக்கு, அந்த பெண்மணிக்கு தன்னுடைய மகனுக்கு அவர்களுடைய நீதத்தை பார்த்து மருமகளாக்கிக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இன்னொரு வீட்டிலே பிரசவத்துக்காக துடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய மனைவியே அழைத்து வந்து பிரசவம் பார்த்தார்கள். பார்த்து சென்று விட்ட பிறகு வந்தவர் யார் என்று அந்த பெண்மணிக்கும் தெரியாது. நாளை விடிந்த பிறகுதான் தெரிகிறது. ஜனாதிபதியினுடைய மனைவியே உங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தால் என்ற வரலாற்றை எல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு. ஆன போதிலும் இது இரட்டை வேடம் என்று சொல்ல முடியாது, மாறு வேடம். சத்தியத்திற்காக தான் செய்கிற உபகாரம் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறு வேடம் பூண்டு சில காரியங்களை நிறைவேற்றுவதிலே மார்க்கத்தில் தடையில்லை. இதை இஸ்லாம் வரவேற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவார்கள், தன்னுடைய வலது கையால் செய்கிற தர்மம் இடது கையுக்கு கூட தெரியாத அளவுக்கு தர்மத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நன்மையான காரியங்களுக்காக மாறு வேடம் போடுவதென்பது அது தடையல்ல, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இரட்டை வேடம், நயவஞ்சகத்தனமாக ஒருவனுக்கு எதிராக தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தும் முகமாக அங்கே நீதி மீறுவது, இன்னொரு முகத்தை வெளிப்படுத்துவது, அது மார்க்கத்தில் உகந்ததல்ல. ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அரபுகளிடத்திலே ஒரு அளவுகோல் இருந்தது. ஹல் சாஃபர்த மஹு, அவனோடு நீ பிரயாணம் செய்திருக்கிறாயா என்று கேட்பார்கள். காரணம், பிரயாணம் என்றாலே ஒரு கஷ்டம். அதனால்தான் இஸ்லாமியத்திலே 4 ரக்அத்துகள் தொழுவது கூட சுருக்கி சலுகையாக, 2 சுருக்கி தொழலாம் என்ற சலுகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரயாணத்தில் கேட்கப்படுகின்ற துஆக்களும் கபூலாகும், அங்கீகாரம் பெறும் என்ற ஒன்றும் உண்டு. அந்த கஷ்ட நேரத்தில் ஒரு மனிதனோடு நாம் பிரயாணம் செய்தால் அவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அவன் நல்லவனா தீயவனா என்பதை ஒரு பிரயாணத்தில் வைத்து முடிவு செய்து விடலாம். எனவேதான் அவனுடைய குணாதிசயம் நல்லதாக இருந்தால் அந்த பிரயாணத்திலும் அவன் பொறுமை காத்தான் என்றால் அவன் ஒருமுகம் உள்ள நல்லவன் என்று பொருள். அவன் நல்லவனாக உலகத்தில் சித்தரித்துக் கொண்டு காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய பிரயாணத்தில் இன்னொரு முகத்தை அவன் வெளிப்படுத்தி கோபப்பட்டால் அவன் தீயவன் என்பதற்கு அவனுடைய கோபம் அடையாளமாக, அறிகுறியாக, சமூகத்தினுடைய வெளிப்பாடாக அவனை அடையாளப்படுத்தி விடும், காட்டிவிடும் என்பதெல்லாம் இந்த இரட்டை வேடம் பூண்டவர்களை நாம் இனம் கண்டுபிடிப்பதற்கு பிரயாணம் ஒரு அளவுகோல் என்று அரபுகள் வகுத்து வைத்திருப்பதை போல, எந்த தருணத்திலும் நாம் ஒருமுகமாக பொறுமையாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இரட்டை வேடம் போடுதல் என்பது அது மிகப்பெரிய ஒரு தீய குணங்களில் ஒன்று என்பதை, அல் அஹ்லாக்கு தீய குணங்களில் இந்த இரட்டை வேடம் போடுவதிலும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நல்லவர்களாக, வல்லவர்களாக வாழ்ந்து எந்த நேரத்திலும் ஒருமுகம் கொண்ட ஒரு நேரான நீதிவானாக நாம் வாழ வேண்டும். யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் இரட்டை வேடம் பூண்டு நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தி நாளை மறுமையிலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எனவே அத்தகைய இரட்டை வேடம் போடுகிற தீயவர்களை விட்டும் களைந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எந்த நேரத்திலும் நல்லவர்களாக, நற்குணங்களை குடிகொண்டவர்களாக வாழ்ந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தல் புரிவானாக. அத்தகைய நல்லவர்களாகவே வாழ்ந்து நன்மைகளை பெற்று, ஈரேற்றம் பெற்று நாளை மறுமையில் உயர்ந்தவர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தல் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: நல்ல இளமை, புதுமை, இனிமை.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணின்
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும் உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும் நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஹரிணி சுதாகர் மற்றும் ஹரிச்சரண் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இப்ப கடைசி ஒரு இரண்டு வாரமா இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் விவேக கைபேசி தொடர்புடைய நிறைய செய்திகள் தகவல்களை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்து ஆப்பிள் நிறுவனம் வெளியிடும் ஐபோன் ப்ரோமேக்ஸ் 18 அப்படின்ற அந்த ஒரு விவேக கைபேசி. ப்ரோமேக்ஸ் மட்டும் இல்ல, நிறைய வகைகள் இருக்கு. ஐபோன் 18 அப்படின்னு சொல்றாங்க, கூடிய விரைவில் வெளியாக உள்ளது. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 18 தேதி இந்த வாரம் வந்து வெளியாக உள்ளதா ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமங்க இந்த ஒரு ஐபோன் வகைகள் வெளியாகும் போதும் ஒரு வருடமும் அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிறத்துல அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப பிரபலமாகும். அந்த நிறத்தை வாங்க வேண்டும் என்று சில பேர் வந்து இந்த ஐபோன் விவேக கைபேசியை வாங்குவாங்க. இப்ப கடந்த வருடம் பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு நிறத்தில் வெளியிட்டு இருந்தாங்க ஐபோன் 17. அந்த ஒரு நிறம் பிடித்து போய் நிறைய பேர் அதுதான் வேணும் அப்படின்னு வாங்கினாங்க. சிலர் வேறு சில ஐபோன் வகைகளுக்கு அந்த ஆரஞ்சு நிறத்தில் அந்த ஐபோன் விவேக கைபேசியின் உரை இருக்கும் இல்லையா, அந்த கவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பயன்படுத்துவதை எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த ஒரு வேளையில பார்த்தோம்னா அது ஏன் வேறு வேறு விதமா வேறு வேறு வர்ணங்கள்ல அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஐபோன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விவேக கைபேசி அந்த வகையில் மட்டும்தான் இருக்கணும், ஒரு தனித்தன்மை இருக்கணும், அதனாலதான் வெளியாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம். அதுவும் இல்லாம இந்த வருகின்ற ஐபோன் 18 பர்கண்டி அப்படின்ற அந்த ஒரு நிறத்தில் வெளிவர உள்ளதா தெரிகிறது. அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. பர்கண்டி அப்படின்ற நிறத்தை வந்து தமிழில் அந்த ஆழமான சிவப்பு கலர்ந்த அடர் ஊதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சிவப்பு கொஞ்சம் ஊதா அதோடு கொஞ்சம் பழுப்பு நிறமும் கலந்திருக்கும் ஒரு நிறமாதான் இந்த பர்கண்டி நிறத்தை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அந்த பர்கண்டி நிறத்திலான அந்த விவேக கைபேசியை வைத்து நிறைய பேர் எடுக்கும் செல்ஃபி தாமிய வந்து நம்மளால பார்க்க முடியும். இன்னும் காற்றின் மொழியில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு இரவு மணி 10 மேல் அண்டர் ரேட்டட் பாடல்கள் அங்கமும் உங்களுக்காக இடம்பெற உள்ளது. டிக்டாக் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்க உள்ளோம். அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு. இதோ

இதயம் முரளி அப்படின்ற திரைக்காக நடிகர் தனுஷ் அவருடைய குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, டிக்டாக் நேரலைக்கு வரோம் 10:00 மேல அப்படின்னு சொல்லியிருந்தோம். வார வாரம் டிக்டாக் நேரலைக்கு வரும்போது நிறைய நேர்கள் கூட நான் பேசிட்டு இருப்பேன். அதிலும் வந்து சிலர் செவ்வாய்க்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா அந்த மலரும் நினைவுகள்ல ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் ஒளியேறும். அதுல பேசணும், அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு கடிதம் எப்படி அனுப்புவது அப்படின்ற அந்த ஒரு நடைமுறை தெரியாதனால என்னால வந்து பேச முடியல, அனுப்ப முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமை தாங்க. அதுல வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்னென்ன அப்படின்னு எழுதி உங்களுடைய தொடர்பு எண்ணை வந்து நீங்க இணைத்தாலே போதுமானது. நிறைய பேருக்கு எதுல சிக்கல் இருக்குன்னா, மின்னல் FM வானொலி எங்க அமைந்துள்ளது, உங்களுடைய முகவரி என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சம் நீளமான முகவரி, ரொம்ப நீளம் இல்ல, ஒரு 3 வரிகள் வரும். ஆனா மின்னல் FM முகவரி, எந்த முகவரிக்கு நீங்க கடிதம் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இணையதளத்திற்கு சென்று மின்னல் FM அப்படின்ற வார்த்தையை உள்ளிட்டாலே போதுமானது. மின்னல் FM அட்ரஸ் அப்படின்னு கூட நீங்க உள்ளிடலாம். உடனே வந்து நம்முடைய அந்த அலுவலகத்தின் முகவரி, அங்காசாபுரியின் முகவரி எங்க வந்து சேரணும் அப்படின்ற அந்த ஒரு தகவல் அங்கேயே வந்து உங்களுக்கு காண்பிக்கும். அப்படியே வந்து தெரியல, எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, விவேக கைபேசியா இருந்தாலும் சரி, இணையமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ரொம்ப எளிமையா பயன்படுத்தக்கூடியவர்கள், அவங்களுடைய உதவியை நீங்க கண்டிப்பா நாடலாம். கண்டிப்பா கடிதம் எழுதி அனுப்புங்க, விருப்ப பாடல்களோடு உங்களோடு உரையாட நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். அடுத்த பாடல் நம்ம உள்நாட்டு பாடல் ஒன்றை கேட்டு ரசிக்க போகின்றோம். வர்மன் இளங்கோவன் கொண்டு வராரு இதோ.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் பங்களிக்கும் எந்தவொரு பொருள்களையும் அனுப்புவதற்கான வழியாக மலேசியா பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்படாது எனும் நிலைப்பாட்டை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் உயிருக்கு பாதிப்பை கொண்டுவரும் ராணுவ நடவடிக்கைகளை மலேசியா ஆதரிக்காது என பிரதமர் எக்ஸ் தளம் வாயிலாக கூறினார். புறநகர் பகுதிகளுக்கான கிளினிக் மேம்பாட்டில் இடப்பொருத்தம், அடிப்படை வசதி, சுகாதார அமைச்சு நிர்ணயித்துள்ள சேவைக்கான தேவைகள் என அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜார் தயப் கூறியுள்ளார். தொடர்புடைய பகுதிகளில் சுகாதார வசதிகள் சேவைக்கான தேவையை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்த அந்த கூறுகள் மதிப்பிடப்படுவது அவசியம் என்றார் அவர். டாக்டர் லிம் சோங் யூ நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி நாளை தொடங்கி அக்டோபர் 31 வரை கட்டம் கட்டமாக மூடப்படுகிறது. முத்தியாரா தடத்துக்கான இலகரையில் LRT திட்டத்தின் நிர்மாணிப்பு பணிகளுக்கு வழிவிட தினமும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சம்பந்தப்பட்ட சாலை மூடப்பட்டிருக்கும் என MRT கோப் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பனாமா கொடி ஏந்திய அல்காயா எண்ணெய் கப்பலின் இயந்திர அறையில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து தனது துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஓமான் தெரிவித்தது. அதில் இருந்த 23 பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவரை தேடும் பணி நீடிப்பதாக ஓமான் கடல்சார் பாதுகாப்பு மையம் கூறியது. உலகளாவிய வர்த்தக முறையை நவீனப்படுத்த தவறினால் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10% வரை சரிவடையக்கூடும் என உலக வர்த்தக அமைப்பு WTO எச்சரித்துள்ளது. கடந்த 80 ஆண்டுகளில் பலதரப்பு வர்த்தக அமைப்பு பெரும் பலன்களை வழங்கியுள்ளதுடன் ஒருங்கிணைந்த வலுவான உலக பொருளாதாரத்தை உருவாக்கவும் உதவியுள்ளது என்று WTO தலைமை இயக்குநர் கோசி ஒகன்ஜோ இயோவோலா கூறினார். விளையாட்டு. நாட்டின் Moto3 பந்தய வீரர் மொஹமட் ஹாக்கிம் டானிஷ் ராம்லி சான் மெரினோ கிராண்ட் பிரீயில் வெளிப்படுத்திய எழுச்சியை தொடர்ந்து இந்த வார இறுதியில் நடைபெறும் ஆஸ்திரியா கிராண்ட் பிரீயிலும் சிறப்பாக செயல்பட உறுதி கொண்டுள்ளார். அந்த வகையில் தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதோடு முன்னணியில் பந்தயத்தை தொடங்கும் வாய்ப்பை ஆராய்வதாக அந்த 19 வயது பந்தய வீரர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது அண்டர்ரேட்டட் பாடல்களுக்கான நேரம். எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜீன் லோபேஸ் வணக்கம், மின்தாக்கப் மணி அவர்களே நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? டிக்டாக் நேரலையில் இணைஞ்சாச்சுங்க, நீங்களும் வாங்க. உங்களுக்கு பிடித்த அண்டர்ரேட்டட் பாடல்களை விரும்பி கேளுங்க. அண்டர்ரேட்டட்னா என்ன சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதாவது ரொம்ப பிரபலம் இல்லாத பாடல்கள், நம்ம அடிக்கடி கேட்கும் பாடல்களா இருக்காது, ஆனா ரொம்ப நல்ல பாடல்களா இருக்கும். இந்த மாதிரி பாடல்களை தான் செவ்வாய்க்கிழமைகளில் 2:10 மேல நம்ம விரும்பி கேட்போம். அதுவும் முக்கியமா டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்களே விரும்பி கேட்பாங்க. இன்னைக்கும் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்பீங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தொடக்க பாடல் நம்ம சமூக ஊடக அந்த காணொலியை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இசை புயலோட ஒரு பாடல், இசை புயலுக்கே அண்டர் ரேட்டட் பாடல் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க இருக்குங்க, அந்த பாடலை கேட்கலாம். ஆதித்யா ராவ் மற்றும் ஜோனிதா காந்தி கொண்டு வராங்க இதோ.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

பல்ராம் மற்றும் கல்யாணி கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் மாசிலாமணி அப்படின்ற திரைக்காக. இந்த திரைப்படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும், கேட்டிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். சரி, டிக்டாக் நேரலையில் இன்று நம்ம நேயர்கள் எல்லாம் நல்ல நல்ல பாடல்களா விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா, இந்த தீரா இசையில் ஒளிபரப்பாகும் பாடல்களையும் அதிகமா விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2007 மேல் வெளியான பாடல்களை மட்டும்தான் ஒளிபரப்புவோம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இரண்டு பாடல்கள் நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆன பாடல்கள்னே சொல்லலாம். இந்த இரண்டு பாடல்களை விரும்பி கேட்டிருந்தாங்க. ஒரு பாடல் ரேஷ்மி கொண்டு வராங்க, இன்னொரு பாடல் கார்த்திக் மற்றும் சுஜாதா கொண்டு வராங்க. ஆனால் அதிகமான விருப்பங்களை தேர்வை பெற்ற பாடல் டிக்டாக் நேரலையில் இந்த முதல் எண்ணை கொண்ட பாடல் சித்திரம் பேசுதடி திரைக்காக. இதோ

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

ரொம்ப நாள் ஆச்சுல அந்த ஒரு பாடலை கேட்டு. ஜெய் ஜெய் அப்படின்ற திரைக்காக ரேஷ்மி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. நடிகர் மாதவன் அவருடைய பாடல், அடுத்து வருவதும் அவருடைய பாடல் தான். ஏன்னா அந்த இரண்டு பாடல்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பாடல் அவருடைய பாடலாம், வெற்றி பெற்றது அந்த பாடல் தாங்க. எதிரி அப்படின்ற திரைக்காக நான் வந்து எப்போதும் டிக்டாக் நேரலையில் சொல்லிட்டே இருப்பேன், 2007 பிறகு வந்த பாடல்களை தான் நீங்க விரும்பி கேட்கணும்னு. ஆனா எப்பயாவது இந்த 1-2 வருடத்திற்கு முன்பு வந்த பாடல்களை நம்ம ஒளிபரப்புவோம். ஏன்னா கேட்கும் போது அது அந்த காலத்து பாடல் போல, அதாவது அந்த 2007-2009 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்த பாடலை போல நமக்கு இருக்கணும். அந்த மாதிரினா நம்ம கண்டிப்பா ஒளிபரப்பிடலாம். அந்த மாதிரி இரண்டு பாடல்கள் தான் அடுத்து போட்டிக்கு வந்தது. அதில் வெற்றி பெற்ற பாடல் எதிரி அப்படின்ற திரைக்காக இதோ.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்,
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

அடுத்தடுத்து நமக்கு 11 மணி வரை தேவைப்படுற பாடல்கள்லாம் நம்ம நேயர்கள் விரும்பி கொடுத்துட்டாங்க, விரும்பி கேட்டுட்டாங்க, நானும் குறிச்சு வச்சுட்டேன். அதனால இந்த ஒரு பாடலை அப்படியே ரசிச்சுட்டே டிக்டாக் நேரலையில் இந்த பாடலை பற்றி அப்படியே சிலாகிச்சு பேசிட்டு இருந்தோம் எல்லாருக்கூடையும். ரொம்ப நன்றி ஹேமா அவர்களுக்கு, அவங்க தான் உன் சிரிப்பினில் இந்த பாடலை விரும்பி கேட்டாங்க. அழகான ஒரு பாடல் இல்ல இந்த அண்டர் ரேட்டட் அங்கம்னு சொல்லிட்டாலே எப்போதும் குறிப்பிட்ட சில நடிகர்களின் பாடலை நம்ம டிக்டாக் நேரலையில் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் விரும்பி கேட்பாங்க. ஆனால் நான் சொல்லிட்டே இருப்பேன், இவங்க நடித்த திரைப்படங்கள்ல உள்ள பாடல்லாம் அண்டர் ரேட்டடே இருக்காது, அதாவது பிரபலம் இல்லாத பாடல்களே இருக்காது. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆரம்பத்தில் கூட நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு அண்டர் ரேட்டட் பாடலை நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். அதே போல நடிகர் விஜயுடைய பாடல்களை அதிகமா விரும்பி கேட்பாங்க நம்ம நேயர்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, என்னன்னா அண்டர் ரேட்டட் பாடல்கள் இருக்காதுங்க, அவர் நடிச்சாலே பிரபலமா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி 2 அண்டர் ரேட்டடான பாடல்களை, நடிகர் விஜயுடைய பாடல்களை இன்றைக்கு நேயர்கள் விரும்பி கேட்டாங்க. அந்த பாடல்கள், 2 பாடல்களுக்கு நடுவே போட்டி, அதுல அதிகமான வாக்குகளை வென்ற பாடல், வாக்குகளை பெற்று அடுத்து ஒளிபரப்பாகும் பாடல் தலைவா அப்படின்ற திரைக்காக விஜய் பிரகாஷ் அபி ஜோத்புகார் இணைந்து கொண்டு வரும் ஒரு பாடல் கேட்கலாம். இதோ

நன்றி நன்றி நன்றி நேயர்களே. ஏன்னா இன்றைய அண்டர் ரேட்டட் அங்கத்தில் நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே அருமை. டிக்டாக் நேரலையும் நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. இன்று வந்த பாடல்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைவு பாடல்களா இரண்டு பாடல்கள், இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி, வெற்றி பெற்ற பாடலுக்கு இன்னமும் வாக்குகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பாருங்க, 300 வாக்குகளை தொடப்போகின்றது இந்த பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வரும் ஒரு பாடல். 11:11 மேல் மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். டிக்டாக் நேரலையில் இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி இந்த பாடலை கேட்கலாமா?

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தொடக்கமாக நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்ட நிலவரம். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜசரித சோஃபியாவும் மக்கள் தங்கள் உடல்நலத்தை பேணுமாறும் முகக்கவரி அணியுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். அதேவேளை கடுமையான காற்றின் தரம் ஆரோக்கியத்தை, குறிப்பாக சுவாச குழாயை பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் நினைவுறுத்தினர். மலேசிய நாள் காலத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் முதிர்ச்சியும் கொள்கை உறுதியும் பெருந்தன்மையும் கொண்ட சமூகத்தை உருவாக்குவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பிடும் நாளாக அமைய வேண்டும் என சரவ ஆளுநர் துன் டாக்டர் வான் ஜுனாடி துவான் குஜாஃபார் தெரிவித்தார். நாட்டின் வலிமை பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமின்றி பன்முகத்தன்மையை விவேகத்துடன் நிர்வகிப்பதிலும் உள்ளது என்றார் அவர். இவ்வளை மலேசியர்கள் இன சமய வட்டார வேறுபாடுகளை கடந்து நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஒற்றுமையையும் அடையாளத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் வலியுறுத்தினார். மலேசிய நாளை ஒட்டி மக்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்பதோடு நாட்டின் அமைதி, நிலைத்தன்மை, வளப்பம் ஆகியவற்றுக்கு அடிநாதமாக இருக்கும் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தென்கிழக்காசியாவில் பேரிடர்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தயார் நிலையையும் எச்சரிக்கை அமைப்புகளையும் வட்டார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துமாறு பிலிப்பீன்ஸ் ஆசியான் நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பேரிடர்களுக்கு எல்லைகள் தெரியாது என்பதால் ஆசியான் நாடுகள் எல்லை கடந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிபர் ஃபெர்டினன்ட் ஆர் மார்கோஸ் வலியுறுத்தினார். ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு நடுவே இளம் ராணுவ தன்னார்வலர்களை சந்தித்த பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் நாட்டின் பாதுகாப்பில் இளையோரின் பங்களிப்பை பாராட்டினார். இளையோரை ராணுவ சேவையில் ஈடுபட ஊக்குவிக்கும் வகையில் பிரான்ஸ் தன்னார்வ ராணுவ சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிறைவாக 2026 கத்தார் கிளாசிக் டென்னிஸ் போட்டி. நாட்டின் முன்னணி மகளிர் ஆட்டக்காரர் எஸ் சிவசங்கரி தனது முதல் PSA பிளாட்டினம் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் பெல்ஜியத்தின் டினேக்லிட்ஸ் காயம் காரணமாக விலகியதைத் தொடர்ந்து சிவசங்கரிக்கு வெற்றி வழங்கப்பட்டது. உலகின் 5 நிலை ஆட்டக்காரரான அவர் அடுத்து எகிப்தின் ஹானியா அல் ஹமானியை எதிர்கொள்கிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்கள், நமக்கு கடிதம் வழி கிடைக்கப்பெற்ற பாடல்கள். இன்று நம்ம கூட யார் இணைய போறாங்கன்னு பார்த்தோம்னா, சித்தியாவான் பேராவை சேர்ந்த, அங்கேயே பிறந்து வளர்ந்து பணியும் புரிந்த சாந்தா காளியப்பன் அவங்க தான் நம்ம கூட இணைய போறாங்க. அவங்க விரும்பி கேட்ட ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு அவங்க கூடயே பேசலாம். தொடக்க பாடல் பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வராங்க. இதோ

0: செவ்வாய்க்கிழமை இன்று மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் இன்று நம்ம கூட இணைந்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தியாவான் பேராவை சேர்ந்த சாந்தா காளியப்பன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, மலரும் நினைவுகளில் பேசணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா? நீங்க கடிதம் எழுதி அனுப்பும் போதே கண்டிப்பா பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எழுதி அனுப்பியிருப்பீங்க.
1: ஆமாங்க ஐயா, நான் இரவுல தூங்குற நேரத்துல ஒரு தாளாட்டு மாதிரி இந்த மலரும் நினைவுகள் இருக்கிறதுனால அது கேட்பது வழக்கம். பாடல்கள் பேசி சொல்லுதுன்ற போது நம்மளும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அதற்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
0: ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய தமிழ் ரொம்ப அருமையா இருக்கு, ஆசிரியரா நீங்க?
1: ஆமாங்க ஐயா, பணி ஓய்வு பெற்று இருக்கிறேன், 38 ஆண்டுகள்.
0: 38 ஆண்டுகள், சரி சரி. அதான் நீங்க பேசும்போதே உங்க தமிழை கேட்கும் போதே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா வந்து நல்ல ஒரு தமிழ் ஆளுமை கொண்ட ஒருவருடன் தான் நான் உரையாடிட்டு இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பான ஆசிரியரா நீங்க?
1: ஏறக்குறைய அப்படிதான். மாணவர்களுக்கு போதிக்கின்ற போது கண்டிப்பு இல்லைன்னா பாடம் சேராது. வகுப்பறையை விட்டு வந்த பிறகு நாங்கள் நண்பர்கள்.
0: சரி சரி. ஆமா, என்கிட்ட நீங்க கண்டிப்பா இருந்துட மாட்டீங்களா, அதனாலதான் ஆரம்பத்துல கேட்டுக்கிறேன்.
1: நண்பர்களாகவே பேசலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா நண்பர்களாகவே பேசலாம். சரி சொல்லுங்க, ஆசிரியை சாந்தா என்பவர் யார் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், நேயர்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நீங்க.
1: நான் சாந்தா காளியப்பன். சின்ன வயதில் இருந்தே தகப்பனாருடைய பெயரை சேர்த்து எழுதுவது எனக்கு வழக்கமாகி இருக்கிறது. நான் சித்தியாவான்ல பிறந்து வளர்ந்ததெல்லாம் சித்தியாவான். தற்காலிக ஆசிரியராக தான் முதல்ல நான் இந்த வேலையை தொடங்கியிருந்தேன். பிறகு பயிற்சி முடிந்து தொடர்ந்து ஆசிரியராக நீண்ட காலம் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். இடையில ஒரு 3 ஆண்டுகள் மலாய் பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்ச அனுபவமும் எனக்கு இருக்கு. அதனால ரெண்டு பக்கத்திலயும் இருக்கின்ற அனுபவத்தை வைத்து நம்ம இன்னைக்கு பேசலாம் நினைக்கிறீங்க.
0: கண்டிப்பா அதை பற்றி எல்லாம் நம்ம நிறைய பேச போகின்றோம். இப்ப நீங்க வசிப்பது இன்னமும் சித்தியாவான்லதான் வசிக்கிறீங்களா?
1: ஆமா, இன்னமும் சித்தியாவான் தான்.
0: பிறந்து வளர்ந்து அங்கேயே வேலை பார்த்து இன்னமும் அங்கதான் வசிக்கிறீங்க?
1: பிறந்து வேலையை தொடங்கி பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கடா மாநிலத்துல வேலை பார்த்து திரும்பியும் சித்தியாவானுக்கே வந்து இங்கே பணி ஓய்வு பெற்று இருக்கிறேன்.
0: நாம வந்து இந்த சமூக ஊடகங்கள்லாம் அப்பப்ப பார்க்கும் போது நிறைய பேர் வந்து இந்த சித்தியாவனுக்கு செல்லும் அந்த புகைப்படங்கள் காணொலிகள்லாம் பதிவு செய்வாங்க. இப்ப ஏதாவது ஒரு நாள் விடுமுறை கொஞ்சம் தூரமா போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா நிறைய பேர் சித்தியாவான் போவதை நம்மளால பார்க்க முடிகின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்க ஊரில் உள்ள சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: எங்கள் ஊரில் பேரா மாநிலம், வெள்ளி மாநிலங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாநிலத்துல சித்தியாவானை அடுத்தடுத்து நிறைய நாம சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம பங்கோர் தீவை சொல்லலாம். நம் குடும்பத்தோடோ நண்பர்களோடோ வந்து நம்மளுடைய பொழுதை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு பங்கோர் தீவு மிகச்சிறந்த இடம். அதனால பெரும்பாலும் எல்லாரும் சித்தியாவானுக்கு வர்றத விரும்புகிறார்கள். தொழில் பேட்டைகள் நிறைய வளர்ந்து வர்றதுனால வேலைக்காகவும் மக்கள் இங்க வர்றது உண்டு.
0: தொடக்க பாடலா என்ன பாடல்?

0: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாவில் நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
2: நாடு என்ன செய்ய

நாட்டுக்கு நலன் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா.

0: என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் என்னோடு பிறந்தவர்கள். 2 மூத்த அக்கா, 1 தம்பி, மற்றவர்கள் எல்லாம் தங்கை. என்னுடைய வாழ்க்கை தொடங்கியதே ஒரு தோட்டப்புறம் தான், தேவனுக்கு அருகில் இருக்கிற சுனைவாங்கி தோட்டம். அந்த தோட்டத்தில் பிறந்தது அயர்த்தவர், வளர்ந்தது அங்க சுங்கைவாங்கி தோட்டம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்லதுகளுக்கும் அந்த தோட்டம் மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. இதனாலதான் இந்த தத்துவ பாடலில் எனக்கு அதிகமாக கேட்க வருகிறது. அந்த சுங்கைவாங்கி தோட்ட தமிழ் பள்ளியில தான் என்னுடைய தொடக்க கல்வி. நான் தொடக்கமா ஆசிரியர் பணிக்கு போனதும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான். தோட்டமும் இந்த ஊரும் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
1: நிறைய சாதனையாளர்கள் பெருமிதத்தோட எப்பவுமே வந்து நிறைய பேர் நேர்காணல் செய்யும் போது அவங்க தோட்டத்தை பற்றி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. எல்லார் வாழ்விலும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அவங்க பிறந்து வளர்ந்த அந்த தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது.
0: என்னுடைய தகப்பனார் திரு காளியப்பன், தாயார் திருமதி லட்சுமி, என்னுடைய தந்தை கண்டிப்பு நிறைந்தவர். இன்றைக்கு என்னிடம் இருக்கிறது என்ற இந்த கண்டிப்புக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். என்னுடைய தந்தையரை பற்றி சொல்ல வேண்டுமானால், எனக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் கல்விக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மனிதர். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் செய்து முடித்து கட்டாயம் அன்றைக்கு படித்து விட வேண்டும். பள்ளி பாடங்களை படித்து விட வேண்டும். பள்ளி பாடத்தை தவிர்த்து நாளிதழ் வாரத்திற்கு ஒரு முறை வாங்குவார்கள், அதையும் நாம் படித்து விட வேண்டும். தோட்ட தொழிலாளி, ரப்பர் மரம் வெட்டுகின்ற ஒரு தோட்ட தொழிலாளி தான்.
1: அவருக்குள்ள அந்த மாதிரி அந்த பண்புகள் எல்லாம் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்பவே
0: நான் நினைக்கின்றேன், ஒருவேளை அவருடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவர் அனுபவித்த துன்பத்தை அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது, கல்வி நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதனாலதான் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் எதையாவது வாசியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்.
1: ரொம்ப நல்ல ஒரு பழக்கம், வாசிப்பு பழக்கம், ஏதாவது படிப்பது. ஆனா இந்த காலத்துல அந்த பழக்கம் ரொம்ப குறைஞ்சிட்டே போதே, அதை வந்து உங்களால கவனிக்க முடியுதா?
0: ஆமாங்க, அன்றைக்கு வந்து வாசிக்கின்ற பழக்கம் என்றாலே நம்மளுக்கு ஏடுகள் இருந்தது, புத்தகங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் கையிலேயே கைபேசி இருக்கிறது, அதுக்குள் உலகம் இருக்கிறது. அதனால் வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து கேட்கின்ற பார்க்கின்ற பழக்கம் அதிகரித்து இருக்கிறது மக்களிடையே. அதை தொழில்நுட்ப வளர்ச்சி என்று எடுத்துக் கொள்ளலாமா, அல்லது வாசிப்புக்கு ஏற்பட்ட தேய்மானம் என்று எடுத்துக் கொள்வதா என்பது இன்னமும் சர்ச்சையான விஷயமாக தான் இருக்கின்றது.
1: சரி, இப்ப வந்து நீங்க சித்தியாவனில் வசிப்பது யார் கூட இருக்கீங்க?
0: நான் என்னுடைய சகோதரி கூட இருக்கேன். தாயார் சமீபத்தில் தான் காலமானார். தனியாக இருக்கின்றோம் நாங்கள், 3 பேர் இருக்கின்றோம் இப்போது குடும்பத்தில். மற்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்கின்றார்கள்.
1: அதாவது ரொம்ப அபூர்வம். ஏன்னா வந்து இந்த 3 சகோதரிகளா நீங்க?
0: நாங்கள் மொத்தம் சகோதரிகள் 6 பேர், ஒரே ஒரு சகோதரர். இந்த 6 பேர்ல 3 பேர் ஜொஹூர் மாநிலத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் 3 பேர் பேரா மாநிலத்தில் இருக்கின்றோம்.
1: ரொம்ப நாட்களா, அதாவது பிறந்து வளர்ந்து இன்னமும் வந்து ஒரே வீட்டில் நீங்க 3 இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா அது இப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பாக இன்னொரு ஒரு பாடலையும் நீங்க விரும்பி கேட்கணும். பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
0: ஆமாங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற அன்புக்கரங்கள் என்ற படத்தில் ஒழித்த பாடலை கேட்க விரும்புகின்றேன். முன் நம்ம பேசணும் இல்லையா, எப்படி எல்லாம் ஒன்னா இருக்கீங்க அப்படிங்கறது, அது ஒரு காரணமா கூட இருக்கலாம்.
1: சரி, கண்டிப்பா அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: மூன்று சகோதரிகளோடு இன்னமும் வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் செல்வி சாந்தா காளியப்பன் அவங்க இருக்காங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது இன்னமும் வந்து, ஏன்னா நிறைய பேர் நம்ம உரையாடல்ல இந்த மலரும் நினைவுகள்ல பேசும்போது அவங்களுடைய இந்த சகோதர சகோதரிகளை வந்து ரொம்ப அவங்கள நினைத்து பார்க்கும் போதே அழுக வருது. ஏன்னா வந்து இப்ப நாங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறது இல்ல, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இன்னமும் வந்து ஒன்றா வாழ்றீங்களா, அந்த ஒரு சூழல் வந்து உங்க வீட்டுல எப்படி இருக்கும்?
1: ஒன்றாக வாழ்வது அப்படின்னு சொன்னா எல்லாரும் அண்ணாடிக்கு அப்படியே கட்டி பிடிச்சு அதெல்லாம் அப்படி நடக்காது. எல்லா குடும்பத்திலும் நடக்கின்ற சண்டை, சச்சரவு, கருத்து பேதம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதை தாண்டியும் ஒன்னா வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: நீங்க ஓய்வு பெற்று எத்தனை ஆண்டு காலம் ஆயிருச்சு?
1: நான் பணி ஓய்வு எடுத்து 3 ஆண்டுகள், விருப்ப பணி ஓய்வு
0: எடுத்துக்கிட்டேன்.
1: 3 ஆண்டுகள் ஆகுறது.
0: பணி ஓய்வுக்கு பிறகு இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் இருந்ததோ உங்களுக்கு?
1: நான் கொஞ்சம் வாசிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வம் உள்ள ஆள், அதனால பணி ஓய்வுக்கு பிறகு என்னுடைய எழுத்துலக வேலையை கொஞ்சம் தொடர்ந்து தீவிரமா செய்யலாம், வாசிப்பை தீவிரப்படுத்தலாம் அப்படிங்கிறது திட்டமாக இருந்தது. அந்த வகையில் அதை நோக்கி இன்றைய பயணம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு.
0: ஏதாவது புத்தகங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கீங்களா இதற்கு முன்பாக?
1: நான் கடந்த ஆண்டு என்னுடைய சிறுகதை தொகுப்பு விடியல் தூரம் இல்லை அப்படிங்கிற தொகுப்பு நூல் ஒன்றை வெளியிட்டு முடிச்சிருக்கேன். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. சமீபமாக நான் பிறந்து வளர்ந்த சித்தியாவானில் அந்த வெளியீடு செய்து முடித்திருக்கின்றேன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு. தொடர்ந்து ஒரு நாவல் எழுதி இருக்கின்றேன், இன்னும் அடுத்த நாவலுக்கான முயற்சியில இறங்கி இருக்கேன். இப்படி ஓடுகிறது என்னுடைய எழுத்துலக பணி.
0: அதாவது நிறைய பேருக்கு ஓய்வு பெற்ற பிறகு இந்த எழுத்தாளர்கள் நிறைய பேருக்கு வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா இந்த ஓய்வு பெற்ற பிறகு இருக்கின்ற அந்த ஒரு நேரத்தில் இந்த எழுத்து பணிகளை எப்படி நீங்க செய்வீங்க? காலையில எழுந்த உடனே எழுத ஆரம்பிச்சிருவீங்களா, இல்ல அதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கும், அப்பதான் எனக்கு எழுதவே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா?
1: இல்ல, எழுத தொடங்கிட்டோம்னா எழுதணும்னு எண்ணம் இருந்ததுதான், அது மனதில் ஒரு பக்கத்துல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணமே நம்மள ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல விடிய காலையில எழுப்பி விடும். சில நேரங்கள நடுராத்திரில எழுதுவோம். எப்ப தோணுதோ அப்ப உட்கார்ந்து எழுத வேண்டியதா, நமக்கு அதோட வேற வேலை இல்லையே, அதனால அப்படியே எழுதிக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதா.
0: சரி, இப்ப ஒரு நாவல் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அதன் தலைப்பு என்ன சொன்னீங்க?
1: மனம் தேடும் மண்ணுயிர் வாசல் அப்படிங்கிற ஒரு நாவல், போட்டிக்காக எழுதின நாவல். எனக்கு 3ஆம் நிலையில பரிசு கிடைத்தது.
0: சிறப்பு.
1: மலேசிய தமிழ் இயல் மன்றம் ஏற்பாடு செய்து நடத்தினாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எதை பற்றிய நாவல் அது? என்ன மாதிரி கதைகள் எழுத உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கதைகள் அப்படின்னு சொன்னாலே நான் என்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம், கூர்ந்து கவனிப்போம், அனுபவிச்சிருப்போம், அதை கதையா வடிக்கலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நாவல் நான் வாழ்ந்த தோட்டப்புற வாழ்க்கையை பற்றின ஒரு நாவலா அது இருந்தது.
0: சிறப்பு சிறப்பு. இன்னமும் உங்கள் எழுத்து பணி மிக சிறப்பா தொடர வேண்டும், மிக சிறந்த படைப்புகளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கூறி அடுத்த பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் ஒற்றுமையாய் வாழ்வதாலே ஒன்று நன்மையே அப்படிங்கிற பாடல். நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும், நம்ம பள்ளின மக்கள் வாழ்கின்ற நாட்டில் இருக்கும், அந்த நாட்டில் நம்ம ஒற்றுமையை பேணினால் மட்டுமே இந்த நாட்டில் சுபிட்சமாகவும் சுதந்திரமாகவும் நீண்ட நாள் அமைதியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. அதனால இந்த ஒற்றுமையாய் வாழ்வதாலே ஒன்று நன்மையே அப்படிங்கிற பாடல் அடுத்த பாடலா கேட்கலாம்.

0: ஆயிரத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ.
1: முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்து இப்பதான் மூன்று வருடத்திற்கு முன்பு குமாரி சாந்தா அவங்க பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நிறைய மாணவர்களை உங்களுடைய இந்த ஆசிரியர் பணியில பாத்திருப்பீங்க. காலம் மாற மாற மாற என்ன மாறி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க?
2: இந்த ஆசிரியர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் முன்பு பார்த்து, அதாவது 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழல் வேறு. அன்றைக்கு சூழ்நிலையில பெற்றோர்கள் ஆசிரியரை முழுக்க முழுக்க நம்பி தங்களுடைய குழந்தைகளை ஒப்படைப்பாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை. இந்த உலகம் அவர்களுக்கு விரிந்து இருக்கிறது. பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளை நிறைய விஷயம் தெரிந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அவங்களோட தேவையும் தேடலும் வேறையாக இருக்கின்றது. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் அவங்களுடைய பணியை மாற்றி வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இன்னைக்கு இருக்கு. அதனால அன்றைக்கு இருந்த மாணவர்களும் இன்றைக்கு இருக்கு சூழலும் சமூக தேவையும் வேறு வேறு மாதிரியாக நிச்சயமாக இருக்கு.
1: அதுவும் இல்லாம நீங்க வந்து பணியை தொடங்கிய அந்த ஒரு காலகட்டத்தில் விவேக கைபேசி கூட இல்ல.
2: உண்மைதான்.
1: ஆனா நீங்க பணி ஓய்வு பெற்ற காலத்தில் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவே வந்துருச்சு, சேட் ஜிபிடியே வந்துருச்சு. நீங்க எல்லா காலகட்டங்களிலும் ஆசிரியரா இருந்திருக்கீங்க.
2: உண்மை. பணி ஓய்வு பெறக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்களே, அந்த முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் கிட்ட இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ள விஷயங்கள் இருந்தது. ஏன்னா இந்த சேட் ஜிபிடி, இந்த ஐடி உலகம், இத பற்றி அந்த மாணவர்கள் வந்து ரொம்பவும் விவேகமாக இருந்தார்கள். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட 60 நெருங்கும் போது அந்த குழந்தைகளிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் அவ்வளவு கெட்டிக்காரர்களாக இருக்கு.
1: எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். அந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாத்தீங்க?
2: ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம் சில நேரங்கள்ல மனசு வலிக்கும். சின்ன பசங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா சின்னவங்களோ பெரியவங்களோ கல்விங்கிறது எங்க வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கலாம்.
1: பணி ஓய்வு பெற்று எழுத்து பணியில இருக்கீங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது திட்டங்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கா?
2: திட்டங்கள் இதற்கு பிறகு நாடு சுத்தி பார்க்கணும், பார்க்கணும், அனுபவங்கள் பெருக்கிக் கொள்ளணும். இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. காலமும் கடவுளும் அதுக்கு கருணை காட்டிலாம் நிறைய செய்யலாம்.
1: சரி, அடுத்த பயணம் எங்க? இந்தியாவை தவிர்த்து எங்க? ஏன்னா கேக்குற எல்லாமே இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கேள்வியில இந்தியாவை தவிர்த்து ஏதாவது ஒரு நாடுக்கு பயணிக்கணும் அப்படின்ற ஆசை திட்டம் இருக்கா?
2: எனக்கு பொதுவாவே இந்தியாவை தவிர்த்து வேற எந்த நாட்டுக்கும் போறதுக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது. அதனால இந்தியாவிலேயே இன்னும் பார்க்க நல்ல இடங்கள் இருக்கு. கோவிலை தவிர்த்து 1000 இடங்கள் இருக்கு, அதையெல்லாம் பார்க்கலாம். வரலாற்று கால இடங்கள் இருக்கின்றது. ஏன் அவ்வளவு தூரம் மலேசியாவிலேயே நிறைய இடம் இருக்கும், பார்க்காம அதையெல்லாம் போய் பார்க்கணும்.
1: நிறைய சுற்றி பார்க்கணும், நிறைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளை நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க எழுத்து பணிகளும் எப்போதும் சிறந்திருக்க வேண்டும் என்று கூறி இந்த ஒரு உரையாடலுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றியை உங்களுக்கு சொல்லி நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
2: நிறைவு பாடலாக நான் கேட்க விரும்புவது வளர்ந்த கலை மறந்து விட்டாய் ஏனடா கண்ணா அப்படிங்கிறது. இது கண்ணதாசனுடைய பாடல். ஒரு காதல் பாடலாக கூட இது இருக்கலாம், தத்துவ பாடலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால இறுதி பாடலாக இந்த பாடலை நான் கேட்க விரும்புகிறேன்.
1: அந்த பாடலை கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, ஒரு உயர்ந்த கோபுரத்துல சில நீல புறாக்களும் சில வெள்ளை நிற புறாக்களும் வாழ்ந்து வந்தன. நீல புறாக்கள் தாம் வெள்ளை புறாக்களை விட அழகாக இருப்பதாக எண்ணி கர்வத்துடன் இருந்தன. சில நாட்களுக்கு பின் அக்கோபுரத்தில் பழுது பார்க்கக்கூடிய வேலை ஆரம்பமானது. அதனால எல்லா புறாக்களுக்கும் கோபுரத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. புறாக்கள் எல்லாம் வேறொரு இடம் தேடி ஒரே திசையில் பறந்து சென்றன. அவைகள் பறந்து செல்லும் போது ஒரு இடத்துல வெயிலில் உலர்வதற்காக பரப்பப்பட்ட நெற்கதிர்களை கண்டதும் அனைத்தும் ஒன்றாக அவ்விடத்திற்கு பறந்து சென்று அந்த காய போட்ட நெற்களை தின்று தீர்த்து விட்டது. பிறகு அங்கே அருகே இருந்த ஒரு பெரிய மரம் ஒன்றில் அமர்ந்தன. தானியத்தை காய்வதற்காக பரப்பிவிட்டு சென்ற அந்த வேடன் திரும்பி வந்து பார்த்தபோது தானிய மணிகள் ஒன்று கூட இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சான். தானியங்கள் காயப்போட்ட இடத்தில் புறாக்களின் எச்சம் கிடப்பதை பார்த்து வேடன் என்ன நடந்தது என்பதை யூகித்து கொண்டான். நாளைக்கு இந்த புறாக்கள் வரட்டும், எப்படியும் வலை விரித்து பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மறுநாள் வலை ஒன்றை தயார் செய்து அந்த இடத்தில் விரித்து தானியங்களையும் போட்டு புறாக்கள் வரும் வரை காத்திருந்தான். அடுத்த நாள் அங்கே வந்த புறாக்கள் தானியத்தை பார்த்ததும் அதை உண்ணும் ஆசையில் வேகமாக தரையிறங்கி உண்ணத் தொடங்கியது. சில மணித்துளிகளில் அதன் கால்கள் வலைகளில் சிக்கிக் கொண்டன. சற்று தொலைவில் மறைந்திருந்த அந்த வேடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான். வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உயிர் மீதுள்ள ஆசையினால் எல்லா புறாக்களும் ஒன்றாக இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தது. வலையையும் புறாக்கள் தூக்கி கொண்டு உயிரே பறந்து சென்றன. இதை பார்த்த வேடன், புறாக்கள் போனாலும் பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வலையும் அதோடு போகிறதே என்று புலம்பிக் கொண்டே பறந்து செல்லும் புறாக்களின் பின்னே ஓடினான். பறந்து செல்லும் போதே நீல புறாக்கள் கர்வத்தோடு, பாத்தியா, எங்களுடைய வலிமையால் தான் நீங்களும் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். நாங்கள் சிறகை மிக வேகமாக அடித்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் மாட்டியிருப்போம் என்று கூறின. உடனே வெள்ளை நிற புறாக்களும், நாங்கள் தான் வலிமையோடு பறந்தோம், உங்களுக்கு பார்ப்பதற்கு நீங்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் ஆற்றலெல்லாம் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே பறந்தன. வீண் கர்வத்தினால் சண்டையிட்டு கொண்டு பறந்ததினால் அவற்றின் பறக்கும் வேகம் குறைய ஆரம்பித்தது. அதனால அவை ஒரு மரக்கிளையில் வலையுடன் சேர்த்து சிக்கிக் கொண்டது. இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த வேடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த புறாக்கள் தப்பிவிடுமோ என்று நான் பயந்தேன். நல்ல வேளையாக அவற்றின் ஒற்றுமை நீங்கியதால் அனைவருக்கும் தாழ்வுதான் ஏற்பட்டது என்ற அந்த நெறிப்படி பறந்த புறாக்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னான். அவைகளை பிடித்து தனது கூடைக்குள் போடத் தொடங்கினான். உண்மையிலேயே ஜாதி மத நிற இன மொழி பேதமின்றி நாம ஒற்றுமையாக வாழுகிற வரைக்கும் நாம் அனைவரும் கைகோர்த்து எதையும் சாதிக்கலாம். இதுதான் உண்மை. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளையாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர் என்று அல்லாஹ் 49வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இதிலிருந்து நாம் அறிவது என்னன்னு சொன்னா, உலக மக்கள் அனைவரும் ஒரு தொப்புள் கொடியின் வழியே வந்த வழித்தோன்றல்கள்தான். நம்மில் ஏற்படுத்தப்பட்ட கோத்திரங்கள் வித்தியாசங்கள் அனைத்தும் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளத்தானே தவிர பிரிவினை காட்டி பிரிந்து போவதற்கு அல்ல. அன்றைக்கு உயர் குலத்தை சார்ந்த அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களுக்கு, தன் நாட்டை வீட்டை மனைவி மக்களை துறந்து சென்ற முஹாஜிர்களுக்கு அனைத்திலும் சரிபாதி தருகிறோம் என்று சொன்ன மதீனாவாசிகள் அனைவரும் ஒற்றுமையின் சின்னங்கள். இறைவனால் இறக்கி அருளப்பெற்ற திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துவது சமூக ஒற்றுமையைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி பேருரையின் போது, உங்களில் உயர்வு தாழ்வு என்பது ஏக இறைவனை அஞ்சுவதில்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற எதிரும் இருக்கக்கூடாது என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உலகுக்கு பிரகடனப்படுத்திவிட்டுத்தான் சென்றார்கள். ஆகவே ஒற்றுமையோடு செயல்படுவோம், உன்னதம் பெறுவோம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. #பஞ்சாரன் ஜாக்கிம். மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
4: நாளைய பொது விடுமுறை அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒன்றாகவும் நம்ம புகை மூட்டத்திலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நீங்கள் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: தெரியுமா? அப்புறம் எதுக்கு என்ன காது வச்சு தொலைச்ச? அவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
1: ஐயோ, நான் எப்பதான் சொன்னேன் கூட்டு போலனே.
2: Hey, this is Arun, music composer.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டா.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: குவாமோசாங், அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்பாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: ஹிந்தி பாடல்களை

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இழந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதி

0: 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
0: நினைத்தாலே இனிக்கும்.
2: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
0: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: யாராவது உங்க மனசு காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியாவும் அனைத்து மலேசியர்களுக்கும் மலேசிய நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாடு அமைதியாகவும் வளமாகவும் அனைத்து வகை பேரிடரிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரார்த்திப்பதாக பேரரசர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். பயண பரிமாற்றங்கள், அனுபவ பகிர்வுகள் உட்பட காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் தளம் ஆகியவை வாயிலாக நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் மாலத்தீவும் பரந்த வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்நாட்டிற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் அந்நாட்டின் மக்களவைத் தலைவர் அப்துல் ரஹீம் அப்துல்லாவை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் இன்று சில நற்செய்திகளை அறிவிப்பார் என அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு மலேசிய நாள் கூச்சிங் போர்னியோ மாநாட்டு மையத்தில் கொண்டாடப்படுகிறது. யுக்ரைன் அதிபர் உலடிமிர் ஜெலன்ஸ்கி தனது பிரான்ஸ் சக எமனுவேல் மெக்ரோனை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்கா நியூயார்க்கில் அடுத்த வாரம் தலைவர்கள் உரையாற்றவுள்ள ஐநாவின் பொது பேரவையினுடைய இச்சந்திப்பு அமையும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். முன்னதாக யுக்ரைன் போர் குறித்து மெக்ரோனிடம் தாம் விரிவாக கலந்துரையாடியதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஆகஸ்ட் 1st நிலவரப்படி ஈரான் உடனான போரினால் அமெரிக்க ராணுவத்திற்கு சுமார் $38 பில்லியன் செலவாகியுள்ளதாக நாடாளுமன்ற வரவு செலவு அலுவலகம் CBO தெரிவித்துள்ளது. மோதல் நீடிக்கும் ஒவ்வொரு மாதமும் மேலும் பல $1 பில்லியன் செலவாகக்கூடும் என்றும் அது கூறியது. விளையாட்டு, ஈரான் 26 கத்தார் கிளாசிக் ஸ்குவாஷ் போட்டி. தேசிய மகளிர் விளையாட்டாளர் எஸ் சிவசங்கரி தனது முதல் PSA பிளாட்டினம் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் பெல்ஜியத்தின் தீனே கிலிஸ் காயம் காரணமாக விலகியதைத் தொடர்ந்து சிவசங்கரி வெற்றியை பதிவு செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய டீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வயு

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, ஒரு முஸ்லீம் என்ற வகையிலும் இந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் இஸ்லாம் ஒரு விரிந்த பார்வையை தந்துள்ளது. அந்த வகையில் நாம் ஏன் தாய் நாட்டுக்கு அல்லது வாழும் பூமிக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம். பூமியை வளப்படுத்தி அபிவிருத்தி பணியில் ஈடுபடுவதே மண்ணின் மீது மனிதனுக்குள்ள உறவு என அல்குர்ஆன் கூறுகிறது. அவன்தான் உங்கள் பூமியிலிருந்து படைத்தான், அதில் அபிவிருத்தி பணியை மேற்கொள்ள வளப்படுத்துமாறு அவன் உங்களை வேண்டியுள்ளான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூதிலே 61வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து, நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பொதுவாக கட்டுப்பட்டு நடப்பது இஸ்லாம் வலியுறுத்தும் உயர்ந்த பண்பாடாகும் என்பதை பறைசாற்றுகிறது. கட்டுப்பாடின்றி வாழ்வது தர்மம் அல்ல என்பதே இஸ்லாத்தின் போதனையாகும். தான் வாழும் நாட்டின் அரசுடன் அவனுக்குள்ள உறவு குறித்து அல்குர்ஆன் தெளிவாக வழிகாட்டியுள்ளது. ஆக்கப்பூர்வமான நல்ல விடயங்களில் ஒத்துழைக்குமாறு இஸ்லாம் பணித்துள்ளது. தேச ஒருமைப்பாடு, நாட்டின் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, சுதந்திரத்தை காக்கும் வகையில் நாட்டுக்காக உழைப்பது கண்டிப்பான தேவை என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் நடந்து கொண்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தௌபாவாக இரு அம்சங்களை பரிந்துரை செய்தான். அதிலொன்று, அவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும், இன்னொன்று நாட்டை விட்டும் வெளியேற வேண்டும் என்பனவாகும். இங்கு ஒரு மனிதனை கொலை செய்வதனையும் அவன் நாட்டை துறந்து வெளியேறி விடுவதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமதரத்தில் உள்ள தண்டனையாக பார்ப்பதை அவதானிக்கலாம். அதாவது, ஒருவன் தனது தேசத்தில் தொடர்ந்தும் வாழ்வது அவனுக்கு உயிர் வாழ அனுமதிப்பதற்கு சமமானதாகும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தேசம் என்பது ஒரு மனிதனின் உயிருக்கு சமமானது என அல்குர்ஆன் குறிப்பிடுகின்றது.

அன்பிற்குரிய நேயர்களே, தேசத்தின் மீதான நேசமும் தன் உயிர் மீதான பற்றும் சம அந்தஸ்துடையதாகவே அல் குர்ஆன் கூறுகிறது. சூரா நிசாவின் 66வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்களது பூமியிலிருந்து வெளியேறி சென்று விடுங்கள் என அவர்களுக்கு விதித்த போது அவர்களில் மிக சிலரே அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கு ஒரு மனிதனை கொலை செய்வதனையும் அவன் நாட்டை துறந்து வெளியேறி விடுவதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமதரத்தில் உள்ள தண்டனையாக நோக்குவதனை அவதானிக்கலாம். அதாவது, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தேசம் என்பது ஒரு மனிதனின் உயிருக்கு சமமானது என அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. தான் பிறந்த மண்ணையும் தேசத்தையும் நேசிப்பது மனிதனிடம் உள்ள ஒரு இயற்கையான உணர்வு. தேசப்பற்று என்பது மனிதனுக்குள்ளே புதைந்துள்ள ஒரு மானிட பண்பு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த மக்கத்து மண்ணை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் மக்கா வாசிகளின் எல்லை மீறிய கொடுமைகள் நபிகளாரை நிர்பந்தமாக இடம்பெயர வைத்தது. அப்போது அவர்களின் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட சோகம் கலந்த வார்த்தைகள் மக்கா மண்ணின் மீதுள்ள அவர்களது நேசத்திற்கு சான்றாக அமைந்தன. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்கா நகரை நோக்கி, மக்காவே, நீ உலகிலேயே எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, அல்லாவிடத்திலே மிகவும் கண்ணியமான தேசம், உன் சமூகம் என்னை விரட்டியிருக்காவிட்டால் நான் உன்னை விட்டு சென்றிருக்கவே மாட்டேன் என்று கூறினார்கள். நபி அவர்கள் மனித உணர்வுகளோடு படைக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் அவரிடமிருந்து தேசப்பற்று, தேசிய உணர்வும், தேசத்தை நேசிக்கும் வார்த்தைகளும் இயல்பாகவே வெளிப்பட்டிருக்கின்றன. மனித இயல்பின் அடிப்படை என்ற வகையில் பிறந்த பூமியை நேசிப்பது என்பது தவிர்க்க முடியாதது. எனவே அதனை இஸ்லாம் வரவேற்கிறது. நாட்டுப்பற்று சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஒருவருக்கொருவர் உதவும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது. தேவைப்படும் போது நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களுக்காகவும் சேவை செய்வது நாட்டுப்பற்றின் சிறந்த வெளிப்படையாகும். ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்கள் நாட்டின் மீது பற்று கொண்டிருந்தால் அவர்கள் தங்கள் நாட்டை பற்றி பெருமை கொள்வார்கள். நாட்டுப்பற்றை ஒரு நற்குணமாகவே இஸ்லாம் கருதுகிறது. ஆனால் அது மற்றவர்களுக்கு எதிரான வெறுப்பு அல்ல, பகைமைக்கு இட்டுச் செல்லக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.

அன்பிற்குரிய நேர்களே, பிறந்து வளர்ந்த தேசம் மீது அன்பு வைக்காத மனிதன் இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் தாய் நாட்டின் மீது ஒரு பற்று இயல்பாகவே இருக்கும். நாட்டுப்பற்று என்பது மனித இயல்புணர்வுகளில் ஒன்று. இந்த உணர்வை ஒருபோதும் இஸ்லாம் புறக்கணிக்காது. காரணம், இஸ்லாம் இயல்பு மார்க்கம். இஸ்லாத்தின் நிலைப்பாட்டில் தாய் நாட்டின் மீது பற்று வைப்பது முக்கிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது. நாட்டுப்பற்று ஒரு இயல்பான உணர்வு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்தும், சஹாபாக்கள், சலஃபுகள், இமாம்கள் வாழ்விலிருந்தும் கண்டுகொள்ளலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிறந்து வளர்ந்த மக்கத்து மண்ணை மிகவும் நேசித்தார்கள். இஸ்லாமிய அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ் புத்தகங்களில் முதலானவை புகாரி என்ற நபிமொழி புத்தகம். இதனை கோர்வை செய்தவர் இமாம் புகாரி ரஹமத்துல்லானி அவர்கள். இவர்களுடைய இயற்கை பெயர் முஹம்மது பின் இஸ்மாயில். இவர்கள் புகாரா என்ற ஊரில் பிறந்தார்கள். தன் தாய் நாட்டின் மீதுள்ள பிரியத்தால் அந்த ஊரை தன் பெயருடன் இணைத்து புகாரி என்று அழைப்பதை பிரியப்பட்டார்கள். அந்த பெயரை கொண்டே அறியப்படுகிறார்கள். அதே போல திருமிசி என்ற ஹதீஸ் புத்தகத்தை கோர்வை செய்தவர்கள் திருமிசி ரஹமத்துல்லானி அவர்கள். அவர்களுடைய இயற்பெயர் அபு ஆயிசா. திருமித் என்ற இடத்தில் பிறந்த காரணத்தால் திருமிசி என்பதை தனது பெயருடன் இணைத்துக் கொண்டார்கள். இப்படி பல இமாம்கள் தன் தாய் நாட்டின் மீது உள்ள பிரியத்தால் அந்த ஊர் பெயரையே தங்களின் பெயருடன் இணைத்துக் கொண்டார்கள். ஒரு மனிதன் தனது பிறந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கவும், அவர்களது நலனில் அக்கறை காட்டவும், அவர்களுக்காக உழைக்கவும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இது ஒருவரின் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. எனவே தாய் நாட்டு பற்று என்பது நம் அத்தனை பேருடைய இரத்தத்திலும் கலந்திருக்கிறது. அப்படி கலந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வழங்கிய பங்கீடுகள் ஏராளமாக உள்ளன. அவற்றில் தன் பிறந்த மண்ணை மனதிருப்தியோடு ஏற்பதை போன்று வேறு ஒன்றிலும் மனிதன் திருப்தி காண்பதில்லை என அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். தேசப்பற்று, தேசிய உணர்வும் இருப்பதால் தான் நாடுகள் வளமாகின்றன என உமர் ரதியல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். நாட்டுப்பற்று என்பது நம் பிறந்த அல்லது வாழ்கின்ற நிலம், அதன் உறவுகள், கலாச்சாரம் என்பவற்றின் மீதான பற்றின் அடிப்படையில் எழுகின்ற ஒரு சிந்தனையாகும். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நமக்கு வழங்கியிருக்கும் நாட்டின் சுதந்திரம் இன்னும் தனி மனித சுதந்திரத்தை நினைவில் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவோமாக. இன்னும் அவன் நமக்கு இட்ட ஏவல்களை முழுமையாக ஏற்று எதை விட்டும் தவிர்ந்து வாழச் சொன்னானோ அதை விட்டும் தவிர்ந்தும் மாநபியின் வழியில் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவோமாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 30 நாள் 2026 செப்டம்பர் 16 புதன்கிழமை. இன்று புதன்கிழமையில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் த்ரேசாலா சரு. சரி, செப்டம்பர் 16 புதன்கிழமை இன்று நம் மண்ணின் பெருமையை கொண்டாடும் நாள். வேற்றுமையில் ஒற்றுமை, பல பண்பாட்டில் ஒரே மலேசிய உணர்வு. ஹரி மலேசிய. மலேசிய நாள் தாங்க இன்று. சபா முதல் சரவா வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை, மொழிகள் பல, கலாச்சாரங்கள் பல, ஆனால் நம் இதயம் ஒன்று, அதுதான் மலேசியா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லலாங்க. இந்த இனிய காலை நேரத்தில் நம் நாட்டின் அமைதி, ஒற்றுமை, முன்னேற்றம் என்றென்றும் தொடர நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். அந்த ஒற்றுமை உணர்வோடு நம்ம வாழலாங்க. இது மலேசிய நாள். மின்னலஃபமின் அன்பான மலேசிய தின நல்வாழ்த்து. நாம் மலேசியர்கள், அதுவே நம் பெருமை என்ற அடையாளத்தோடு இன்றைய நாளை தொடங்கலாம். பக்தி பாடல், முதல் பாடல்.

அந்த மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கையை மலேசிய திருநாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மலேசியாவிற்கு இந்த நாட்டில் பிறந்ததற்கு நாம் பெருமை கொள்வோம், தொடர்ந்து நன்றியும் கூறும். அதனால மலேசியர்கள் என்ற கடமையை நாம செய்ய தவறிவிடவே கூடாது. அந்த பெருமையோடு நாம நினைக்கலாங்க. சரி, தொடர்ந்து நாளிதழ்கள் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். புதிய தோட்டத்தில் மனு செய்ய அவசரம் வேண்டாம், மை கார்டு அடையாள அட்டை. ஏன்னா முன்கூட்டியே நமக்கு அறிவிப்பு செய்திருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்முடைய அடையாள அட்டை மாற்றம் காண்கின்றது. ஆனா அவசரம் எல்லாம் தேவை கிடையாது. செப்டம்பர் 17 முதல் புதிய தோற்றத்திலான மை கார்டுகள் அடையாள அட்டைகளை மனு செய்யலாம் என்கின்ற நிலையில், புதிய அடையாள அட்டைகளுக்கு மனு செய்ய பொதுமக்கள் அவசரப்படவே வேண்டாம் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் சத்தியூன் இஸ்மாயில் நேற்று தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு விஷயம் அறிமுகம் செய்யும் போது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும், முதல்ல போய் மாற்றம் செய்தரலாமே நேரம் கிடைக்கும் போது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாருமே முதல்ல போகும் போது என்ன ஆகும், நெரிசலாகும், கூட்டமாகும், அப்புறம் அங்க காத்திருக்கணும், நம்மால முடிக்க முடியாது. அதனால கட்டம் கட்டமாக நம்மளும் போகல, நமக்கு நேரம் எல்லாம் இருக்கு, நேரமும் கொடுக்கறாங்க. எனவே தேசிய பதிவுத்துறை அலுவலகங்களில் நெரிசலை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் அவசரம் காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை செப்டம்பர் 17 முதல் நம்முடைய புதிய அடையாள அட்டைக்கு நாம் விண்ணப்பம் செய்யலாம். ஆனா அவசர அவசரமான செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு செய்திங்க, பாதுகாப்பு மையமாக கே கே மாட் கோலாலம்பூர் போலீஸ் திட்டம் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. தலைநகர்ல போய் நடக்கின்ற குற்றங்களை கண்காணிக்கவும் தடுக்கும் முயற்சிகளை வலுப்படுத்தும் நோக்கத்துல கே கே மாட் சில்லறை விற்பனை கடைகளின் வலையமைப்பை ஒரு பாதுகாப்பு மையமாக மாற்ற கோலாலம்பூர் போலீஸ் வந்து யோசித்து வருகின்றது. தலைநகர் ஸ்லாங்கூர் முழுவதும் அமைந்துள்ள ஏறக்குறைய 700 இந்த சில்லறை விற்பனை கடைகளில் 24 மணி நேர இயக்கங்கள் இது வந்து இயங்கிக் கொண்டிருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா. அதனால இதில் இது செயல்பட்டால் நல்ல வெளிச்சமாக இருக்கும், அதுவும் இந்த மையப்படுத்தப்பட்ட சிசிடிவி வசதியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவசர நேரங்களில் பொதுமக்கள் உதவி கோரும் பாதுகாப்பு இடமாக செயல்படும் திறன் கொண்டவை தான் இது அப்படின்னு போலீஸ் தலைவர் தத்தோ மாசோல் வந்து தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியும் வெளி வந்திருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ புகை மூட்டமாக இருக்கின்றது, காடுகள் எரிப்பு, எரிமலை வெடிப்பு, இதற்கு மத்தியில் வந்து நாம நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக வெளியே செல்லும் போது முகக்கவரை அணிந்து செல்வது அவசியமான ஒன்று. மலேசியாவை சூழ்ந்துள்ள இந்த புகை மூட்ட நெருக்கடி மோசமடையும், காற்று தூய்மைக்கேடு அதிகரிக்கும், சுகாதார பிரச்சனைகளை நாம கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதனும் உடல் சுகமில்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கு, இருமலோ சளியோ காய்ச்சலோ அப்படின்னா தயவு செய்து அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு முகக்கவரை அணிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்தல் என்ன அப்படின்றத கொஞ்சம் நினைவில் கொள்வோம். ஒரு அன்பான நினைவூட்டல்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு ஹேமர் கர்ல் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதாவது நம்மளோட கைகளை வலுப்படுத்தும் இன்னொரு ஒர்க் அவுட் பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க வந்து 2-4 கிலோ டம்பல் எடுத்துக்கங்க. ஆனா இந்த முறை வந்து உள்ளங்கைகள் வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பார்த்தபடி இருக்கணும். பிறகு நம்மளோட செஸ் வரைக்கும் மடக்கி மெதுவா கீழே இறக்கி மேலே ஏத்தணும். இதை நீங்க 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட்டோட பேர் வந்து பிராச்சி பைசெப். அது வலுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். நாளைக்கு ட்ரைசெப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். நன்றி.

செப்டம்பர் 16 புதன்கிழமை இன்று பொது விடுமுறையில மலேசியர்கள் நாம இருக்கின்றோம். வர இறுதி நாட்கள்ல இந்த பொது விடுமுறை வரும்போது மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அது நடுவுல வந்துருச்சு புதன்கிழமை அப்படின்னு என்ன செய்வோம்? ஒருவேளை நீங்க திட்டமிட்டு நீண்ட விடுமுறையில கூட இருக்கலாங்க. எங்க இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புகை மூட்டம், உடல்நல ஆரோக்கியம் இருக்கின்ற இதற்கு மத்தியில உங்களுடைய இந்த விடுமுறையை எவ்வளவு அழகா நீங்க கொண்டு போகலான்னு.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு பழைய குடிசை. அந்த குடிசையுடைய சுவற்றில் ஒரு உடைந்த கண்ணாடி ரொம்ப நாளாக தொங்கிட்டு இருந்துச்சு. அது மேல தூசியும் பிழவுகளும் நிறைஞ்சு இருந்ததால அதை யாருமே பயன்படுத்தவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி பயங்கர மழை கொட்டி தீர்த்துருச்சு. அப்போது ஒரு பயணி வழி தவறி அந்த குடிசைக்குள்ள தஞ்சம் புகுந்தான். அவன் உடம்பும் மனசும் ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். நான் எந்த திசையில இருந்து வந்தேன், காலைக்கு எப்படி திரும்பி போவேன் என்று இன்னும் கவலைப்பட்டான். கையில இருந்த சின்ன விளக்க ஏற்றினான். அந்த வெளிச்சத்துல சுவற்றில் தொங்கிட்டு இருந்த அந்த பழைய உடைந்த கண்ணாடியை கவனிச்சான். அதோட பிழவுகள் வழியா வந்த விளக்கோட ஒளி லேசாக பிரதிபலித்தது. ஆர்வத்தோட அந்த கண்ணாடி கிட்ட போனான். உத்து பார்த்தா அந்த கண்ணாடியோட ஒரு சின்ன துண்டுல அவனோட முகம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னாடி இருந்த குடிசையோட கதவும் அதில் இருந்த திசையும் தெளிவாக தெரிஞ்சுச்சு. அந்த சின்ன பிரதிபலிப்பு அவனுக்கு மறந்து போன பாதையை ஞாபகப்படுத்தியது. மறுநாள் காலையில் மழை நின்றுச்சு. அந்த பயணி கண்ணாடி காட்டின திசையில நடந்து போய் தன்னோட பாதையை மறுபடியும் கண்டுபிடித்தான். அந்த குடிசை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியின் முன்னாடி நின்று ஒரு புன்னகையோட சொன்னான், நீ உடைஞ்சிருந்தாலும் உன் பிரதிபலிப்பு தான் எனக்கு வழிகாட்டி என்ன காப்பாத்திருச்சு. உன்னோட பிழவுகள் உன்னை மதிப்பில்லாததா ஆக்கல, மாறாக எனக்கு தேவையானதா மாத்திருக்கு. அன்றிலிருந்து அந்த குடிசைக்கு வர யாருமே அந்த கண்ணாடிய உடைந்த கண்ணாடி என்று சொல்லல, அதை வழிகாட்டும் கண்ணாடி என்று பெருமையாக கூப்பிட்டாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையிலும் குறைகளும் தழும்புகளும் இருக்கலாம், அதுக்காக நம்ம பயனற்றவர் என்று அர்த்தம் இல்ல. சில சமயம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைபாடுகளை தான் நமக்கு ஒரு புதிய அர்த்தமும் அடையாளத்தையும் கொடுக்கும். சில சமயம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைபாடுகள் தான் நமக்கு ஒரு புதிய அர்த்தமும் அடையாளத்தையும் கொடுக்கும். மீண்டும் அடுத்த கதையை சந்திக்கலாம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரா தான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: பேரரசர் தம்பதியினர் மலேசியர்களுக்கு மலேசிய நாள் வாழ்த்து கூறினர். காமன்வெல்த் தளம் மலேசியாவும் மாலத்தீவும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியாவும் அனைத்து மலேசியர்களுக்கும் மலேசிய நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாடு அமைதியாகவும் வளமாகவும் அனைத்து வகை பேரிடரிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டுமென பிரார்த்திப்பதாக பேரரசரின் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் பலத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் பல்லின மக்களின் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மாமன்னர் நன்றி கூறினார். இவ்வேளை நாட்டை சூழ்ந்துள்ள புகைமூட்டத்தை தொடர்ந்து பொதுமக்கள் ஆரோக்கியத்தை பேணுவதோடு முகக்கவரையை அணியுமாறு பேரரசர் தம்பதியர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆரோக்கியமற்ற காற்றின் தரம் சுகாதாரத்தை பாதித்து சுவாச சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் நினைவூட்டினர். ஆகையால் மூத்த குடிமக்கள், சிறார், சுவாச சிக்கல் கொண்டவர்கள், வெளியில் வேலை செய்பவர்கள் பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பயண பரிமாற்றங்கள், அனுபவ பகிர்வுகள் உட்பட காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் தளம் ஆகியவை வாயிலாக நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் மாலத்தீவும் பரந்த வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் உறுப்பு நாடு என்ற முறையில் பொதுத்துறை திறன்களை அதிகரித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்துதல், நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அவ்விரு நாடுகளும் தங்களின் அனுபவங்களை கற்றுக்கொள்ள போதுமான வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மாலத்தீவிற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அந்நாட்டின் மக்களவைத் தலைவர் அப்துல் ரஹீம் அப்துல்லாவை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். இவ்வேளை இப்பயணத்தின் போது அந்நாட்டின் துணை அதிபர் ஹுசேன் முகமது லத்தீப், வெளியுறவு அமைச்சர் இருத்திஷாம் அடாம் உட்பட இதர தலைவர்களை சந்தித்த டாக்டர் ஸ்ரீ அன்வார் கல்வி, தற்காப்பு, வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, ஹலால் தொழில்துறை உட்பட இலக்கவியல், பொருளாதாரம், உயர்கல்வி, நுட்பத்திறன் கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடினார். இதனிடையே இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் பங்களிக்கும் எந்த ஒரு பொருளையும் அனுப்புவதற்கான வழியாக மலேசியா பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்படாது எனும் நிலைப்பாட்டை டாக்டர் ஸ்ரீ அன்வார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் உயிருக்கு பாதிப்பை கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை மலேசியா ஆதரிக்காது என அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு மலேசியாவின் ஆதரவு தொடர்ந்து இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சந்தேகத்திற்கிடமான பொருளை அனுப்புவதும் மலேசிய சட்டத்தின் கீழ் சோதனைக்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்படும், விதிமீறல் ஏற்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் இன்று சில நற்செய்திகள் அறிவிப்பார் என அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு மலேசிய நாள் கூச்சிங் போர்னியோ மாநாட்டு மையத்தில் கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் நற்செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை தொடர்பு அமைச்சருமான அவர் வெளியிடவில்லை. நாடு முழுவதும் 41 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி சிராஸ், ஜோஹான்சித்தி ஆகியவற்றில் அதன் குறியீடு மிக அதிகமாக 179 உள்ளது. அதற்கடுத்த நிலையில் நீலாயில் 178 உள்ளது. பேரா, பஹாங், ஜொஹூர், மலாக்கா, திரங்கானு, கிளாந்தான், பினாங்கு, கிடா உட்பட புத்ராஜாவிலும் IPU இதே நிலையில் உள்ளது. இவ்வேளை 22 பகுதிகளில் IPU மிதமாகவும் 4 இடங்களில் ஆரோக்கியமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ராங்கூர் செப்பாங்கில் உள்ள விமான நிலைய இயந்திர சோதனை தளம், கட்டுமான தளம் உட்பட கிடங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 173 சட்டவிரோத குடியேறிகளை புத்ராஜயா குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. பொதுமக்களின் புகார்கள் ஒருவார உளவு நடவடிக்கை வாயிலாக 88 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் சோதனையில் ஈடுபட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் குறிப்பிட்டார். 217 பேர் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்ற
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி தனது பிரான்ஸ் சக எமனுவேல் மெக்ரோனை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்கா நியூயார்க்கில் அடுத்த வாரம் தலைவர்கள் உரையாற்ற உள்ள ஐநா பொது பேரவையினுடைய இச்சந்திப்பு அமையும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து கேஃபுக்கு ஆதரவு கோரி மேற்கத்திய நாடுகளிடமிருந்து கூடுதல் தற்காப்பு அமைப்புகளையும் ஒத்துழைப்பையும் திரட்ட ஜெலன்ஸ்கி முயன்று வரும் நிலையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. முன்னதாக இந்த போர் குறித்து மேக்ரோனிடம் தாம் விரிவாக கலந்துரையாடியதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள சில வெளிநாட்டினரை இலக்காக கொண்ட புதிய விசா கட்டுப்பாட்டு கொள்கையை அமெரிக்க அரசாங்கம் அறிவித்ததாக வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இழப்பீடு வழங்கப்படாத நில பறிமுதல், இன அடிப்படையிலான பாகுபாடு அல்லது சிறுபான்மை இன குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு எதிரான உடனடி வன்முறையை தூண்டும் செயல்களுக்கு உடந்தையாக இருக்கும் தென் ஆப்பிரிக்கர்களை இலக்காக கொண்டு இந்த புதிய விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆகஸ்ட் முதலாம் நாள் நிலவரப்படி ஈரான் உடனான போரினால் அமெரிக்க ராணுவத்திற்கு சுமார் $38 பில்லியன் செலவாகியுள்ளதாக நாடாளுமன்ற வரவு செலவு அலுவலகம் CBO தெரிவித்துள்ளது. மோதல் நீடிக்கும் ஒவ்வொரு மாதமும் மேலும் பல பில்லியன் டாலர் செலவாகக்கூடும் என்றும் அது கூறியது. வன்முறையின் தீவிரத்தை பொறுத்து மோதல் நீடித்தால் மாதாந்திர செலவுகள் 2 முதல் 3 பில்லியன் அல்லது அதற்கும் அதிகமாக ஏற்படலாம் என்றும் CBO குறிப்பிட்டுள்ளது. போரினால் ஏற்பட்ட இழந்து பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளுக்கான செலவுகள், ராணுவத்திற்கான அதிகரித்த எரிபொருள் செலவுகள் உள்ளிட்ட இதர காரணங்களை இச்செலவுகள் குறிக்கின்றன. வெனிசுவேலாவில் அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகளை பிரிட்டன் பாராட்டியுள்ளது. அந்நாட்டுடனான தூதரக உறவுகளை மேம்படுத்தும் வகையில் கரகாசில் தூதரை நியமிப்பதற்கு வழிவகுத்துள்ளது. முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ ஆட்சியில் இருந்தபோது பிரிட்டன் முடக்கி வைத்திருந்த தங்க இருப்புகளை மீட்டெடுப்பது குறித்து வெனிசுவலா தரப்பில் பேச்சு நடத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலின் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி ஏற்று நடத்தும் கடப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக் பாராலிம்பிக் போன்ற பன்னாட்டு போட்டிகளுக்கு தலைமையேற்கும் போது அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் பிரான்ஸ் அதனை சிறப்பாக நிறைவேற்றி முடிக்கும் என்று விளையாட்டு அமைச்சர் மரினா ஃபெராரி தெரிவித்தார். இத்திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று அதன் அமைப்புகளும் இடதுசாரி அரசியல்வாதிகளும் வாதிட்டு அதனை கைவிடுமாறு மீண்டும் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து ஃபெராரியின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. விளையாட்டு 2026 கத்தார் கிளாசிக் ஸ்குவாஷ் போட்டி. தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி தனது முதல் PECA பிளாட்டினம் அரையிறுதிக்கு முன்னேறினார். டோஹாவில் நடைபெற்ற காலிறுதியில் பெல்ஜியத்தின் தீனே கிலிஸ் காயம் ஏற்பட்டதன் காரணமாக விலகியதைத் தொடர்ந்து சிவசங்கரி வெற்றியை பதிவு செய்துள்ளார். உலகின் 5ஆம் நிலை விளையாட்டாளரான அவர் அரையிறுதியில் எகிப்தின் ஹெனியா எல் ஹெமியுடன் பொருதுவார். பேரரசர் தம்பதியினர் மலேசியர்களுக்கு மலேசிய நாள் வாழ்த்து கூறினர். காமன்வெல்த் தளம் மலேசியாவும் மாலத்தீவும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
4: 1963 இன்றைய நாளில் கோலாலம்பூர் மெர்டெக்கா அரங்கில் நடைபெற்ற கோலாகல நிகழ்ச்சியில் மலேசியா உருவாக்கத்தை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அதிகாரப்படியாக அறிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 30,000 பேர் திரண்டிருந்தனர். மலாயா கூட்டரசு, சிங்கப்பூர், வடக்கு போர்னியோ அல்லது சபா சரவா ஆகியவை இணைக்கப்பட்டு மலேசியா உருவானது. இதையொட்டி நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ஒரு கூட்டரசு நாட்டை அமைக்கும் எண்ணத்தை துங்கு அப்துல் ரஹ்மான் முதல் முறையாக 1961 May 27 சிங்கப்பூர் அடல்ஃபி விடுதியில் நடைபெற்ற தென்கிழக்காசியா வெளிநாட்டு செய்தியாளர் மாநாட்டையொட்டிய விருந்தில் வெளியிட்டார். இந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு மலேசியாவை அமைக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் வகுத்தது. இதன் ஒரு பகுதியாக மலேசிய ஒற்றுமை ஆலோசனை குழு 1961 July 23 அமைக்கப்பட்டது. சபா சரவா புருணை மக்களின் கருத்துக்களை அறிந்து மலேசியாவை உருவாக்கும் திட்டம் தொடர்பான விளக்கங்களையும் தகவல்களையும் அவர்களுக்கு வழங்குவது இக்குழுவின் முதன்மை நோக்கமாக இருந்தது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

அவ்வளோ தாங்க நாடால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில் பிறந்து இந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா மலேசியாவுக்கு நாம் நன்றி சொல்ல என்றென்றுமே கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமை கொள்வோம் மலேசியர்கள் என்று சொல்லும் போது. சரி, இதெல்லாம் சொல்லும் போது நிச்சயமாக மலேசியா அப்படின்னு நம் நாட்டின் பெருமையை உலக அரங்கில் மிளிர வைத்து நம்முடைய தேசிய கொடியை பறக்க வேண்டும். அந்த பெருமை வந்து விளையாட்டு வீரர்களுக்கு அத்தனை பேருக்குமே சாரும். அது இதுவரைக்குமே உலக வரலாற்றில் இடம் பிடித்தவர்களாக இருக்கட்டும், இப்போ சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் சிவசங்கரி வரைக்குமே கூட எல்லாருமே நம்ம நாட்டிற்காக மலேசியாவிற்காகத்தான் அவ்வளோ தியாகங்கள் வியர்வையை சிந்திக்கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில டத்தோலி சோங்வே அவரை நம்ம மறக்கவே முடியாது. ஒரு காலத்துல பெரிய அரங்கம் இல்லைங்க, பெரிய வசதிகளும் இல்லை, ஒரு சிறிய கிராமத்துல சாலையில் சுண்ணாம்பால் கோடு போட்டு இரண்டு கம்பங்களுக்கு நடுவே வலை கட்டி பேட்மிண்டன் பூ பந்தாட்டத்தை விளையாடிய ஒரு சிறுவன் தான் அவர் தான் டது ஸ்ரீ லி சோங்வே. அந்த சிறுவனுடன் விளையாடிய நண்பர்கள் யார் இந்த இனம் எந்த பின்னணி என்று எதுவுமே கேட்கல, ஆனா திறமை இருந்தது பார்த்தாங்க, விளையாடி இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், நட்பு, விளையாட்டு, ஒற்றுமை, திறமை. பின்னர் அதே சிறுவன் உலகின் முதல் நிலை வீரராக உயர்ந்த போது அவர் வென்றது தனக்காக மட்டும் கிடையாது, மலேசியாவுக்காக. அவரது வார்த்தைகள்ல ஒரு அழகான உண்மை இருக்கின்றது. எப்போதும் அவர் வெற்றி பெற்ற பிறகு செய்தியாளர்களிடம் சொல்லுவார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கிறார், நாம் அவர்களை எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக ஆதரிப்பதில்லை, அவர்கள் மலேசியர்கள் என்பதற்காக ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி தான், நான் எந்த இனம் மதம் மொழி இதெல்லாம் மலேசியர்கள் பார்க்கல, நான் மலேசியர்கள் அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான் எனக்காக அத்தனை அன்பையும் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய அன்பிற்கு நன்றி சொல்ல நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க மலேசியா. மொழிகள் பல, இனங்கள் பல, கலாச்சாரங்களும் பல, ஆனால் நம் நாடு ஒன்று மலேசியா.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.
3: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
4: தமிழுக்கு மனம் என்று பேர்.
3: இலக்கியம் பேசுவோம்
5: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு. பாருங்க நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்.
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
3: இதை கேட்கும் போதே பெருமையாக இருக்கின்றது. நல்ல நினைவுகளை மலேசியர்களாக இன்று நம்ம சேகரிக்கலாம். காலை 8 மணிக்கு மேல பேசவும் போகின்றோம். குறிப்பாக சாலைகள்ல நம் மலேசியர்களின் உணர்வை, அழகிய தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இப்போவே நீங்க யோசித்து வைக்கலாங்க. சரி, வணக்கம். மின்னலில் தொடர்ந்து நமக்காக ஒற்றுமை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ரமராஜ் அவருடைய வாழ்த்து செய்தி, மலேசிய தின வாழ்த்து செய்தி காத்திருக்கின்றது. வாங்க கேட்கலாம்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். மின்னல் FM கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு எனது மனமார்ந்த மலேசிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாடு மலேசியா, இது நம் தாய் நாடு. இந்த நாடு ஒரு சிறந்த நாடு. இந்த நாட்டின் ஒற்றுமை மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு நாட்டில் இன்னைக்கு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி முக்கியமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒற்றுமையும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் போது, மதம் என்று இனம் என்று வேறுபாடு பார்க்காமல் நம்ம ஒன்றாக உழைக்கும் பொழுது இந்த நாடு கண்டிப்பாக ஒரு சிறந்த நாடாக நம் அனைவருக்கும் இருக்கும். இந்த வேளையிலே குறிப்பாக வீட்டில் இருக்கிற நம் சின்ன பிள்ளைகளுக்கு நம் தேசிய கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அந்த கோட்பாடு 1970 August 31 மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவே இன்று மக்களின் ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம் நாட்டின் கரும்பொருளாக இருக்கிறது. அதனால இந்த மலேசிய தின நாளை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அதற்கு காரணம் நம் முன்னோர்கள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள், வேர்வை சிந்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், பல வரலாறையும் படைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில மீண்டும் மின்னல் FM நேயர்களுக்கு எனது மனமார்ந்த மலேசிய தின நல்வாழ்த்துக்கள்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: கோமுகம் அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்கின அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்குவோம். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மலேசியாவை மீண்டும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது இந்த எல்லை தாண்டிய புகை மூட்டம். இந்த இந்தோனேசியாவின் கலிமந்தான் பகுதியில் காட்டுத்தீ அபாயம் உள்ள இடங்களில் எண்ணிக்கை, அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரே நாளில் வந்து அதிவேகமாக உயர்ந்துள்ளதை தொடர்ந்து மலேசிய வானிலை ஆய்வு துறை மலேசியா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எனவே ஆசியான் சிறப்பு வானிலை மையத்தின் ASMC தரவுகளின்படி கடந்த செப்டம்பர் 12 301 இருந்த இந்த எண்ணிக்கை வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல தீவிரம் அடைந்து நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து 808 உயர்ந்திருக்கின்றது. இது எவ்வளவு அதிகமா உயர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அதனால இந்தோனேசியாவில் தொடர்ந்து திறந்த வழி எரித்து நீடித்து கொண்டு இருப்பதால் காற்று வீசும் திசையின் காரணமாகத்தான் அந்த புகை இப்ப என்ன செய்யுதுன்னா மலேசிய எல்லைக்குள் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது தென்மேற்கு பருவமழை காலம் நிலவுவதால காற்றுப்போக்கு இந்த மாதிரி தொடர வாய்ப்பு இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே மேற்கு சரவ பகுதியில் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளில் புகை மூட்டத்தின் தாக்கம் சற்றே குறைய வாய்ப்பு உள்ளது. ஏன்னா வந்து மழை பெய்தது அப்படின்னா நிச்சயமா அந்த ஹேஸ் புகை மூட்டம் கொஞ்சம் குறையும் அல்லவா. இந்த காலகட்டத்தில் விடுமுறையாக இருந்தாலும் சரிங்க, வெளிப்புற நடவடிக்கைகளை முடிந்தால் தவிர்த்து விடுங்கள். அவசியம் எதுவும் இல்லையா, நீங்க உட்புற பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லது உங்களுடைய பொது விடுமுறையை வீட்டில் இருந்தவாறு எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக கழிக்கலாம் அப்படின்னு கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும் உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும் நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
0: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
0: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
0: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
8: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
7: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியா மாலத்தீவு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அவற்றின் கூட்டு ஆணையத்தின் சந்திப்பை இவ்வாண்டு இறுதிக்குள் கோலாலம்பூரில் நடத்த பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பரிந்துரைத்துள்ளார். பல்வேறு இனம் மதம் வட்டார வேறுபாடுகளுக்கு அப்பால் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து வலுவான நாட்டை உருவாக்கும் முயற்சியில் மலேசியர்கள் ஒற்றுமை உணர்வையும் அடையாளத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் இவ்வாறு அறிவுறுத்தினார். ஏஆர் 27 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிக்கும் வகையில் தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தொடர்பான பல்வேறு பரிந்துரைகளை பொதுப்பணி அமைச்சு நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் அந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவைகளை அடையாளம் காண பொதுப்பணி அமைச்சு கலந்துரையாடல்களையும் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளதாக அமைச்சர் டத்தோசிரி அலெக்சாண்டர் நந்தலிங்கி கூறினார். ஏமனில் குறிப்பாக மோச்சா தைஸ் பகுதிகளில் வசிக்கும் மலேசியர்கள் அண்மைய சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக மலேசிய தூதரகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சிறார் பாதுகாப்பு சார்ந்த சம்பவங்கள் குறித்து நேரடியாக இந்தியாவின் செயலாக்க தரப்பிடம் தெரிவிக்கப்படும் என மேத்தா தகவல் வெளியிட்டுள்ளது. அதேவேளை இயங்களை வாயிலான சிறார் துன்புறுத்தலை களையும் கடப்பாட்டினை அந்நிறுவனம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிரேசிலில் கொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் போன சுற்றுச்சூழல் நில செயற்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்து 26 பதிவாகியுள்ளதாக குளோபல் விட்னஸ் குழுவின் சட்ட ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களுக்கு கொலம்பியாவிற்கு அடுத்து உலகின் 2வது மிக ஆபத்தான நாடாக பிரேசில் உள்ளது.